ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக்க ஆண்டு 1948 வைசாக மாதம் 28 நாள். ஸ்ரீ பாரபவ வருடம் வைகாசி திங்கள் 4 நாள். 2026 ஆண்டு மே மாதம் 18 தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. மங்கள இசை ராகம் கௌலி பந்து.

கௌலிபந்து ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குரளமுதம். அதிகாரம் 104, உழவு, குரலின் 4. குரல்: பல குடை நீளலும் தம் குடை கீழ் காண்பர் அழகு குடை நீளலவர். இதன் பொருள்: நெல்வளம் உடைய உழவர் பல அரசர்களின் குடை நிழலையும் தம் குடை கீழ் கொண்டு வருவர். குரலும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 104, உழவு, குரலின் 4. குரல்: பழக்குடை நீளலும் தம் குடை கீழ் காண்பர் அழகு குடை நீளலவர். இதன் பொருள்: நெல்வளம் உடைய உழவர் பல அரசர்களின் குடை நிழலையும் தம் குடை கீழ் கொண்டு வருவர். குரலும் பொருளும் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூட்டு எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்களை இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, வனத்தையால் பாதிப்படைந்த மத்திய கிழக்கு நாடான இஸ்ரேல் குறித்தும் அதற்கு மேற்கொள்ளப்பட்ட தடுப்பு முறைகள் குறித்தும் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7 மணிக்கு காலை கதிர் இதில் நலமுடன் வாழ, குழந்தைகளை பாதிக்கும் நீண்ட கால மூட்டுவலி மற்றும் விரைப்புத்தன்மை குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டமறிவோம். கிரய சாசனம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் சூசன்னா அவர்கள். 7:15 தமிழர் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவலுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். இதில் புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 2வது பருவம். நிறைவாக நுட்பம் கற்போம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி, படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம், 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உள்ளவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம், சாதனை சிற்பிகள் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 பயணிகள் விருப்பம் நேயர்கள் கருத்து பகிர்வு, 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 128வது மலர் கண்காட்சி நடைபெறும் உதகை தாவரவியல் பூங்காவிலிருந்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சி, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 1:55 திரைகாணம், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள், 2:30 பூவையர் உலகம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் தரைசை, இடம்பெறும் சொல் மலர், நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை 350வது பகுதி, 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இயற்கை

0: turn to dialogue and diplomacy. Union Minister for Health and Family Welfare Jagat Prakash Nadda has arrived in Switzerland to participate in the 79th World Health Assembly. The six-day event will begin today in Geneva. In a social media post, Mr. Nadda said that his year's theme, Reshaping Global Health, a Shared Responsibility, highlights the importance of collective action in addressing global health challenges. In IPL cricket, Delhi Capitals defeated Rajasthan Royals by 5 wickets at Arun Jaitley Stadium in Delhi last night. Earlier in another match, the Delhi Royal Challengers Bengaluru defeated Punjab Kings by 23 runs in Dharamshala. In today's fixture, Chennai Super Kings and Sunrisers Hyderabad will clash at M.A. Chidambaram Stadium in Chennai at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: தமிழ், முத்தமிழ், பைந்தமிழ், செந்தமிழ் என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய தமிழுக்கு தண்டமிழ் என்னும் பெயரும் உண்டு. தண்டமிழ் என்பதனை தன்மை கூட்டல் தமிழ் என பிரிக்க வேண்டும். தன்மை என்பது குளிர்ச்சியை குறிக்கும். தன்மை கூட்டல் நீர், தண்ணீர். தமிழில் அனைத்தும் காரண பெயராகவே அமைவதனை காணலாம். அதனால்தான் சுடுதண்ணீர் கொடுங்க என கேட்கக்கூடாது, சூடான குளிர்ச்சியான தண்ணீர் கொடுங்கள் என பொருள்படும். எனவே தண்ணீர் கொடுங்கள் என்பது பானையில் குளிர்ந்த நீரை கொடுங்கள் என்றே முன்னோர்கள் கேட்டுள்ளனர். கோடையில் குளிர்ச்சியான நீரை தேடுவது இயல்பு. அது மட்டுமின்றி அருவிகளில் குளிப்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை செய்யும். குற்றாலத்து அருவியில் குளிப்பதென்றால் அது இன்னும் அழகு. அதுபோலவே குற்றால தமிழில் குளிப்பதும் அழகு. காலையிலேயே குற்றால தமிழில் குளிப்போம், உள்ளம் குளிரும். மலையிலே நடந்து செல்லும் பொழுதே அங்குள்ள அருவிகள் இனிய ஓசையால் வரவேற்கும். நீர்த்தோரணங்கள் உடலை குளிர்விக்கும். விலங்குகள் பூமியையும் பறவைகள் வானத்தையும் அழகாக்கிக் கொண்டிருக்கும். இக்காட்சியை வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூணலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே என தான் வாழும் இடத்தின் பெருமையை மிக அழகாக பெருமிதத்துடன் சொல்கிறாள் குறவஞ்சி. குற்றாலமலையின் பெருமையை பாடிய திரிகூட ராசப்ப கவிராயர் தமிழ் பிறந்த பொதிய மலையின் சிறப்பையும் பாடுகிறார். குறவஞ்சியே, பொதிய மலையின் பெருமையை அறிவாயா என கேட்டு, திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விலை ஆடுமலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையற்கண் அம்மை திரு அருள் சிறந்து பொழிவதென, பொங்கருவி தூங்குமலை, பொதிய மலை என்மலையே என பாடியுள்ளார். இந்த பொதிய மலையோ நிலவையே மலராகச் சூடியிருக்கிறது. எல்லோரும் பூங்காவிற்கோ கடற்கரைக்கோ சென்றுதான் காற்று வாங்குவார்கள். ஆனால் அந்த காற்றில் சிறந்ததான தென்றலே இந்த பொதிகை மலையில் வந்து விளையாடும் என்கிறார். இடத்தால் மக்களுக்கு பெருமை வருவது ஒரு சிறப்பெனில், வாழும் மனிதரால் அந்த இடத்திற்கு சிறப்பு உண்டாவது மேலும் சிறப்பு என்பதனை தமிழ் முனிவனாகிய அகத்தியர் வாழ்ந்தமலை என குறிப்பிடுகிறார். அருளானது அருவி போல் பொழியும் என்பதனை மாற்றி, அருவி அருள் போல் பொழிகிறது என பாடி மீனாட்சி அம்மையின் புகழையும் பொதிய மலையின் வளத்தையும் ஒருங்கே சிறப்பித்துள்ளார். மேலும் குற்றால குறவஞ்சியின் தலைவியான வசந்தவல்லி பந்து பயில்கிறாள். அப்பொழுது நடைபெறும் செயல்களை மிக அழகாக பாடுகிறார் திரிகூடராசப்ப கவிராயர். மகிழ்ச்சியாக விளையாடும் குழந்தைகளை பார்த்து மகிழ்வது உள்ளத்தின் விருப்பம்தானே. அவ்வாறே வசந்தவல்லி பந்தாடும் அழகினை கண்முன்னே கொண்டு வந்து விடுகிறார். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்தினால் நன்றாக விளையாடுவார்கள். ஆனால் இந்த வசந்தவல்லிக்கு ஊக்கப்படுத்த எவரும் தேவையில்லை. அவள் கையில் அணிந்திருக்கும் வளையல்களே வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்துகின்றனவாம். அவ்வாறு காலில் அணிந்துள்ள சிலம்பம் தண்டையும் வளையல்களோடு சேர்ந்து அவளுடைய ஆட்டத்தை அழகு செய்கின்றனவாம். பாடலை பாடுவோமா? செங்கையில் வண்டு கலின்கலி நின்று செயம் செய்யும் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட, மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே என்னும் அடிகள்

0: எடுத்து காட்டுகின்றன. இதனை முன்னரே பாடி பழகியுள்ளவர்கள் என்னுடனே பாடியிருப்பீர்கள், பாடாதவர்கள் இப்படி ஒரு பாடலை இனிமேலாவது படிக்க வேண்டும் என வருந்துவார்கள். அத்தனை அழகானது இந்த குற்றாலத் தமிழ்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூட்டு எஃப்எம் 101.8 நிலையத்த நேரம் 6:15. நேரலை கேட்கலாம் அருளசை பக்தி பாடல்கள்.

நேர்களை கேட்ட பாடல் சிவராமன் ராஜு பாடிய பாடல், வீரமணி சோமு அவர்கள் இசையமைத்து பாடிய பாடல். தொடர்ந்து கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்களின் அடுத்த பாடல்.

நேர்களை கேட்ட அந்த பாடல் காயல் ஏஆர் ஷேக் முகமது பாடிய பாடல். ஏஆர் ஜான் பீட்டருடைய இசையமைப்பில் நாகூர் சலீம் வலிகரில் ஒலித்தது.

நீங்களே கேட்ட பாடல் மீனா கிருஷ்ணா பாடிய பாடல். அரவிந்த் அவர்களுடைய இசையமைப்பில் வி சாய்ராம் சர்மா அவர்களுடைய இசையமைப்பில் ஒலித்தது. நீங்களே கேட்ட பாடலோடு அருளசை பக்தி பாடல்கள் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. நீலகிரி மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்கப்படும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். முதலில் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 24-25°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 13-14°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 85-95% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 75% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்பு. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடெர்மா அசோஸ்பைரிலம் 1 கிலோவிற்கு 4 கிராம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் 1 கிலோவிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த விதை நீர்த்தி செய்யலாம். எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 1 கிலோவிற்கு 2 கிராம் என்ற அளவில் இழைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளுக்கு நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் சோளத்தை வரப்பு வாரியாக பயிரிட வேண்டும். வாழை மரத்திற்கான ஆலோசனை. 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்க வேண்டும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கால்நடைகள் பாதிக்கப்படலாம். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: Hi listeners, இன்று இரவு 7:30 உங்கள் ஆகாசவாணி உதகமண்டலம் வானிலை நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8
5: பயிர் சுழற்சி வந்து ஒரே வகையான பயிரை விளைவிச்சா போதுமான அளவுக்கு நமக்கு மகசூல் கிடைக்காது. ஏன்னா அந்த பயிர் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி எடுத்துரும், ஏன்னா அதை வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கும். அப்போ சுழற்சி முறையில் வெவ்வேறு பயிர்களை நீங்க வந்து காலநிலைக்கு ஏற்ப சந்தை நிலைமைக்கு ஏற்ப நீங்க மாற்றி விவசாயம் பண்ணும்போது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களும் சமநிலையும் கட்டுப்படுத்தலாம், அது இல்லாம நோய்த்தன்மையும் குறையுது.
4: இயற்கை விவசாயத்துல எப்படி மகசூல் அதிகமா பெறணும்ன்றத பத்தி விவசாயி ஆர் பாபு அவர்கள் பல தகவலை வந்து கொடுக்க போறாரு. மறக்காம கேளுங்க தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின்போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிமவள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டு

0: அமலுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெருநாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டண முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளை நிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாபத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முதல் முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக

0: வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது வனத்தீயால் பாதிப்படைந்த மத்திய கிழக்கு நாடான இஸ்ரேல் இது குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள்.
2: அடுத்ததாக மத்திய கிழக்குல இருக்கிற முக்கிய ஒரு நாடாக கருதப்படுகிற இஸ்ரேல் நாட்டில் ஏற்பட்ட வனத்தியை பத்தி பார்க்கலாம். மவுண்ட் கார்மல் அப்படின்னு அழைக்கப்படுற வடக்கு பகுதியில் உள்ள இஸ்ரேல் பகுதியில் உள்ள இந்த இடத்துல இந்த வனத்தியானு பரவி இருக்கு. அவர்களோட நேரப்படி 11 மணி அளவுல டிசம்பர் 2, 2010 இந்த வனத்தி பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க நாட்டில் காணப்படுகின்ற அரிய வகை தாவரங்களான உயரம் குறைந்த மரங்களோட அடர்த்தி அதிகமாக காணப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல அதிக அளவான காற்று வீசியிருக்கு. இதன் மூலமா இந்த வனத்தியானது மிக விரைவில் அதிவேகமா பரவியிருக்கு. இந்த அதிவேக காட்டுத்தினால 44 மக்கள் அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க. அதாவது இஸ்ரேல் நாட்டில் அவங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அழிவுகள்ல இது ஒன்னா அது கருதப்படுது. அவங்களோட இயற்கை வளங்கள் பொதுவா அழிந்து போனது. அவங்களோட தீயணைப்பீரர்களோட பற்றாக்குறை அதிக அளவு காணப்பட்டது. அதனால அரசாங்கமே முன்வந்து 16 வயதுக்கு ஆன அனைத்து ஆண்களும் இந்த தீயணைப்பு பணிக்கு வர சொல்லி அவங்க நாடு உத்தரவு போட்டாங்க. அந்த நாட்டோட உத்தரவு காரணமாகவும் தன்னோட வனப்பகுதியையும் தன்னோட மக்களையும் காப்பாற்றுவதற்காக அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் 16 வயதை முழுமையடைந்த இளைஞர்கள் எல்லாமே அந்த பணியில தன்னையே முன் வந்து ஈடுபடுத்திக்கிட்டாங்க. இதனால அவங்களோட இந்த வனத்தியோட கட்டுப்பாடு வந்து சற்று விரைவா அவங்க கணிச்சதை விட முன்னாடியே ஏற்படுத்த முடிஞ்சிச்சு. அந்த நாட்டோட பகுதி பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு பாலைவனத்தை தொட்ட மாதிரி ஒரு காலநிலை உள்ள ஒரு பகுதி தான். அதனால இந்த காட்டுத்தீ பரவலுங்கிறது வந்து மிகவும் எளிதா பரவிடுச்சு. முக்கியமா மவுண்ட் கார்மல் அப்படிங்கிற பகுதி தான் இந்த காட்டுத்தீ பரவலோட மிக முக்கியமான இடமாகும். டிசம்பர் 6, 2010, 11 மணிக்கு இது தொடங்கியிருக்கு. இந்த காட்டுத்தீனால மொத்தமா 50,000 hectares மேல இந்த காட்டுத்தீ பரவிருக்கு. 17,000 மக்கள் தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியேறியிருக்காங்க. அது இல்லாம 44 மக்கள் இறந்திருக்காங்க. பின்ன 74 மேற்பட்ட மிகப்பெரிய கட்டிடங்கள் உடஞ்சி சாம்பலாயிருக்கு, எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. இதனால ஏற்பட்ட இழப்பு மட்டுமே சுமார் 250 மில்லியன் இஸ்ரேலிய டாலர்களாக அழியப்படுது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற நாடுகளோட சற்று வித்தியாசமான ஒரு காரணம் தான் இந்த நாட்டில் ஏற்பட்ட காரணமா இருக்குது. ஹுக்கா அப்படிங்கிற ஒரு பொருள்னாலதான் இந்த காட்டுத்தீ பரவி இருக்கிறதா அவங்களோட ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பொருள்னால ஒரு சிறிதளவு ஏற்பட்ட காட்டுத்தீ தான், ஆனா பெரிய காற்று வீசினால அப்படியே பரவி இருக்கு. பரவனால மிகப்பெரிய அளவுல இதோடைய விளைவு ஏற்படுத்தியிருக்கு. இந்த காட்டுத்தீயை அணைக்கிறதுக்கு அவங்க நாட்டும் ராணுவம் மிகவும் போராடினாங்க. அதாவது சாதாரணமா அவங்களால அணைக்க முடியல. ஹெலிகாப்டரோட உதவி என்னாங்க, ஹெலிகாப்டர் மூலம் தண்ணிகளை மிகப்பெரிய கோப்பைகள்ல தண்ணியை கொண்டு வந்து அந்த தீ பரவனை அடர்ந்த பகுதிகள் மேல தெளிச்சாங்க. பல நாட்கள் தொடர்ந்தாங்க. தொடர்ந்ததுக்கு அப்புறமா இந்த தீயானது கட்டுக்கோப்பு வந்துச்சு. இஸ்ரேலிய ராணுவம், இஸ்ரேலிய காவலர்கள், அது மட்டும் இல்லாமல் தன் ஆர்வலர்கள் போன்ற பலரோட செயல்பாட்டினால தான் இந்த காட்டுத்தீயானது அவங்களோட காட்டுத்தீயானது கட்டுப்படுத்தப்பட்டது.

0: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை வனத்தீயால் பாதிப்படைந்த மத்திய கிழக்கு நாடான இஸ்ரேல் இது குறித்து தகவல்களை வழங்கினார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள்.
1: ஆண்டுகால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
2: குழந்தைகளை பாதிக்கும் நீண்ட கால மூட்டுவலி மற்றும் விரைப்புத்தன்மை குறித்து இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: ஜூனைல் இடியோபதிக் ஆர்த்ரைட்டிஸ். இப்போ எல்டர்ஸ்க்கு ஒரு ஏஜ் ஆகுறவங்களுக்கு டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து முட்டி வலி இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். ஆனா இதுவே வந்து சில்ட்ரனுக்கு ஒரு 16 இயர்ஸ்குள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு நீ பெயின் இருக்குன்னா ஸோ அதுவுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அது வந்து ஜூனைல் இடியோபதிக் ஆர்த்ரைட்டிஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எல்டர்ஸ்க்கு எப்படி நீ பெயின் வருமோ ஸோ அதே பேட்டர்ன்ல குழந்தைங்களுக்கும் வரலாம். இது ஒரு 16 இயர்ஸ்குள்ள இருக்க சில்ட்ரனுக்கு இந்த மாதிரியான நீ பெயின் வரலாம். இவங்களுக்குமே வந்து பெயின் இருக்கும், லெக் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும், வீக்கம் இருக்கும், நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்மா இருக்கும். இது கூடவே சேர்த்து ஃபீவர், வேற ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கலாம், கண்ணுல வந்து ஸ்வெல்லிங் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் தி சிம்டம்ஸ். ஸோ இதை நம்ம ஏர்லியரா டிடெக்ட் பண்ணோம்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சிவியர் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஸோ அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து அவங்களோட நீ ஜாயின்ஸ்ல வந்து ராங்கா அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதனால எல்டர்ஸ்ல இருக்கிற அதே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல இருக்கிற அதே சிம்டம்ஸ் இவங்களுக்கு இருக்கும். பட் இது கூட வந்து அவங்களுக்கு ஃபீவர் எல்லாமும் இருக்கும், ஒரு இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டமுமே இருக்கும். இப்போ ஒரு சில்ட்ரனுக்கு வந்துட்டு 16 இயர்ஸ்குள்ள அவங்களுக்கு ஒரு 6 வீக்ஸ்க்கு மேல கண்டினியூவா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கு, ஒரு நீ பெயின் இருக்கு, ஸ்டிஃப்னஸ் இருக்கு, இல்ல ஸ்வெல்லிங் இருக்குன்னா இமீடியட்டா ஒரு டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஜுவனைல் இடியோபதிக் ஆர்த்ரைட்டிஸா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபிசியோதெரப்பியில நீங்க வந்து என்னென்ன ட்ரீட் பண்ணலாம்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து ஃபுல்லா பெண்ட் பண்ண மாட்டாங்க, அது டியூ டு பெயின் அண்ட் ஸ்வெல்லிங்னால அந்த மாதிரி இருக்கும். ஸோ இமீடியட்டா அவங்களுக்கு அதை மூவ் பண்ற மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணணும். ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஸோ ஸ்டிஃப்னஸை கம்மி பண்ணணும். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஆக்டிவாக அந்த நீ வச்சிருக்காங்களோ ஸோ அவ்வளோ நம்ம வந்து எக்ஸசைசஸும் டீச் பண்ணணும், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். அப்புறம் இவங்களுக்கு வந்து அக்வாட்டிக் தெரப்பி பண்ணலாம், அதாவது வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணலாம். இது வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல்ஸில் அந்த மாதிரி ரொம்ப வார்ம் வாட்டரில் அவங்கள வச்சு ட்ரீட் பண்ணலாம். வார்ம் வாட்டருக்குள்ளே ஃபுல்லாகவே இப்போ ஒரு பூலில் வந்து நிற்க வச்சு அவங்களுக்கு வந்து நீ பெண்டிங் ஸோ இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு நீஸில் வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. லேண்டில் வச்சு செய்யறதுக்கும் வாட்டரில் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும் மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு. பெயின் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்வெல்லிங் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹீட் தெரப்பி இல்லைன்னா கோல்ட் தெரப்பி பண்ணலாம். ஹீட் தெரப்பி நம்ம நார்மலாக ஹாட் வாட்டர் பேக்ஸ் வச்சு ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம், இல்லைன்னா இன்னும் வேக்ஸ் தெரப்பி, ஹீட் பேக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கோல்ட் தெரப்பி வந்து நம்ம ஐஸ் யூஸ் பண்ணலாம், ஐஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்வெல்லிங்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இவங்களுக்கு ஆல்ரெடி பெயின் இருக்குது, ஸ்டிஃப்னஸ் இருக்குது, ஸோ மசில் வீக்னஸ் இருக்கும். மசில் வீக்னஸ் இருக்கிறதுனால ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ பேலன்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும். பேலன்ஸ் ட்ரைனிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் நம்ம பண்ண பண்ண அவங்க கீழே விழுகிறது ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கீழே விழுகாமல் இருந்தாலே நம்ம வந்துட்டு வேற ஃப்ராக்சர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், இன்னும் ஃபர்தர் இன்ஜுரிஸ் வந்து ஆகாம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ஸ்பிளின்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஜாயிண்ட்டை வந்து எப்படி சேஃபாக மூவ் பண்ணுறது, லோ இம்பாக்ட் எக்ஸசைசஸ், அதாவது அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ரெயின் ஆகாம எக்ஸசைசஸ் டீச் பண்ணலாம். ஸ்பிளின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெயின் இல்லை அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்பிளின்ட் யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து ரன் பண்ண முடியாது, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்விம்மிங் என்கரேஜ் பண்ணலாம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறதுனால நம்ம ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணுவோம், பட் அந்த ஜாயிண்ட்ல

0: இருக்கிற அந்த மினிமல் ஸ்ட்ரெயினையும் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரெயின் ஜாயின்ட் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ரெகுலராக வந்து மினிமல் ஆக்டிவிட்டீஸோட ஸ்ட்ரென்தனிங் பண்ணோம்னா ஜுவனைன் இடியோபதிக் ஆர்த்ரைட்டிஸையும் நம்ம ட்ரீட் பண்ணலாம். இதுவுமே ஏர்லியராக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 16 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்க சில்ட்ரன் நீ பெயின் சொன்னாங்கன்னா அதை ஹெசிடேட் பண்ணாமல் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், கன்சல்ட் பண்ணணும்.
1: நேர்கள் இதுவரை குழந்தைகளை பாதிக்கும் நீண்ட கால மூட்டுவலி மற்றும் விரைப்புத்தன்மை குறித்து இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: நேர்லே காலைக்குதர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: இணைந்து பாடிய பாடல் தேவாவின் இசையமைப்பில் ஒலித்தது.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கிரய சாசனம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள்.
3: கிரய சாசனம் சேல் டீட்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னை எப்படி பண்ணுறாங்க, இப்போ நான் புதுசாக வந்து நான் வந்து ஒரு சொத்து வாங்க போகிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை எப்படி வந்து நான் பதிவு செய்கிறது, ஒரு என் நண்பர்கிட்டேருந்து நான் வாங்குகிறேன், இல்லை ஒரு தெரியாத ஒரு நண்பர்கிட்டேருந்து வாங்குகிறேன், இல்லை நான் ஒரு புரோக்கர் மூலயமா நான் வாங்குகிறேன் அப்படின்னு பல வகையில் வந்து நம்ம ஒரு சொத்து வாங்குறதுக்கு வந்து பல முயற்சிகள் வந்து நம்ம எடுத்திருப்போம். அது வந்து நம்ம எப்படி வாங்க போகிறோம், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன வந்து நம்மளுக்கு இந்த சட்ட விதிமுறைகள் இருக்குது, இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு என்னென்ன நார்ம்ஸ் வச்சுருக்காங்க, எப்படி வந்து முறையான வகையில் வந்து சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு லேண்ட் இருக்குது, இல்லை ஒரு வீடே இருக்குது, நீங்கள் வந்து அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து அதோட டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அதோட பத்திரங்கள், மூல ஆவணங்கள், அதோட மெயின் பத்திரம் யார் பேர்ல இருக்கு, என்ன உரிமையாளர் எங்க இருக்காரு, இந்த சொத்து வந்து என்னென்ன வகைப்பாடுல இருக்கு, பின்ன வந்து ஈசி அதாவது விலங்கு சான்றிதழ் பத்தி பார்க்கணும், பட்டா வந்து யார் பேர்ல இருக்கு, இப்ப இருக்கிற ஓனர் பேர்ல உரிமையாளர் பேர்ல இருக்குதா அப்படிங்கறத நம்ம முக்கியமா வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, மூல ஆவணங்களை வந்து அதனோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு லேண்டுன்னு இருந்தால் அதுக்கான மூல ஆவணங்கள் அதோட தொடர்ச்சி அப்படிங்கிறது வந்து கட்டாயம் இருக்கும். ஒன்று கவர்மெண்ட்டில் கொடுத்த ஸ்கீம் மூலிமா சில லேண்டு அதாவது மனைகள் இருக்கும், சில இது வந்து அவங்களே ஓனாக ப்ரைவேட்டாக வந்து சில பேர் பிரிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி மனைகள் இருக்கும். அந்த சைட் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மனையோட வகை என்ன, அந்த நிலத்தோட வகை என்ன அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக வந்து ஒருத்தர் வாங்க போறாருன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இத ஃபர்தரா வந்து இதை எப்படி அணுகலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து ஒரு வழக்கறிஞர் மூலம் நீங்க வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து நீங்க வாங்கிக்கணும். இது என்ன மாதிரி வகைப்பாடு, இது எப்படி இருக்கு, இதுல வந்து ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கறத வந்து கட்டாயம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க போய் ஒரு வழக்கறிஞரை வந்து அணுகும் போது நீங்க ஓரலா கூட இந்த மாதிரி நீங்க எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கான்னு கூட நீங்க கேட்டு அதை கூட நீங்கள் சிம்பிளாக கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. அதை தவிர்த்து நான் ஒரு பப்ளிக்காக இருந்து நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நேராக அந்த ப்ராப்பர்ட்டியை போய் விசிட் பண்ணி அதோட பவுண்ட்ரிஸ் என்ன, அதோட செக்கு பந்திகள் என்ன, ரோடு இருக்கா, இது என்ன வகைப்பாடுகள்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இது போக நான் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிட்டேன், அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது மேலே வந்து ஏதாவது அட்டாச்மெண்ட் இருக்கா, இல்லை கோர்ட்டில் வந்து ஏதாவது இதன் மேலே வந்து இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லேயே தெரிஞ்சிடும். அதை பார்க்கும்போது அது இல்லாமல் வந்து நீங்கள் பதிவு செய்ய போகும்போது ஒருத்தர்கிட்டருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பதிவு செய்யும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு தடங்கல் மனுவோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை நீதிமன்றத்துலேயும் வந்து அட்டாச்மெண்ட் இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இல்லை எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னால், முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வழக்கறிஞரை வந்து நீங்கள் அணுகி அதுக்கான என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் வந்து அது ஆலோசனையை கேட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் நடக்க வேண்டிய இதாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போறீங்க, ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது, வந்து அடுத்தது நான் பண்ண போகிறேன், நான் இந்த சொத்தை வந்து நான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற வகையில் நீங்கள் வந்து அது குறிப்பிட்ட ஜூரிசிக்ஷன் எந்த சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு சென்று அங்கே போய் வந்து பத்திரப்பதிவு வந்து நீங்கள் ஏற்படுத்தி அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஒன்று இருக்குது, பதிவு கட்டணம், கட்டணத்தை செலுத்தி முறையான வகையில் வந்து நீங்கள் இந்த சொத்தை வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம்.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை கிரய சாசனம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள்.
0: நேர்களை இதுடன் காலை கதர் நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலக சுகாதார நடைமுறைகளை மறுசீரமைப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது ஒரு விதை கிராமத்தை உருவாக்கி அதுகுறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும் வகையில் செயல்திறன்மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூ டியூப் சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு பெம்மசாணி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீஷன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாடு

2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25ஆம் தேதி வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும் மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த மேற்கு வங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்குவங்க பயணத்தின்போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு VD சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 இளைய நேரம் 7:25. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீல் கிரேஸ். இன்னைக்கு காலையில எல்லாருமே எழுந்து ஃப்ரெஷ்ஷாக மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி டீ குடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீ குடிக்கிற நேரத்தில் இன்னைக்கு குட் மார்னிங் நீல் கிரீஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஒரு அழகான தொடக்கம், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் மார்னிங் பண்ணலாம். ஒரு அழகான சாங்கோட இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் நீல் கிரீஸ் நிகழ்ச்சியை தொடங்கலாம். நேர்களே முதலில் பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸ்டேடியோன் இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.
1: குட் மார்னிங் நீலகிரீஸ் நிகழ்ச்சியில் இனி

நீங்களே கேட்டிருந்த சூப்பரான பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் சுப்புலட்சுமி பாடிய பாடல் அனிருத் ரவிச்சந்திரோட இசையமைப்பில் ஒலித்தது. நீங்களே நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நெல் கிரேஸ். நீங்களே இன்னைக்கு காலையில புதுசா நீங்க

டேவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நம்ம கேட்க போகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10-15 நிமிஷம் நம்ம சூரிய ஒளி எடுத்துக்கிட்டால் நம்ம உடலுக்கும் விட்டமின் டி கிடைக்குங்க. அந்த விட்டமின் டி நம்ம எனர்ஜியையும் சரி, நம்ம மூடையும் சரி, நம்மளுடைய மனநிலையும் சரி ரொம்ப மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இந்த விட்டமின் டியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சூரிய ஒளியில் மட்டுமே கிடைக்கும். அதனால தான் சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த விட்டமின் டி எடுத்துக்கிறனால நம்மளுக்கு போன் ஸ்ட்ரென்த், அதாவது எலும்பு நல்லாவே பலப்படும். அதனால் நம்ம உடலுக்கு தேவையான கால்சியமும் அதிகமாகும். அதனால் எலும்புகளுக்கும் சரி நம்மளுடைய பற்களுக்கும் சரி ரொம்பவே பலமாக இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இந்த விட்டமின் டி ரொம்பவே அவசியம். அதாவது இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், நம்மளுடைய மனநிலையையும் நம்மளுடைய எனர்ஜியையும் குறையாமல் கரெக்டாக பேலன்ஸில் வச்சுருக்கோங்க. அப்படி குறைஞ்சாக்கா நம்ம ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். சரியான அளவு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் டி தான். அதே போல் குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் சரி, குழந்தைங்களோட போன் குரோத்துக்கும் சரி விட்டமின் டி ரொம்பவே முக்கியம். தசை பலம், அதாவது நம்மளோட மசில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கொள்ள நம்ம விட்டமின் டி ரொம்பவே முக்கியம். அதனால் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி குட் மார்னிங் நீல்கிரீஸை கேட்டுட்டு, நீங்கள் வெயிலில் ஒரு 10 நிமிஷம் இல்லைங்க இந்த சூப்பரான பாடலை கேட்டுட்டு, டியூட் திரைப்படத்திலேருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக.

நேற்று கேட்டிருந்த சூப்பரான பாடல் டியூ திரைப்படத்திலிருந்து சாய் அபியங்கர் தீப்தி சுரேஷ் இணைந்து பாடிய பாடல் சாய் அபியங்கரோட இசையமைப்பில் விவேக் வரிகளில் ஒலித்தது. நேற்று நீங்க கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நெல் கிரேஸ். எல்லாமே சன்லைட்ல ஒரு 10 to 15 minutes நின்றுட்டு குட் மார்னிங் நீல்கிரீஸை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அடுத்ததாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது நம்மளுடைய உடம்புக்கும் சரி நம்மளுடைய மனதிற்கும் சரி ரொம்பவே ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலில் முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, கல்லீரலும் சிறுநீரகமும் தாங்க. நம்ம காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கும்போது நம்ம சிறுநீரகமும் கல்லீரலுக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம உடலை ரொம்பவே ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஒரு முழு இரவு நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம். காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் தண்ணி குடித்தா நம்ம உடம்பு அப்போ தான் வேக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெட்டபாலிசமும் சரி நம்மளுடைய டைஜஷன் நம்மளுடைய செரிமானமும் சரி ஒரு ஆக்டிவேட் பண்ணால் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இதனால் குடல் சுத்தமாகும், வாயு பிரச்சனை குறையும் அப்படின்னு கூட டாக்டர் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னும் சரி ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளோவாகவும் இருக்கும். ஸோ காலையில் எழுந்தோடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாக்கா, வெது வெதுப்பான தண்ணீர் குடித்தாக்கா நம்மளுடைய உடம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலையில் எழுந்தோடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க, உங்கள் உடம்பு குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேக்கப் ஆயிடும். ஒரு சின்ன ஹேபிட் தான், ஆனால் நாள் முழுக்க ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. ஒரு பாடலை கேட்டுகிட்டே அடுத்த பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து

0: நீங்களே கேட்டிருந்த சுப்ரண பாடல் தக்லிஃப் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான், வைஷாலி, சக்தி த்ரீ இவங்க எல்லாம் சேர்ந்து பாடிய பாடல். ஏ ஆர் ரஹ்மானோட சூப்பரான இசையமைப்பில் கமல்ஹாசன் அவர்களுடைய வரிகளில் ஒலித்தது.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம்

ஒரு நாளும் இல்லாத வழக்கமாய் இன்று நான் அவருக்கு பால் கொண்டு போய் கொடுத்தால் சந்தேகம் ஏற்படுமே. அந்த மனிதருடைய முகத்துக்கு கண் ஒன்றாயினும் சிந்தனை கண்கள் மிகுதியாயிற்றே. பயப்படாதே, பழியை என் தலையில் போட்டுவிடு. நான் கொடுத்து அனுப்பியதாக பாலை அவரிடம் கொடு, வாங்கிக் கொள்வார். காரியம் முடிந்ததும் வந்து சொல், கட்டிலோடு தூக்கி கொண்டு போய் புலிகூண்டிலே தள்ளிவிடலாம். பெருநிதி செல்வரின் இந்த கட்டளையை மீற முடியாமலும் மீறினாலும் தம் கதி என்ன ஆகுமோ என்ற பயத்துடனும் பரிசாரகர் பாலில் மயக்கமூட்டி உயிரிழக்கச் செய்யும் நச்சு மருந்தை கலந்து கொண்டு நகைவேழம்பர் இருக்கும் பகுதியை நோக்கி நடந்தார். அவர் பாலை எடுத்துக்கொண்டு போகிறாரா இல்லையா என்பதை பெருநிதி செல்வர் மற்றொரு இடத்தில் மறைவாக வந்து நின்று கண்காணித்துக் கொண்டார். சிறிது நேரத்தில் திரும்பி வந்த பரிசாரகரை எதிர்கொண்டு சந்தித்து என்ன ஆயிற்று என்று அடக்க முடியாத ஆவலோடு கேட்டார் அவர். நகைவேழம்பர் பொற்களத்தோடு பாலை வாங்கி வைத்துக் கொண்டு உங்களுக்கு நன்றியும் தெரிவிக்க சொன்னார். சிறிதும் சந்தேகம் கொண்டதாக தெரியவில்லை. இன்னும் சில வினாடிகளில் பருகிவிடுவார் என்று பரிசாரகரிடமிருந்து பதில் வந்தது. அங்கு வேறு யாராவது உடனிருந்தார்களா? அந்நியர் யாருமில்லை. வழக்கமாக அவருடைய பகுதியில் காவலுக்கு இருக்கும் காவலன் மட்டும் இருந்தான். நல்லது, நீ உறங்கப்போ. இப்படி ஒரு பெரிய காரியத்தை இன்றிரவு சாதித்ததாக நினைத்துக்கொண்டே தூக்கத்தை விட்டுவிடாமல் உடனே மறக்க பழகிக்கொள். நாளைக்கு பொழுது விழிந்ததும் நகைவேழம்பர் எங்கே என்று யாராவது கேட்டால் பதறாமல் நீயும் அதே கேள்வியை திரும்பி கேட்க முற்படுகிற துணிவையும் பெற்றுக்கொள் என்று சொல்லி கொடுமை தோன்ற சிரித்தார் பெருநிதி செல்வர். அப்போது நள்ளிரவுக்கு மேலும் சிறிது நாழிகை ஆகியிருந்தது. பெருமாளிகையின் எல்லா மாடங்களிலும் தீபங்கள் அணைக்கப் பெற்று இருள் சூழ்ந்திருந்தது. பெருநிதி செல்வர் தம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான சில ஊழியர்களோடு நகைவேழம்பர் படுத்திருந்த பகுதிக்குச் சென்றார். இருண்டு போயிருந்த அந்த பகுதியில் மயான அமைதி நிலவியது. அந்த இருளின் நடுவே திசைக்கு திசை, மூலைக்கு மூலை நகைவேழம்பரின் கோரமான முகம் தோன்றி என்னை இப்படியா செய்தாய் என்று பயங்கரமாக அலறுவது போல் பெருநிதி செல்வர் பிரம்மை கொண்டார். அவரும் அவருடன் துணைக்கு வந்திருந்த ஊழியர்களும் இருளில் தட்டு தடுமாறி நடந்து நகைவேழம்பரின் கட்டிலை நெருங்கினார்கள். கட்டிலுக்கு அருகில் எங்கிருந்தோ சிறகடித்து பறந்த வௌவால் எழுப்பிய ஓசையை செவியுற்று இயல்பான பயத்தின் காரணமாக நடுங்கி பின்புறம் நகர்ந்தார் பெருநிதி செல்வர். வியர்வையால் சொட்ட சொட்ட நனைந்திருந்த அவருடைய பெரிய உடலின் சிறிய இதயம் வேகமாக அடித்து கொண்டது. கை கால்கள் நடுங்கின. காலடியில் பரிசாரகர் பால் கொண்டு வந்திருந்த

பொற்களம் இடறியது. உதறல் எடுத்து வலுவிழந்திருந்த கை விரல்களால் அவர் கட்டிலில் தடவினார். பொற்களத்து நச்சுப்பாலை பருகியிருந்த உடல் கட்டிலில் தாறுமாறாக உணர்விழந்து கிடந்தது. போர்வையை இழுத்து அந்த உடலை தலை முதல் கால்வரை மூடினார் பெருநிதி செல்வர். ஒற்றை கண்ணும் மூடிவிட்டது என்று பயத்தினால் குழறும் குரலில் உடனிருந்தவர்களிடம் சிரிக்க முயன்று கொண்டே கூறினார் அவர். சிரித்து கொண்டே கூற முயன்றாரே தவிர, சிரிக்கும்போது தேகமே பற்றி எறிவது போல் வெம்மையுற்றது. தன்னுடைய சிரிப்பை சாடுவதைப் போல் வேறொரு பயங்கர சிரிப்பும் அந்த இருட்டில் எங்கிருந்தோ ஒலிப்பதாக கற்பனை செய்து கொண்டு தவித்தது அவர் மனம். கொடுமையும் சூழ்ச்சியும் அளவற்று புரியும் திறமை வரம்பும் கடந்து தம் உடம்பிலும் மனதிலும் இயல்பாக எவ்வளவு கோழைத்தனம் கலந்திருக்கிறது என்பதை அந்த இருட்டில் அவர் புரிந்து கொண்டார். கட்டிலை இப்படியே தூக்கி கொண்டு போய் பாதாள அறையில் புலிகூண்டுகளுக்கு நடுவில் வையுங்கள் என்று உடன் வந்திருந்த ஊழியவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர். அச்சத்தினால் தன் இயல்பான ஒலியும் கம்பீரமும் அவருடைய குரலிலிருந்து பிரிந்து போயிருந்தன. ஊழியர்கள் அவருடைய கட்டளையை செய்ய முற்பட்டனர். இருட்டில் கட்டில் தூக்கப்பெற்று புறப்பட்டது. இனிமேல் இந்த பகுதி பகலிலும் இப்படி இருண்டு கிடக்க வேண்டியதுதான். அந்த பாவியின் ஆவி குடியிருக்கிற இடத்துக்கு ஒளிவேறு வேண்டுமா என்று தனக்குத்தானே கூறிக்கொள்வது போல் அவர் இறைந்து கூறிய போது மீண்டும் அதே பேய் சிரிப்பு ஒலிப்பதாக அவருடைய மனம் கற்பனை செய்தது. கட்டிலை தூக்கிக் கொண்டு போனவர்களை பின்தொடர்ந்து பெருநிதி செல்வரும் பாதாள அறைக்கு சென்றார். அவருடைய முன்னேற்பாட்டின்படியே அங்கே தீப்பந்தங்கள் பொருத்தி வைக்கப்பட்டிருந்தன. வாளை சுழற்றி அனல் விழி காட்டி உருமும் புலிகளின் கூண்டுக்கு நடுவே போர்த்தப்பட்டிருந்த உடல் கட்டிலில் வைக்கப்பட்டிருந்தது. என் தலையில் சுட்டசங்கலை ஏற்றி ஊர் சுற்றி வர செய்வதாக திமிரோடு பேசினாயே, இப்போது திமிர் நிறைந்த உன் உடலின் சதையை கிழித்து விளையாடும் புலிகளைக் கண்டு நான் வெற்றி சிரிப்பு சிரிக்கப் போகிறேன் பார் என்று கட்டிலை நோக்கி யாரும் எதிர்ப்பதற்கு இயலாத அறைகூவல் விடுத்தார் பெருநிதி செல்வர். கட்டிலை சுமந்து வந்தவர்கள் மேலும் அவரிடமிருந்து என்ன கட்டளை பிறக்கப் போகிறதோ என்று எதிர்பார்த்து காத்து நின்றனர். மிக விரைவிலேயே அவர்கள் எதிர்பார்த்திருந்த செயலை செய்யும்படி பெருநிதி செல்வர் அவர்களை ஏவினார். போர்வையை விலக்கிவிட்டு உடலை தூக்கி மேலேயுள்ள வளையத்தில் தலைகீழாக கட்டுங்கள் என்று அவர் கட்டளையிட்ட குரல் ஒலித்து, அடங்கும் முன் மேலே பாதாள அறைக்குள் வருவதற்கான படி அருகிலிருந்து குரூரமானதொரு பேய் சிரிப்பு எழுந்தது. திகைப்புடனே எல்லோரும் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தனர். பார்த்தவர்கள் சிலைகளானார்கள். அங்கே முதற்படியில் நகை வேழம்பர் நின்றார். உடனே முன்னால் பாய்ந்து கட்டிலை மூடியிருந்த போர்வையை விலக்கி பார்த்த பெருநிதி செல்வர் தாம் முற்றிலும் ஏமாந்து போயிருப்பதை புரிந்து கொண்டார். கட்டிலில் நகை வேழம்பர் வசிக்கும் பகுதியில் காவலில் இருந்த ஊழியனின் உடல் கிடந்தது. தீட்டிய இடத்திலேயே பதம் பார்க்கிறீர்களே ஐயா, இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டீர்களோ அவனிடமே சோதனை செய்து பார்க்க துணிந்து விட்டீர்களே. இன்று இரவு இப்படி எனக்கு ஏதாவது கெடுதல் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும் என்பதை நானே எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அப்படியே செய்துவிட்டீர்கள். நீங்கள் அன்புடன் அனுப்பிய பொற்களத்து பாலை எனக்கு காவலில் இருந்த ஊழியனை குடிக்க செய்து பார்த்த பின்புதான் உங்கள் நோக்கம் புரிந்தது. இப்போது நான் விரும்பினால் உங்கள் அத்தனை பேருடைய உயிரையும் சூறையாடலாம். இதோ இப்படி சிறிது பாருங்கள் என்று கூறிக்கொண்டே தன் கைக்கு எட்டுகிறபடி இருந்த புலிகூண்டு கதவுகளை திறப்பதற்குரிய இரும்பு சங்கிலியை பிடித்து குலுக்கினார் நகை வேழம்பர். அப்படி குலுக்கிய போது அந்த சங்கிலி குலுங்கியதாலும் அவருடைய சிரிப்பினாலும் சேர்ந்து எழுந்த விகார ஓசை பாதாள அறையில் பயங்கரமாக எதிரொலித்தது. அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் அவர்களை வெறுக்க தொடங்கிவிட்ட நகை வேழம்பருடைய கையில் இருந்தன.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நேயர்களே, இன்று உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. எய்ட்ஸ் நோய்க்கு எதிரான பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள தடுப்பூசியின் அவசியத்தை வலியுறுத்தி 1998 அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் ஆற்றிய உரையை தொடர்ந்து இந்த தினம் தொடங்கப்பட்டது. ஹெச்ஐவி பாதிப்பை தடுக்க தடுப்பூசி ஒன்றே நிரந்தர தீர்வாக அமையும். இதனை உலகிற்கு உணர்த்தவும் அது குறித்த ஆய்வுகளை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் மே 18 இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஆய்வு செய்து வரும் விஞ்ஞானிகள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் அயராத உழைப்பை போற்றுவதே இந்த நாளின் முதன்மை நோக்கம். இந்த நாள் நோய் தொற்றை கட்டுப்படுத்த சமூகத்தின் கூட்டு பொறுப்பு எவ்வளவு அவசியம் என்பதை நினைவுபடுத்துகிறது.

கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி. குட் மார்னிங் நீலகிரிஸ். நேற்று குட் மார்னிங் நீலகிரிஸ்ல இன்னொரு புதிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு நேச்சுரல் கிளாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் கிளாக்னா அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம கையில் கட்டுற கடிகாரம் இல்லைங்க, நம்மள உடம்புல நேச்சுரலாகவே ஒரு கடிகாரம் இருக்குது. அதுக்கு பேர் தான் கர்கார்டியன் ரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் உடல் கடிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. என்ன இது உடல் கடிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு எப்போ தூங்கணும், நம்ம எப்போ எழுந்திருக்கணும், நம்மளுக்கு எப்போ எனர்ஜி அதிகமாகணும், இந்த மூணு விஷயத்தையும் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி கரெக்டாக டைமுக்கு நம்ம எழுப்புற ஒரு நம்மளுடைய உடம்பு ஒன்று தான், கிளாக்கு தான். அது பேர் தான் நேச்சுரல் கிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்கேடியன் ரிதம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் நம்ம சூரிய வெளிச்சம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்ம சூரிய வெளிச்சத்தை நம்ம போய் பார்த்தாக்கா நம்ம பிரெயினில் சிக்னல் போகுங்களாம். அந்த சிக்னல் போகும்போது இது டே டைமு, இப்போ நம்ம விழிச்சுக்கணும், இப்போ நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னல்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு போகுங்களாம். ஸோ அதனால் நம்ம தூக்கமாக அந்த டே ஃபுல்லாக தூக்கமாக இருக்கிறது குறையும், நம்மளுடைய மனசு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகும், நாள் முழுக்க நம்ம எனர்ஜியாக ஃபீல் பண்ணலாம். ஸோ தவறான பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேட் நைட்டு நம்ம மொபைல் நிறையா நேரம் யூஸ் பண்ணிவிட்டு லேட் நைட் தூங்குறதுனாலையும், காலையில் நம்ம எழுந்திரிச்சோன்னா சன்லைட் பார்க்காம ரொம்ப நேரம் தூங்குறதுனாலையும் இந்த கர்கேரியன் ரிதம் அப்படின்றது சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் நம்மளுடைய உடம்புல சரியாக தூக்கம் வராது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணலாம், நம்மளுடைய எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த ஃபோக்கஸ் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ சிம்பிள் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10 15 நிமிஷம் சன்லைட்டை பார்க்கணும். அதனால் சேம் டைமில் எழுந்திருக்கணும், சேம் டைமில் தூங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிளாக், பாடி கிளாக் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ இதுதான் பாடி கிளாக்கோட சரியான வேலை. ஸோ நம்ம உடம்புல ஒரு நேச்சுரல் கிளாக் இருக்குது, அதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையும் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இல்லாமல் ஸ்டேட்டியோன் இது ஓட்டி FM 101.1 பிளேட்டிங் எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்கே அது கேட்ட அந்த சூப்பரான பாடல் லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டன், பிரதீப் குமார், சிவாங்கி இவங்க எல்லாம் சேர்ந்து பாடிய பாடல். ஷான் ரோல்டனோட இசையமைப்பில் மோகன்ராஜன் வரிகளில் ஒலித்தது.
1: இது குட் மார்னிங் நெல்கிரிஸ். என்னமா கேள சத்தம்
2: பேசிட்டு இருக்க மாமா?
3: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
0: நேர்களே குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் நுட்பம் கற்போம்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நுட்பம் கற்போம்.
5: நிகழ்ச்சியில் இப்போது ஃபிஷிங் எனப்படும் ஆன்லைன் மோசடி குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாமுவேல் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
6: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மில்டன் சாம் மோசஸ். நிறைய விஷயத்தை பத்தி பாத்துட்டு இருக்கோம், எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல நிறைய டாபிக் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷிங். ஸோ ஃபிஷிங் அட்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு டாபிக் பத்தி பேச போறோம். அது மோர் ஆஃப் அட்டாக்ன்றத விட மோர் ஆஃப் ஃபிஷிங் அவேர்னஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் அவேர்னஸில் ஃபஸ்ட்டு ஃபிஷிங்னா என்னன்றது ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம லாஸ்ட்டு இதில் எபிசோட்ஸ்லலாம் நம்ம பார்த்தோம் ஃபிஷிங் அவேர்னஸ்ன்றது என்னன்னாக்கா, இப்போ இந்த 2026 இன்னும் நிறைய இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. எஸ்பெஷலி பேங்க்ஸ், ஏடிஎம் மிஷின்ஸ், உங்கள் செல்ஃபோன்ஸ், மெயினாக உங்கள் செல்ஃபோன்ஸ், எஸ்பெஷலி பேங்க் அக்கௌண்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவரல் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, அதை எல்லாமே வந்து மார்ஃபிங் பண்ணுற டைம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா டெக்னாலஜி வந்தனால. ஸோ இன்னொரு ஒரு மோசமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கனால இப்போ அதை வச்சு எப்படியெல்லாம் ஒரு பேங்கோட அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு எம்ப்ளாயோட அக்கௌண்ட் இல்லைனா உங்களோட ஃபோனில் இருக்க பேங்க் டீட்டெயில்ஸ், ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷிங் அவேர்னஸ் எதுக்குன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற வெல்த்தை வந்து எதர் இட் இஸ் மணி, காசாக இருந்தாலும் சரி இல்லை தங்கமாக இருந்தாலும் சரி, எதர் மெட்டீரியல் சோர்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் சோர்ஸ், இதை வந்து நம்ம அவங்க எடுக்கிறது தான் முக்கியமாக நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிஷிங் அவேர்னஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அட்டாக் ஆகும்போது ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பத்தக்கதாக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு லெட்சுமெண்ட் ஒரு பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கால் வந்திருக்கலாம், பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாவது லோன் வேணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கால் வந்திருக்கும். ஆக்சுவலாக அவங்களோட நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அவங்ககிட்ட இருக்கிறது நம்மளோட பேர், நம்மளோட ஃபோன் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு

பார்க்குறோம், நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கிற நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் செக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் மீடியா, இந்த மாதிரி நிறைய மீடியாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட பேரை போட்டு நம்ம எந்தெந்த அக்கௌண்ட்டில் இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம், இப்போ நம்ம ஃபோட்டோஸ்லாம் போடுறோம். நம்ம ஏன் ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இன்ஸ்டாகிராம்லலாம் ஏன் போடுறோம்னா, நம்மளோட லைஃப் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்றது மாதிரி போடுறோம். பட் அட்டாக்கர்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, அதை பார்த்துட்டு நம்மளோட இப்போ புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னா என்ன கார் வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ புதுசாக வீடு கட்டியிருக்கோம்னா ஃபோட்டோலாம் எடுத்து போடுவோம், என்ன மாதிரி வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு ஈஸியாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி. ஒரு காலத்தில் நம்ம யார் என்னன்னே தெரியாது, ஏன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் ரொம்ப கஷ்டம், வீட்டை உடச்சி உள்ளே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இப்போ என்னன்னா ரொம்ப ஈஸியாச்சு அவங்களுக்கு, நம்ம போடுற ஸ்டேட்டஸ்லேருந்து நம்ம போடுற பிக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே வச்சு, இப்போ ஏஐ வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸே அவங்க என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறோன்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ஓப்பன் பப்ளிக்லாம் இருந்துச்சுன்னா, அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி நம்மளோட பேர் அங்கேருந்தான் எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வேணுமான்னு கேட்பாங்க. சில பேர் லெஜிமெண்ட்டாக பேங்க் லோன் கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனாக ஃபோன் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இது கொடுக்குறோம், நீங்கள் இந்தந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்குவாங்க, அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எல்லாமே வாங்குவாங்க. ஸோ ஒரு சிலருக்கு தெரியாமல் என்ன பண்ணிடுறோம், டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்றோம். ஸோ அதனால் மூணு காமனான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம், அதாவது சயின்ஸ் என்னென்ன அறிகுறி இருக்குது. ஃபஸ்ட்டு அர்ஜென்சி ஆர் ஃபியர், அதாவது இந்த ரெண்டு ட்ரேட், அதாவது ரொம்ப அவசரமாக ஏதோ ஒரு இஷ்யூவாக இருக்குது, உங்களுக்கு வந்து உங்கள் பேங்க்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்கள் கிரெடிட் கார்டில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, நீங்கள் இல்லை உங்கள் டெபிட் கார்டில் இஷ்யூ இருக்குது, நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணணும், டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி பேங்க்கில் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும், நீங்கள் அப்லோட் பண்ணலன்னா உங்களோட அக்கௌண்ட் பிளாக் ஆயிரும், அப்புறம் நீங்கள் வந்து காசை எடுக்க முடியாது, ஒரு மூணு மாதத்துக்கு காசு எடுக்க முடியாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னா ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பயந்துட்டு ஐயோ நம்மளுக்கு இதை வச்சு தான் லைஃபே ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சரினு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணால் ஃபேக்காக ஒரு பேங்க்கோட வெப்சைட் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஃபிஷிங் அட்டாக். ஸோ அவங்க அப்படி கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வெப்சைட் கிளிக் பண்ணோன்னா அதில் ப்ராப்பராக உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிரபலமான பேங்க், நான் பேங்க் பேரை எடுக்க விரும்பல, பிரபலமான பேங்க்கோட லோகோ சிம்பிள்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ லாகின் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்மளுக்கு கொடுக்கும்போது கரெக்டாக உள்ளே லாகின் ஆகிற மாதிரியே இருக்கும், எவ்ரி திங் வில் பி சேம். உள்ளே போய் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்த உடனே என்ன ஆயிருந்தா, அவங்களுக்கு தெரியாத டீட்டெயில்ஸ், அவங்களுக்கு தெரியாத பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது ஒரு வகையான தெஃப்ட் தான். ஸோ திருந்தோம்னா நம்மளுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் ஃபோன் கால்ஸ் வராது, எதுவுமே வராது. அவங்க அந்த டீட்டெயில்ஸ் வச்சு எப்படியெல்லாம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஆக்சஸ் பண்ணலாம், நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் நடக்குது. இன்னொன்று யார் யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா காசு இருக்கிறவங்ககிட்ட அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. காசு இல்லாதவங்க, பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லாதவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்டலாம் அவங்க வந்து ஃபோனே பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்ககிட்ட அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா முக்கியமாக சொல்ல போனால் ரொம்ப பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்க, இல்லை ரொம்ப பழங்கால மக்கள் இருக்காங்கனாக்கா அவங்ககிட்டலாம் இந்த இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் அக்கௌண்ட்டே இருக்காது. ஸோ அதனால் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸும் தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப முக்கியமான விஷயமாக போஸ்ட் பண்ணுங்கள், எதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் நம்மளுக்கு சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா பப்ளிக்காக இருக்குது, எதெல்லாம் நம்ம சொசைட்டி நம்மளோட கம்யூனிட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ இன்னொரு செகண்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சஸ்பிஷியஸ் சென்டர் அட்ரஸ். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்லலாம் வீட்டுக்கே லெட்டர் வருது, அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா லெஜிமெண்ட்டாக பேங்க்லேருந்து வந்த மாதிரி இல்லை உங்களோட ஆஃபீஸ்லேருந்தே வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்த மாதிரியே இருக்கும், உங்களுக்கு இமெயிலும் வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓ இது லெஜிமெண்ட் தான், நம்ம கரெக்டாக சரியா அது கரெக்டான அட்ரஸ்லேருந்து தான் வந்திருக்கா, அது கரெக்டான ஒரு நாலஞ்சு பேர்ட்டு விசாரிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த லெட்டருக்கும் நம்ம ரிப்ளை பண்ணிடுறோம், ப்ளஸ் இமெயில்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிடுறோம். ஸோ இமெயில்ஸ் ஓப்பன் பண்ணது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, எந்த லிங்க்கும் கிளிக் பண்ண வேண்டாம், ஏன்னா ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் வந்து அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பாஸ்வேர்டெல்லாம் எதில் ஸ்டோர் பண்ணி வைப்போம், கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைப்போம், இல்லைனா ஃபோனில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ நம்மளுக்கு நிறைய வெப்சைட்ஸ் நிறைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்கனால ஒவ்வொரு இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட்ஸ் வச்சுக்கனால நம்மளால் அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் இதுலலாம் வந்தீங்கன்னா நம்மளோட லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் நம்மளோட ஆர்சி புக் நம்மளோட பேன் கார்டு இந்த மாதிரி நிறைய எல்லாமே நம்ம டிஜிட்டலைஸ்டாக இப்போ ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை வந்து அவங்க ஈஸியாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஃபோனில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்மளோட பேன் கார்டு இல்லை நம்மளோட ஆதார் கார்டு எல்லாத்தோட காப்பியும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம், இன்கேஸ் தொலைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அதெல்லாம் கூட அவங்களால எடுத்து மார்ஃபிங் பண்ணி நம்மளுக்கே தெரியும்

0: பார்க்காம நம்ம பேர்ல நிறைய ப்ராப்ளம் உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுன்னா அன்எக்ஸ்பெக்டட் அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வர்றது. நான் வாட்ஸ்அப்பில் நிறைய இதிலலாம் ஃபாலோ பண்ணுறீங்க, அதில் என்ன வருதுன்னே தெரில, லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா சொல்ல மாதிரி ஃபோட்டோஸு இல்லைனா உங்களோட ஃபைல்ஸுக்கு ஆக்சஸ் நீங்கள் கொடுத்துருவீங்க. இமீடியட்டாக அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவங்களால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், நம்மளுக்கே தெரியாமல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி வராமல் பாதுகாக்கிறதுனா, நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய வெப்சைட்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்க போனீங்கன்னா, நீங்கள் நான் சொன்ன இந்த சின்ன விஷயத்த நீங்கள் கடைப்பிடிச்சாலே மேக்ஸிமம் இந்த ஃபிஷிங் அட்டாக்ஸ்லேருந்து நம்ம வந்து நம்மளோட லைஃபு நம்மளோட ஸ்பெஷலி நம்ம ஃபேமிலி இதை பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லி இந்த எபிசோடை முடிக்கலாம். ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா மாதிரியே பேசி மூணு பசங்களை மூணு டிஃப்ரெண்ட் ஸ்கூல்லேருந்து ஈஸியாக கடத்திட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வெரி வெரி கேர்ஃபுல் கடத்திட்டு போனாங்க, பிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் எப்படி கடத்திட்டு போனாங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேங்க்லேருந்து பேசுகிறோன்னு பேசி அவங்க அப்பா பேசுகிற வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதை ஏஐ மூலியமாக வச்சு அவங்க அப்பா பேசுகிற மாதிரி பேசி இந்த இடத்துக்கு வந்துடுங்கன்னு சொல்லி அந்த மூணு பிள்ளைங்களும் ஈஸியாக கடத்திட்டு போயிட்டாங்க. அது வந்து ஒரு அன்வான்ட் இதுக்காக இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவில் இஷ்யூ நான் இஸ் பிஸ்னஸ் மேன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து இமெயில்ஸ் ஃபோன்ஸ் ஃபோன் கால்ஸ் மட்டும் இல்லை, நம்மளோட வாய்ஸே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி மிமிக் பண்ணுறாங்க ஏஐ வச்சு. ஸோ இப்போ ஏஐ வந்தனால நல்ல விஷயங்களும் இருக்குது, ரொம்ப கெட்ட விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இந்த எபிசோட் இன்றைக்கி நம்ம இந்த ஃபிஷிங் அவேர்னஸோட முடிக்கிறோம். ஸோ இந்த நாள் உங்களுக்கு நல்ல இனிய நாளாக இருக்கட்டும். தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் இதுவரை ஃபிஷிங் எனப்படும் ஆன்லைன் மோசடி குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாமுவேல் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: கூட்டம் 101.8 இது
3: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
4: என்னமா கீழே சத்தம்
5: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
2: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
6: நேயர்களே, இன்று உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. எய்ட்ஸ் நோய்க்கு எதிரான பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள தடுப்பூசியின் அவசியத்தை வலியுறுத்தி 1998 அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் ஆற்றிய உரையை தொடர்ந்து இந்த தினம் தொடங்கப்பட்டது. ஹெச்ஐவி பாதிப்பை தடுக்க தடுப்பூசி ஒன்றே நிரந்தர தீர்வாக அமையும். இதனை உலகிற்கு உணர்த்தவும் அது குறித்த ஆய்வுகளை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் மே 18 இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஆய்வு செய்து வரும் விஞ்ஞானிகள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் அயராத உழைப்பை போற்றுவதே இந்த நாளின் முதன்மை நோக்கம். இந்த நாள் நோய் தொற்றை கட்டுப்படுத்த சமூகத்தின் கூட்டு பொறுப்பு எவ்வளவு அவசியம் என்பதை நினைவுபடுத்துகிறது.

0: நீங்களே கேட்ட அந்த சூப்பரான பாடல் வாரிசு திரைப்படத்திலிருந்து விஜய் மானசி இணைந்து பாடிய பாடல். எஸ் தமனோட இசையமைப்பில் விவேக் வரிகளில் ஒலித்தது.
1: ஆகாஷ்வாணி at 90 சால் கி ஆவாஸ் தில் சி தில் தக் நான் ஸ்டாப் தமால் புரானி யாதே நயா ஜோஷ் ஹை தேஷ் கா ரேடியோ அப் பி பாஸ் ஹை ஆகாஷ்வாணி கே கௌரவமயி 90 சால்
0: இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தது சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றத இன்னைக்கு பார்த்தோம். ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுனாலையும் காலையில் சூரிய ஒளி கிடைக்கிறதுனாலையும் ஹெல்தி மார்னிங் ரொட்டீன் உருவாகும் நீர்களே. ஸோ இன்னைக்கு காலை நேரத்தில் நல்லா ஆரோக்கியமாகவும் மன அமைதியோடும் வெற்றிகரமாகவும் நாள் கிடைக்கணும். சின்ன பழக்கங்கள் தான் பெரிய வெற்றியை உருவாக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்திருக்கும் போது இந்த ரெண்டு பழக்கங்களை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி காலையில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்றதே டிசைட் ஆகும். ஸோ இன்றைக்கே டேவை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நாள் இன்னொரு குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில். நிர்ணயத்துடன் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: போஷ்டம் போஷ்டம் போஷ்டமா
1: எல்லாம் ஏன் இஷ்டம்னா அப்புறம் நீ எதுக்கு
0: நீ இஷ்டப்படுறதெல்லாம் செய்யறதுக்கு

0: நேற்றுல கேட்ட சூப்பரான பாடல் தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் பிரகதி குரு பாடிய பாடல் கிப்ரானோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

எங்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண் மதுஸ்ரீ இணைந்து பாடிய பாடல். ஹாரி ஜெயராஜோட இசையமைப்பில் பா விஜய் வழிகளில் ஒலித்தது. தொடர்ந்து கேட்கலாம் திரைக்கானத்தின் அடுத்த பாடல்.

0: நீங்களே கேட்ட இந்த பாடல் வேட்டையாட விளையாட திரைப்படத்திலிருந்து ஹரியானன் விஜய் நகுல் இணைந்து பாடிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களை கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி மங்கையர் போற்றும்.

ஆயிரம் ஆயிரம் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னோடியாய் திகழும் வானொலியின் சேவை அளப்பரியது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலத்திலும் காற்றின் ஒளியாய் நம் காதுகளுக்கு பல்வேறு செய்திகளை தந்த பெருமை வானொலியை சேரும். வானொலி என்றதும் நம் எண்ண ஓட்டத்தில் எண்ணிலா நினைவின் அலைகள். குரலுக்குரியவர் உள்ளிருக்கிறாரோ என எட்டி பார்த்த பேதமை பிழைகள். இயலிசை நாடகம்

0: எனும் முப்பெரும் கலைகள். மங்கள இசை, சிறுவர் பூங்கா, மாநில செய்திகள், இன்று ஒரு தகவல், நேயர் விருப்பம், மகளிர் மட்டும் என மங்கையரை கட்டி போட்ட வானொலி வலைகள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழுதும் போதும் படிக்கும் போதும் பிரியாமல் உடனிருந்த நிலைகள், இவை அனைத்தும் மறவோமா என்கின்றனர் மங்கையர். மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இது நம் மங்கையரின் அனுபவ பகிர்வு அல்ல, உணர்வு பகிர்வு.
1: வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஊட்டி எஃப்எம் நேயர் கீழ்கோடப்பம் வந்து பேரட் ரோஸ்லின் பேசுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து வானொலி கேட்கும் பழக்கம் இருக்கு. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம். அந்த டைம்ல வந்து டிவி எல்லாம் அதிகமா இல்லாத நேரம், அதனால அதிகப்படியாக வந்து வானொலி தான் நான் கேட்டுட்டே இருப்பேன். ஊட்டி வானொலி வந்து தொடங்கி 1994 தொடங்கி இருக்காங்க. இது நான் வந்து 1996 வருஷத்திலிருந்து எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னா எண்ணங்களின் வண்ணங்கள். அந்த எண்ணங்களின் வண்ணங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை கொடுப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு நேயர்களோட கருத்துங்களும் வித்தியாசமா இருக்கும். அந்த தலைப்பு வந்து ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதான தலைப்பாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நேயர் விருப்பம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து டாக்டர்ஸோட பேட்டி, அப்புறம் புதன்கிழமை தோறும் வந்து ஒலிபரப்பாகிற அதிசய பயணம் நிகழ்ச்சி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். வானொலி கேட்கறதுனால நியூஸ் எல்லாம் அப்பப்போ நாட்டில் நடக்கிற நியூஸ், நம்ம காலநிலை மாற்றம் எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறோம். வேலைக்கிழமை தோறும் சாயந்தரம் ஒலிபரப்புறாங்க பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அப்புறம் விவசாய நிகழ்ச்சிகள், செய்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிக்கவில்லைன்னு சொல்ற நிகழ்ச்சி எதுவும் இல்லை, எல்லாமே பிடிச்ச நிகழ்ச்சி தான். கவிஞர் வைரமுத்து அவர்கள் வானொலி பற்றி ஒன்னு சொல்லியிருப்பாங்க, வானொலி கேட்கும் நேரம் நம் வாழ்வில் உன்னதமான நேரம்னு. உன்னதமான நேரம் மட்டும் இல்ல, இந்த கைத்தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த வானொலி தான். வேலை செய்ய சலிப்பே தெரியாது, வேலை செய்யறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதும் இந்த வானொலி தான். மார்க்கோனி கண்டுபிடிச்ச இந்த வானொலி நம்ம இந்தியாவில ஒலிபரப்ப தொடங்கி 90 நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 தலைமுறையை கண்டுள்ள இந்த வானொலி மார்க்கண்டேன் மாதிரி என்றும் இளமையுடன் இன்னும் பல 100 வாழ்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.
2: வணக்கங்க, என்னோட பேரு கலைவாணி. வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வானொலிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். என்னோட சைல்டுஹுட்ல இருந்தே நான் வந்து நிறைய வந்து ரேடியோஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில. ஸோ அங்கே வந்து இந்த விவித் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் கரெக்டாக வந்து இந்த 8:40 அந்த டைமில் வந்து அதில் ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த மியூசிக் கேட்கும் போது நாங்கள் யூனிஃபார்ம் இதெல்லாம் மாட்டிட்டு செருப்பெல்லாம் மாட்டிட்டு தபதபன்னு ஓடுவோம். அந்த மியூசிக்கை கேட்டாலே அந்த ஒரு ஹரிபரி எங்கேருந்து வருதுனே தெரியுது, ஐயோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டோன் என்னோட லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலமாக இருச்சு. அப்புறம் நம்ம எஃப்எம்க்கு மாறணும், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ அதிலலாம் மாறினா என்ன ஆகுனா நிறைய லேட்டஸ்ட் சாங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பாடல்கள், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நம்ம அப்போ ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து எஃப்எம்ல எல்லாம் போய் கேட்டுட்டு இருப்போம். ஆனா வந்து வானொலி வந்து இப்ப வரைக்குமே பாரம்பரியத்தை வந்து அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு வந்து எது தேவையோ, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து லைஃப்ல முக்கியமோ, அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, வெறும் பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம ஒரு மருத்துவ குறிப்புகளா இருக்கட்டும், ஒரு இப்ப சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள், இப்போ எலெக்ஷன் கூட நடந்துச்சு அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஏதாவது இயற்கை பேரழிவுகள் வரும்போது அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எந்தெந்த டைம்ல வந்து தடுப்பூசி போடணும், எங்கெங்க வந்து முகாம்லாம் நடக்குது, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து முதியவர்களுக்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஊட்டச்சத்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய வானொலி மூலமா தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்குன்னு வந்து குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்டுங்களை வந்து கூட்டிட்டு வந்து அவங்க பேச வைக்கிறாங்க. பர்டிகுலரா அந்த டாக்டர் அதுல வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களை வந்து பேசும்போது அது வந்து நமக்கு ஈஸியா புரியுது. பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வந்து வானொலி இப்ப வரைக்குமே செயல்பட்டு இருக்கு. ஸோ என்ன நான் வந்து ரொம்ப ரசிச்சு கேட்கிற விஷயங்கள் அப்படின்னா வந்து பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு பார்த்தா நினைவில் ஒரு பாடல், அதாவது நமக்கு மனசு பிடிச்ச பாட்டை வந்து நம்ம சின்ன வயசுல கேட்டு ரசிச்சிருப்போம். அதுக்கு பொருத்தமான நம்மளோட லைஃப்ல நடந்த நிகழ்வுகளை வந்து அந்த பாட்டோட மிங்கிள் பண்ணி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளே ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி பாடல்லாம் கேட்கும் போது. அதுக்கப்புறம் நேயர் விருப்பம், நேயர் விருப்பம் வந்து ஒவ்வொரு நேயர்களுக்கும் வேற வேற மாதிரியான பாடல்கள்லாம் பிடிக்கும். நானும் அதில் பேசியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கேன், நானும் எனக்கு மனசு பிடிச்ச பாடல் கேட்டிருக்கேன். ஸோ அந்த பாடல் வந்து ஒரு எஃப்எம்ல உடனே இன்ஸ்டண்டாக கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம வாய்ஸும் வந்து ரேடியோவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ கடை பேச்சுன்னு சொல்லுவாங்க. டீ கடை பேச்சு என்னன்னா வந்து ரொம்ப கலோக்கியலாகவும் பேசுவாங்க, மற்றதெல்லாம் ரொம்ப தூய தமிழில் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜில் ஜாலியாக நம்ம டீ கடையில் உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. அதில் அப்படியே வந்து அப்போ நடக்கிறான நாட்டு நடப்பு விஷயங்களையும் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹலோ ஓட்டி, நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் அது. நேர்கள் வந்து நேரடியாக டாக்டர்கிட்டே பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைங்க இருக்கும், நேரடியாக டாக்டரை போய் கேட்க முடியாத விஷயங்களும் கூட இருக்கும். ஆனால் இந்த ஹலோ ஓட்டி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேரக்டாக நம்ம டாக்டர்ஸ் கிட்டேயே ஃப்ரீயாக மனசு விட்டு பேசிடலாம், உடனே நமக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டும் கிடைச்சிரும், நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத உடனே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சட்டம் அறிவோம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது என்னன்னா வந்து நிறைய பேருக்கு நமக்கு எல்லாம் சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, நாள் கணக்காக அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி வந்து சட்ட நிபுணர்கள் வந்து பேசுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு பட பாடல்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சில படங்களில் ஒரு பாட்டு மட்டும் தான் இருக்கும், ஆனால் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி எந்த பாட்டுமே, இப்போ உதாரணத்துக்கு காசின்னு ஒரு படம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பாட்டுமே ரொம்ப அற்புதமான பாடல்கள், நம்ம இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பட பாடலில் அந்த மாதிரி போடுவாங்க. எல்லா சாங்ஸுமே வந்து நம்ம வீட்டில் ஆடியோ கேசட் போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி அந்த சின்ன வயசில் அந்த ஞாபகம் வரும். அப்புறம் குறிஞ்சி தென்றல், உலாவரம் தென்றல், அப்புறம் இந்த காலையில இயற்கையின் மொழின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அது வந்து ஊட்டியில இருக்கிற முக்கியமான வித்தியாசமான மரங்கள், பறவைகள், விலங்குகள், அதை பத்தியான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அது தெரியாது, நம்ம காட்டுக்குள்ள போய் பார்க்க போறது இல்லை. ஸோ ஊட்டி வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம், அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கறத வந்து இந்த இயற்கையின் மொழி நிகழ்ச்சி மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அந்த 5 மினிட்ஸ் நலமுடன் வாழ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் உணவே உண்ணதுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. அதுல வந்து எப்படின்னா நம்ம டயட், நிறைய பேர் வந்து இப்ப சாப்பாடு விஷயத்துல கண்டுக்கிறதே இல்லை, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு லைஃப் ஸ்டைலே வந்து அவங்க வந்து டோட்டலா மாறி போச்சு இப்ப இருக்க ஜெனரேஷன். ஸோ இந்த உணவே உன்னதம் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன மாதிரி சாப்பிடணும், எவ்வளவு எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நுட்பம் கற்பன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல என்னன்னா வந்து நமக்கு இப்ப அப் டு டேட்ல என்னென்ன ஆப் எல்லாம் இருக்கு, நம்ம முக்கியமாக சோசியல் மீடியாவில் எவ்வளோ அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகாக அதுக்கான நிபுணர்களை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குவா குவா வாத்துக்கள்லாம் கேட்டிருக்கேன் நான், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ரைம் சொல்றது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னும் நிறைய சொல்லலாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள். சென்னையில் நான் ஆயிஸ் நெஹதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கேட்பேன், அதுவும் ரொம்ப அழகாக கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த 7:30 மணிக்கு இன்று ஒரு தகவல், தென்காசி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு குட்டி கதையும் சொல்லி அது ஒரு காமெடியாக முடிப்பார். அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது, சோ அவ்வளவு அருமையா இருக்கும். அதே மாதிரி வந்து வரலாற்று சிறப்புமிக்க நாடகங்கள்லாம் வந்து போடுவாங்க. அப்புறம் ஒளிச்சித்திரம் சொல்லிட்டு சின்ன வயசுல வந்து, அதாவது மொத்தமா ஒரு படத்தை வந்து 3 hours படத்தை நமக்கு 1 மணி நேரத்துல வந்து டோட்டலா கதை சொல்லி ஃபுல்லா முடிச்சிருவாங்க, அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்னை விட்டா நான் பேசிக்கிட்டேதாங்க இருப்பேன். எனக்கு வானொலியை பத்தி நீங்க ஏதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு பேசுவேன், ஏன்னா என்னோட லைஃப்ல வானொலி வந்து அவ்வளவு என் கூட வந்து டிராவல் பண்ணிருக்கு. சோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஓடிஎஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. மேன்மேலும் வானொலி வந்து வளரணும், 90 வருடங்கள் இல்ல 900 வருடங்கள் இது போய்கிட்டே இருக்கணும், சேவைகள் தொடரணும், பொதுமக்களும் தொடர்ந்து வானொலியை கேட்டு பயன்பெறணும்.
3: வணக்கங்க, என் பேரு வசந்தி. இன்னைக்கு கூட வந்து அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேட்ட ஒரு விஷயங்களை அதனுடைய விருப்பம் வந்து எங்களுக்கு வந்து குறையாம இன்னமும் எங்க கையில மொபைல்ல அந்த ரேடியோ வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. அதன் மூலியமா ரேடியோ வந்து எங்கள ஒரு விஷயமா வந்து ரேடியோ இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நான் விரும்பி கேட்ட நிகழ்ச்சிகள் இருக்குங்க. அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நேயர் விருப்பம் அந்த ஒரு ப்ரோக்ராமும், பூவையர் உலகம் சொல்லிட்டு இன்னொரு அந்த நிகழ்ச்சியும் வந்து நான் விரும்பி கேட்குவேன். இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா பூவையர் பூங்கா, இன்னொன்னு வந்து ஹாய் ஸ்நேகிதே. இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே பெண்கள் வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு விதமான பிரச்சனைகளை வந்து அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்க எப்படி வந்து அதை சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதை கேட்கிற எங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப உத்வேகமா இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து லாசி முதல் செங்கோட்டை வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம்ல வந்து வரலாற்று நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வருடங்களுக்கு முன்பாக என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல வந்து அந்த மாதிரி காரியங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம உட்கார்ந்து அது பொறுமையோட நம்மளுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கான ஒரு பொறுமையோ டைமோ இருக்காது. இப்படி வந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கும் போது ஓ இவ்வளவு விஷயங்கள் இந்த வருடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு அதை கேட்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து எங்களுடைய பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம வந்து நீங்க கேட்கும் பொழுது நிறைய வரலாற்று நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் வந்து எதேச்சியா அந்த ப்ரோக்ராம வந்து எனக்கு கேட்க நேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூவா வந்து அந்த ப்ரோக்ராம வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு தகவல் அந்த ஒரு ப்ரோக்ராம நான் வந்து விரும்பி கேட்பேங்க. அதுல வந்து என்னன்னா அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கதை தான், ஆனா அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த வானொலி அப்படின்றது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தான் இன்ன வரைக்கும் மக்கள் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுலயும் வந்து எனக்கு வந்து அது ரொம்பவே ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னமும் 90 வருஷம் மட்டும் இல்லங்க, பல 100 ஆண்டுகளை தாண்டி வானொலி வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வானொலிக்கு வாழ்த்துக்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மஞ்சுளா. எங்க ஊர் ஊட்டி சோலூர் என்ற கிராமம். ஆல்ரெடி 2021 எஃப்எம்ல பேசியிருக்கேன். திரும்ப எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எஃப்எம்ல நிறைய ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அதுல எனக்கு வந்து பிடிச்சது மகளிர் மட்டும் என்ற ப்ரோக்ராம். ஆக்சுவலா ஏன் பிடிக்குதுன்னா அதுல நிறைய லேடிஸ் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பத்தி பேசுறாங்க. அவங்க அச்சீவ்மெண்ட் காரணமா இருந்த அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அங்க வந்த பாதைகள் பத்தி சொல்லும் போது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு மாரத்தான் ரன்னர். எனக்கும் என்னன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது போகணும்னு ஒரு ஆசையா இருந்தது. அதுக்கான சப்போர்ட் கிடைக்கல. ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்கான பின்னாடி எனக்கு வந்து என்னுடைய ஹெல்த் ஃபிட்னஸ்க்காக நான் போனேன். அப்ப வந்து அங்க ஒரு கோச் சொல்லி என்னை காம்படிஷனுக்கு கூட்டி போனாங்க. அதுல ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லயே ஐ காட் எ ப்ரைஸ். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. திரும்ப திரும்ப பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கான கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பலன் எனக்கு கிடைச்சது. மோர் தென் 89 மாரத்தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அவங்க அச்சீவ்மெண்ட் பத்தி பேசும்போது ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கேன். இந்த எஃப்எம் வந்து என்னன்னா 90 இயர்ஸ் ஆகுது, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதுல வந்து என்னையும் கூப்பிட்டதுல வந்து ஊட்டி எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச்.
0: வீட்டின் விளக்காகவும் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் சாதனையின் சிகரமாகவும் திகழும் பெண்களின் இதய துடிப்போடு இணைந்து வானொலியின் 90 ஆண்டுகால பயணத்தை நினைவு கூர்ந்த சிறப்பு நிகழ்ச்சி இது. காற்றலைகளில் மிதந்து வந்து காதுகளில் தேனாய் பாய்ந்து கவலைகளை மறக்கச் செய்து ஆறுதல் சொல்லும் வானொலி. வசந்த தூரலாய் நம் வீட்டில் வாசம் செய்யும் வர்ணஜாலமாய் இன்பச்சாரலாய் காற்றோடு கை குலுக்கி காதுகளில் கவிப்பாடும் காவிய வானொலி. வையம் மகிழ வாழட்டும் இன்னும் பல 100 ஆண்டுகள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் FM 101.8 நிலையத்தில் நேரம் 9 மணி. நேரில் நீங்க கேட்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். நேர்களே, இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில 1980 வெளிவந்த கோல்டன் இட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்க போறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்கலாம், தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா, மலேசியா வாசுதேவன் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் வாலிவரிகளில் ஒலித்தது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: இதில் கேட்டிருந்த சூப்பரான பாடல் பாசப்பறவைகள் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது. நிலையத்த நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புன்ன சைபால்.
3: சைபால்
4: அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார், என்ன அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர். சரி அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க, தெரியதில்லை ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்ல. ஆனால் இங்கெல்லாம் அதில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம் பட்டிமன்றம் மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க, மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம். இங்கே அப்படி இல்லை, இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான், நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார், அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரலை, நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன், அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்கே நடந்துதான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள். அதனால் இன்னொரு விஷயம், இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா. இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம் போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேறு சில வீடுகளில் எப்படின்னா வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக. இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா, வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா. சரி அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையாக. ஐயோ பாவம், நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, இதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமாக. இப்படி அந்த ஒரு பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிட்ணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்துதான், ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோடு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாரான். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார், அதனால் அவரை தடுத்து நிறுத்தி என்ன இது துப்பாக்கியோடு சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில் மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்சம் நேரம் செய்வாராம், அவருக்கு ஒத்தாசையாக. அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிர உட்காந்துட்டுருக்கார் அவர், இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் ஒன்று மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவர்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால்,
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேர்களே, பேக் டு ரெட்ரோ ராகங்கள். நேர்களே, இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில 1980 வெளிவந்த பாடல்கள் தான் நம்ம கேட்டிருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த பாடலாக எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களுக்கு இணைந்த சூப்பரான பாடல். எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா குழுவினர் இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் ஒலித்தது.
1: இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் மன்னன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணதா இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலிக்க கேட்டீர்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேற்றில் கேட்டிருந்த சூப்பரான பாடல் அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 9:30. நேற்றைய உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் கேட்கலாம். முதலில் காய்கறிகளின் விலை நிலவரம். விலை நிலவரங்கள் அனைத்தும் கிலோ ஒன்றிற்கானவை. கத்தரிக்காய் 42 ரூபாய், வெண்டைக்காய் 44 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 46 ரூபாய், தக்காளி ஆப்பிள் ரகம் 50 ரூபாய், அவரை 80 ரூபாய், புடலங்காய் 44 ரூபாய்.

0: ரூபாய், பீர்க்கங்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், கொத்தவரை 55 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 45லிருந்து 55 ரூபாய், சின்ன வெங்காயம் 58 ரூபாய், பெரிய வெங்காயம் 27 ரூபாய், பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரைவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 35 ரூபாய், பீட்ரூட் 45 ரூபாய், நூல்கோல் 30 ரூபாய், டர்னிப் 25 ரூபாய், முட்டைகோஸ் 22 ரூபாய், காலிஃப்ளவர் 40 ரூபாய், பட்டாணி 140 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 160 ரூபாய், இஞ்சி 130 ரூபாய், கரிபீன்ஸ் 70 ரூபாய், புஷ்பீன்ஸ் 110 ரூபாய், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய், ஊட்டி அவரை 120லிருந்து 130 ரூபாய், கலர்கோஸ் 25 ரூபாய், குடைமிளகாய் 50 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய், புரொக்கோலி 80 ரூபாய், கருவேப்பிள்ளை 50 ரூபாய், கொத்தமல்லி 80 ரூபாய், புதினா 50 ரூபாய், கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், மக்காசோளக்கதிர் 80 ரூபாய், எழுமிச்சை பழம் 170 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தொடர்ந்து கேட்கலாம் பழங்களின் விலை நிலவரம். கொய்யாப்பழம் 80 ரூபாய், பப்பாளி 45 ரூபாய், மாதுளப்பழம் 220 ரூபாய், திராட்சை 100 ரூபாய், மாம்பழம் 150 ரூபாய், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், மோரஸ் 35 ரூபாய், வாழைப்பழம் செவ்வாழை 80 ரூபாய், கற்பூரவள்ளி 50 ரூபாய், ஆப்பிள் 250 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 70 ரூபாய், அன்னாசிப்பழம் 80 ரூபாய், முலாம்பழம் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சாதனை சிற்பிகள்.
1: சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வரும் இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள். வணக்கம் நேயர்களே, இன்றைய சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில ஐக்கிய நாடுகள் சபையின் 7வது பொதுச் செயலாளராக பணியாற்றிய கோஃபி அன்னான் அவர்கள் பற்றின தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இவர் 1938 ஏப்ரல் 8 கானாவின் குமாசி நகர்ல பிறந்தார். ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து உலகின் உயரிய பதவியான ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு உயர்ந்த முதல் கருப்பின மனிதர் என்ற பெருமையை இவர் பெற்றார். இவருடைய தந்தை அகான் இனத்தை சேர்ந்த ஹென்றி ரெஜினால்ட் அன்னான் அந்நாட்கள்ல பிரித்தானிய காலனி ஆட்சியின் கீழ் உயர்ந்த பதவியில இருந்தவர். இரட்டை குழந்தைகளாக பிறந்த கோஃபி அன்னாவும் சகோதரி எபுவாவும் செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில வளர்ந்தனர். கோஃபி என்றால் அகான் மொழியில வெள்ளிக்கிழமையில் பிறந்தவன் என பொருள். கல்வியில சிறந்து விளங்கிய கோஃபி அன்னான் கானாவில தொடக்க கல்வி முடித்து அமெரிக்காவின் மக்கலெஸ்டர் கல்லூரியில பொருளாதாரத்துல இளங்கலை பட்டமும், ஜெனீவாவில பன்னாட்டு உறவுகள்ல முதுகலையும், MIT மேலாண்மை படிப்பையும் முடித்தார். இந்த பன்னாட்டு கல்வி பின்னணி அவரை உலகளாவிய தலைவராக உருவாக்கியது. 1962 ஐக்கிய நாடுகள் அமைப்புல உலக சுகாதார அமைப்பு பட்ஜெட் அதிகாரியாக பணியில சேர்ந்தாரு கோஃபி அன்னான். அதற்கு பிறகு ஐநா அகதிகள் ஆணையம், அமைதிப்படைத்துறை, நிதி மேலாண்மை என பல்வேறு பொறுப்புகள்ல இவர் வகித்தார். 1993 முதல் 1996 காலகட்டத்தில் அமைதிப்படைத்துறையில அமைதிப்படை துறை தலைவராக இருந்தபோது ருவாண்டா இனப்படுகொலை, போஸ்னியாவில ஸ்ரெப்ரேனிகா படுகொலை ஆகியவை நிகழ்ந்தன. இவற்றில ஐநா தோல்வியடைந்ததற்காக பின்னால திறந்த மனதுடன் வருத்தம் தெரிவித்து அமைப்பை சீர்திருத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். 1997 ஜனவரி 1 ஐக்கிய நாடுகள் சபையின் 7வது பொதுச் செயலாளராக இவர் பொறுப்பேற்றார். 2001 வரை முதல் பதவிக்காலமும், 2002 முதல் 2006 வரை இரண்டாவது பதவிக்காலமும் வகித்தார். இவர் பதவியேற்ற காலம் உலகம் பெரும் மாற்றங்களை சந்தித்த காலம் ஆகும். ஈராக் போர், HIV எய்ட்ஸ் பெருந்தொற்று, தார்பூர் நெருக்கடி, கொரியா அணு ஆயுத பிரச்சினை என பல சவால்கள் இருந்தன. இவை அனைத்தையும் அமைதியான, பொறுமையான ஆனால் உறுதியான அணுகுமுறையால இவர் எதிர்கொண்டாரு. ஐநாவை நவீனப்படுத்தினார். நிர்வாக சீர்திருத்தங்களை இவர் செய்தார். 2000 மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று அழைக்கப்படும் 1000 வளர்ச்சி இலக்குகளை இவர் உருவாக்கினார். HIV எய்ட்ஸ் ஒழிப்புக்காக குளோபல் ஃபண்ட் நிறுவ உதவினார். 2001 உலகை மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவும் அமைதியானதாகவும் மாற்றிய பணிக்காக ஐக்கிய நாடுகள் அமைப்புடன் இணைந்து கோஃபி அன்னாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பதவிக்காலம் முடிந்த பின்னரும் அமைதி பணி தொடர்ந்தது. 2007 கோஃபி அன்னான் அறக்கட்டளையை நிறுவினார். 2007 முதல் 2008 கென்யா தேர்தல் வன்முறையை மத்தியஸ்தம் செய்து அமைதி திரும்ப செய்தார். 2012 சிரியா உள்நாட்டு போர்ல ஐநா அரபு லீக் சிறப்பு தூதராக நியமிக்கப்பட்டு சமரச முயற்சி மேற்கொண்டார். 2018 August 18 சுவிட்சர்லாந்தின் பெர்ன் நகர்ல இவர் காலமானார். கோஃபி அன்னன் அவர்களோட இறுதி சடங்குல உலகத் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினாங்க. சுருக்கமாக சொல்வதானால், கோஃபி அன்னன் ஒரு மாபெரும் தலைவர் மட்டுமல்ல, மனிதநேயத்தின் உருவமாகவும் ஆப்பிரிக்காவின் பெருமையாகவும் உலக அமைதிக்கு வாழ்நாள் முழுவதும் உழைத்த மாமனிதராகவும் என்றென்றும் நினைவு கூறப்படுறாரு. கோஃபி அன்னான் என்ற பெயர் உலக அமைதி, மனித உரிமைகள், வளர்ச்சி ஆகிய துறைகள்ல என்றென்றும் ஒழித்துக் கொண்டிருக்கும். அமைதி என்பது ஒரு கனவு மட்டுமல்ல, அதை நிஜமாக்குவது நமது கடமை என்று சொன்ன அவரது வார்த்தைகள் இன்றும் உலகுக்கு வழிகாட்டுகின்றன.
2: சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வந்த இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள்.

பத்தாண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: எங்களை கேட்ட இந்த பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் வாலி வரிகளில் ஒலித்தது.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இது ரெட்ரோ ராகங்கள்.
5: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

எங்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினர் இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் வாலி வரிகளில் ஒலித்தது. நேரில் நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள்.

நேர்களே, இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில 1980 ஆண்டுகளில் வெளிவந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இத்துடன் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊடிஎஃப்எம் 101.8. பயணிகள் விருப்பம். வார வாரம் பயணிகள் விருப்பம்ல நம்ம நீலகிரி மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சந்திச்சு அவங்களுடைய சுற்றுலா அனுபவங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டே இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரமும் நீலகிரி மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சந்திச்சு அவங்க எப்படியெல்லாம் இந்த ஊட்டி சீசனோட டைம்ல எப்படியெல்லாம் அவங்க வந்து டூரிசம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் போனாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன, எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு வந்து அவங்க கூடவே சேர்ந்து அவங்க போன இடங்கள் எல்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க.
1: ஹாய், உங்க பேர் என்ன?
2: கேத்ரின் மேரி.
1: எங்க இருந்து வரீங்க?
2: கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து.
1: ஓகே, எத்தனாவது டைம் வரீங்க இது ஊட்டிக்கு?
2: ஃபர்ஸ்ட் டைம்.
1: ஓகே. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துன்றப்போ ஊட்டியோட கிளைமேட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும்ல, எப்படி இருக்கு?
2: இங்க நல்லா இருக்கு. அங்க வந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கு, இங்க நல்லா ஏசில இருக்கிற மாதிரி இருக்கு.
1: ஓகே, எத்தனை நாள் ட்ரிப் இது?
2: 1 day trip.
1: 1 day trip. அப்ப நேத்து வந்தீங்களா?
2: நைட் வந்தோம்.
1: ஓகே, எந்த இடம்லாம் போனீங்க?
2: ஞாபகம் இருக்காது. சர்ச், போட்டிங், அப்புறம் பார்க், அப்புறம் இங்க.
1: ஓகே, எது உங்களுக்கு அதுல ரொம்ப ஃபேவரட்?
2: போட்டிங்.
1: போட்டிங் நல்லா இருந்ததா?
2: நல்லா இருந்தது.
1: ஓகே, இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்து ஊட்டி வந்து இப்படி இருக்கும் நல்லா இமேஜின் பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ அதுக்கு வந்து அதே மாதிரி தான் இருக்கா இல்ல எப்படி இருக்கு?
2: அப்படிதான் இருக்கு.
1: ஓகே, இப்போ வந்து ஊட்டில வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காகவே நான் நெக்ஸ்ட் டைம் வருவேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க?
2: தி ஜில்னஸ், இது எனக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால அடுத்த டைம் கண்டிப்பா வருவோம் ஃபேமிலியோட.
1: ஓகே,
2: இப்போ ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம், எல்லாம் கீழே போயிருக்காங்க.
0: நிகழ்ச்சியில தொடர்ந்து அருமையான பாடல்.

0: நேர்கள் கேட்டு இருக்கிறது பயணிகள் விருப்பம்.
1: ஹாய், உங்க பேர் என்ன?
2: என் பேர் கௌரி.
1: ஓகே, எங்க இருந்து வரீங்க?
2: நான் சென்னையில இருந்து வரோம்.
1: ஓகே, எத்தனை நாள் ட்ரிப் இது?
2: இது 3 நாள் ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். நாங்க ஃபேமிலி ட்ரிப்பா வந்திருக்கோம். ஊட்டி எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தோம். எல்லா பிளேஸும் நல்லா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மீண்டும் மீண்டும் எங்களை இங்க வர தூண்டுது.
1: ஓகே, ஊட்டில இந்த ஒரு விஷயம் உங்களை வந்து மீண்டும் மீண்டும் வர தூண்டுதா, எதை சொல்வீங்க?
2: இந்த இடம் தான் சொல்லுவோம் நாங்க. இந்த இடம் தான்
1: பைன் ஃபாரஸ்ட்.
2: ஆமா.
1: ஓகே, எந்த இடம் எல்லாம் போனீங்க?
2: நாங்க வந்து

0: அருவிக்கு போனோம். ஆமாம், அங்கே போனோம். அப்புறம் இந்த இடம் வந்தோம். அப்புறம் போட் ஹவுஸ் போனோம். அப்புறம் அந்த ஃபோட்டோ ஸ்டூட் அங்கே போனோம். இந்த எல்லா இடத்துக்கும் போனோம். ஆனால் எல்லா இடத்துலையும் பிடிச்சது இந்த இடம் மட்டும்தான்.
1: ஓகே ஓகே. ஊட்டியில் வந்து இப்போ கிளைமேட் எப்படி இருக்கு?
0: கிளைமேட் வந்து எங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா முன்ன இந்த நேரத்தில் வந்தால் எங்களுக்கு அந்த மெட்ராஸ் வெயிலுக்கு இங்கே வந்து நல்லா இருக்குது. ஆனால் டிசம்பர் மாதத்தில் வந்தோம்னாக்கா எங்களுக்கு தாங்காது.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்.

0: 91.8ல நேர்கள் கிடைஞ்ச பண்ணிட்டு இருக்கிறது பயணிகள் விருப்பம்.
1: ஹாய், உங்க பேர் என்ன?
2: தனிஷ்கா.
1: எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 4th ஸ்டாண்டர்ட்.
1: ஓகே, ஊட்டி வந்து இத ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஓகே, வேற எந்த பிளேஸ் எல்லாம் கூடிட் போறோம்னு சொல்லி வீட்ல அடம் பிடிக்கிறீங்களா?
2: ஜம்பிங் பார்க்.
1: ஓ, ஜம்பிங் போயாச்சா?
2: இல்ல,
1: கூட்டிட்டு போகாம விட்டாங்களா? ஓகே, ஊட்டில வந்து உங்களுக்கு வேற என்ன ரொம்ப பிடிக்கும்?
2: எல்லாமே.
1: எல்லாமே? சாக்லேட் எல்லாம் பிடிக்குமா? சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா? இன்னும் வாங்கி கொடுக்கலையா?
2: நாளைக்கு வாங்குவா அப்புறமா.
1: சரி, ஓகே. உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
2: சயின்ஸ்.
1: சயின்ஸா? ஓகே. பிடிக்காத சப்ஜெக்ட்னா?
2: தமிழ். சரி, மேக்ஸ். மேக்ஸ், தமிழ் அண்ட் மேக்ஸ்
1: ரெண்டுமே. எது ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்காது?
2: மேக்ஸ்.
1: மேக்ஸா? சரி, ஓகே. இப்போ எந்த ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் போக போறீங்க?
2: 5th.
1: ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஊட்டிக்கு வந்து வரணும்னா இதுக்காக தான் கண்டிப்பா வருவேனா? என்ன சொல்லி உங்க வீட்டுல அடம் பிடிப்பீங்க?
2: கிளைமேட்.
1: கிளைமேட்?
2: ஆமா, கிளைமேட் ரொம்ப சூப்பரா
1: இருக்கு. சென்னையில எப்படி இருக்கும்?
2: ஹாட். மல்லி ஹாட்.
1: ஓகே, தேங்க்யூ. உங்களுக்காக அருமையான பாடல்.

0: 101.8 நீர்கள் கேட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். நீலகிரி மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சந்திச்சு அவங்களுடைய சுற்றுலா அனுபவங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டே இருக்கும். அந்த வரிசையில அடுத்ததாக,
1: ஹாய், உங்க பேர் என்ன?
2: மஞ்சுஷா.
1: எங்க இருந்து வரீங்க?
2: சென்னை.
1: ஓகே, எத்தனை நாள் ட்ரிப் ஊட்டிக்கு?
2: 2 days.
1: ஓகே, ஃபேமிலியா வந்திருக்கீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸா?
2: ஃபேமிலி, எல்லா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
1: ஓகே, ஊட்டிக்கு வந்து 2 days ட்ரிப்னா எந்த பிளேசஸ் எல்லாம் போனீங்க, அதாவது ஞாபகம் இருக்கா?
2: நேத்து வந்து
1: கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு காலையில வந்து ஃபர்ஸ்ட் போட்டிங் போனோம். செகண்ட் வந்து ஃபால்ஸ் ஃபால்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.
3: நிகழ்ச்சியில
1: தொடர்ந்து பாடல்.

91.8 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். இன்றைய பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில நீலகிரி மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய டூரிஸ்ட் எல்லாம் மீட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி மீண்டும் அடுத்த வாரம் பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பயணிகள் விருப்பம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி கீர்த்திகா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:02. நேர்களை நீங்க கேட்க போகும் இந்த நிகழ்ச்சி 128வது மலர் கண்காட்சி நடைபெறும் உதகை தாவரவியல் பூங்காவிலிருந்து சிறப்பு நேரடி நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. மே மாதம் அப்படின்றனாலே ஊட்டி சம்மர் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஃப்ளவர் ஷோ அப்படின்றது எல்லா நாட்டிலிருந்து எல்லா மாவட்டங்களிலிருந்து வர மக்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஷோ அப்படின்னே சொல்லலாம். ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் இருக்கிற சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு சிறப்பு நிகழ்வு தான் இந்த ஃப்ளவர் ஷோ அப்படின்னே சொல்லலாம். இந்த வருடம் 128வது ஃப்ளவர் ஷோ இன்னிலிருந்து ஆரம்பமாகி ஒரு 10 நாட்கள் நடைபெற இருக்குது மக்களே. அதுக்காக நம்ம சிறப்பு நேரலிக்காக ஆர்ஜே சரவணன் மற்றும் ஆர்ஜே கார்முகில் நம்மளோட இணைந்திருக்காங்க. அங்க கார்டன்ல என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஸோ அங்கே கார்டனில் நேர்களே, பல்லாயிரக்கணக்கான வண்ண மலர்கள் ஒரே இடத்துல கலைநயத்துடன் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறப்பான பிரம்மாண்ட காட்சி. அங்கே ரோஜா, லில்லி, ஆர்கிட், டேலியா போன்ற பல வகையான மலர்கள் இன்னைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குனே அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம ஆர்ஜே சரவணனும் ஆர்ஜே கார்மிகளும் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஸோ நேர்களை ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன், இது ஊட்டி எஃப்எம் 101.8. எல்லாமே சமஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ நேயர்களே. இன்னைக்கு 128வது மலர் கண்காட்சி உதகை தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று இருக்கு. அதை பற்றியான சிறப்பு நேரடி நிகழ்ச்சி தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஆர்ஜே சரவணனும் ஆர்ஜே கார்மிகளும் நம்ம கூட இணைந்திருக்காங்க. உங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் எல்சி. இன்றைக்கு வந்து உதகை தாவரவியல் பூங்காவில 128வது மலர் கண்காட்சி வந்து வெகு சிறப்பா நடைபெற்று வருது. ஸோ இங்க வந்து நிறைய பூக்கள்ல வண்ண அலங்காரங்கள் வந்து செஞ்சிருக்காங்க.
0: ஓகே, என்ன மாதிரியான
1: சொல்லுங்க எல்சி,
0: என்ன மாதிரியான அலங்காரங்கள் செஞ்சிருக்காங்க, என்ன இந்த வருஷம் ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க கார்முகில்?
1: இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே நிலையம் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தை வந்து வண்ண வண்ண பூக்களால வந்து அலங்கரிச்சிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு மாதிரி வடிவம் பூக்களால அலங்கரிச்சிருக்காங்க. அதே போல பல சிற்பங்கள் வந்து பூக்களாலேயே வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்றத இங்க சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க, அவங்ககிட்டயும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்சி.
0: ஓகே,
1: இப்ப நம்ம கூட முதலாவது ஒரு சுற்றுலா பயணி வந்திருக்காங்க. அவங்க யாரு எங்க இருந்து வந்திருக்காங்க?

0: அவங்க வந்து இந்த 128வது மலர் கண்காட்சி பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்ங்க, உங்களோட பேரு, உங்களை அறிமுகப்படுத்துங்க.
1: என் பேரு ஸ்ரீனா, கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். நான் வந்துட்டு 128 ஃபிளாஷ் ஷோக்கு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே. அண்ட் கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு, வெயில் அடிச்சா நல்லா கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபிளார்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அண்ட் செம்ம போரிங்கே இல்லாம நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கு. அண்ட் போரே அடிக்காது ஒன் டே ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும். அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஃபிளார்ஸ் நிறைய இருக்கு, நிறையவே பாக்கலாம். ரோஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு.
0: அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து இந்தியன் மேப் இருக்கு, அது வந்து ஃப்ளவர்ஸால் அலங்கரிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இட்டாலியன் கார்டன் இருக்கு. ஸோ அதை பத்தியும் நீங்க சொல்லணும்னு கேக்குறோம். அதே மாதிரி வந்து இங்க வந்து பல ஆண்டான ஒரு மரம் வந்து கல்லா மாறி இருக்கு. ஸோ அதுல அதோட அனுபவம் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: அதுவும் நல்லாதான் இருக்கு. அண்ட் ஃபிளாஷ்ல வந்துட்டு நம்ம இந்தியன் மேப் வரைஞ்சது ரொம்ப இன்னும் நல்லா இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா இருந்துச்சு. அண்ட் தமிழ்நாட்டு இது காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் இட்டாலியன் இதுவும் பார்த்தோம், அதுவும் கார்டன் பார்த்தோம், அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எல்லாமே.
0: ஓகே, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஊட்டி வரீங்க இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா?
1: இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். ஃபிளவர் ஷோக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், பட் இதுக்கு முன்னாடி நிறைய விசிட் பண்ணிருக்கோம்.
0: இப்போ நார்மல் டேஸ்ல வர்றதுக்கும் இப்போ ஃபிளவர் ஷோல வர்றதுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க?
1: இந்த வாட்டி ஃபிளவர் ஷோங்கும்போது நிறைய கிரவுட் நிறைய இருந்துச்சு. முன்னாடி வரும்போது எம்டியா இருக்கும், அந்த அளவுக்கு இது இருக்காது. பட் இந்த ஃபிளவர் ஷோ நிறைய இருந்ததுனால, நல்லா இன்னோவேட்டிவா இருக்கிறதுனால எல்லா பீப்புள்ஸ் கிரவுடுமே இங்க நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நல்லா பார்க்க இன்னும் கிரியேட்டிவா, நம்ம ஹாப்பியா நல்லா இருக்கு.
0: ஓகேங்க, இப்ப கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா டோட்லி டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ கோடை காலம் அப்படின்னா அதிகமா வெயில் தான் இருக்கும். இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப காலையிலயே வந்து மழை வர்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் கிளைமேட் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
1: கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் தான் இருக்கும் சார், எனக்கு அதை பத்தி அவ்வளவா தெரியல. பட் ஊட்டிங்கும் போது அது எப்பவுமே ஒரு கூலான கிளைமேட் மாதிரி தான் எல்லாருமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரிதான் எப்பவுமே நல்லா கூலா, நேற்று நைட்டும் மழை பெஞ்சது. ஸோ எல்லாமே கிளைமேட் நல்லா நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததா ஒரு பயணி நம்ம கூட இருக்காங்க, அவங்க டைம் கேட்கலாம். வணக்கம் மேடம், உங்களோட பேர் சொல்லுங்க.
2: என் பேர் இந்திராணி. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வர ஃப்ளவர் ஷோக்கு, ரொம்ப அழகா இருக்கு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்றோம். கோயம்புத்தூருக்கு ஆப்போசிட்டா இங்க இருக்கு.
0: இப்போ மலர்கள் நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க, நிறைய சிற்பங்கள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய வீடுகள் மாதிரி நிறைய கட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த அனுபவம் இப்படி இருக்கு,
2: ரொம்ப நல்லா இருக்கு.
0: ஓகேங்க,
2: ரயில்வே ஸ்டேஷனு, இந்த பொம்மைகள், இந்த இதெல்லாம் வச்சிருக்கிறது சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க.
0: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நேயர்களே, இன்றைக்கு வந்து நம்ம உதகை தாவரவியல் பூங்காவில 128வது மலர் கண்காட்சியில தான் இருக்கோம். இன்றைக்கு வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இங்க வந்திருக்காங்க, அவங்களோட கலந்துரையாடிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஒரு பயணி இருக்காங்க. வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க.
3: தங்கமணிங்க.
0: நீங்க எங்க இருந்து?
3: நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேங்க.
0: இன்னைக்கு வந்து 128வது மலர் கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க. ஸோ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமா இது வந்து பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 128 ஆண்டுகள் கடந்துருச்சு. 128வது பிறந்த நாளை வந்து இந்த தாவரவியல் பூங்கா வந்து கொண்டாடிட்டு இருக்கு. இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் புதுசா அந்த மலர்கள் எல்லாம் வந்து ஒரு சிற்பமா பார்க்கும்போது, ஒரு வடிவமா, ஒரு மலர்களுக்கு அதுக்கு வந்து ஒரு வேறொரு வடிவம் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருந்தது?
3: இது பிரமிப்பா இருக்குங்க. நானே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்பவும் டிவியில பாப்பா கூட்டம் இருக்குன்னு வரமாட்டோம், இந்த ட்ரிப் தான் வரணும்னு வந்தோம். எங்க இவ்வளவு நாள் ஆயிட்டு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ரொம்ப சிறப்பு ஏற்று செஞ்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்.
0: நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி. எலிஷா, மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
4: ஓகே, மீண்டும் ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோ இது ஓடிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ நேர்களே. இன்றைக்கி நீங்கள் கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி 128வது மலர் கண்காட்சி பற்றிய ஒரு சிறப்பு நேரலை தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ மலர்களால் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள், வடிவங்கள், ஒரு தீமை வச்சு எல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க. அது அனைவரையும் ஆச்சரியப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு மலர் கண்காட்சி மட்டும் இல்லைங்க, ஒரு இயற்கை அழகை கொண்டாடும் ஒரு திருவிழானே சொல்லலாம். ஊட்டிக்கே ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னால் அந்த மலர் கண்காட்சி அப்படின்னே சொல்லலாம். தோட்டக்கலையினர் மூலமாக இந்த திருவிழா வந்து ஒரு சிறப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீலகிரியில் இருக்கிற பசுமை, குளிர், காற்று மத்தியில் அந்த இயற்கை அழகு, அந்த மலர்களோட அழகை பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். நம்ம ஆர்ஜே கார்முகில் லைனில் இருக்காரு. வணக்கம் கார்முகில், சொல்லுங்க. ஹலோ.
1: வணக்கம். 128வது மலர் கண்காட்சியில உங்களோட இணைவதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க இங்க வந்து ஆர்ஜே சரவணன் மற்றும் ஆர்ஜே கார்முகில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக நேரலையில வந்து வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம கூட இந்த 128வது மலர் கண்காட்சி பற்றி அவங்களோட அனுபவத்தை சொல்றதுக்காக சுற்றுலா பயணிகள் நம்ம கூட இருக்காங்க. யார் எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் பிரான்சிஸ். நான் வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். ஆல் இந்தியா ஊட்டி ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் காலை வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கு கிளைமேட். நேற்று மதியத்துல இருந்து பயங்கர மழை ஈவினிங் வரைக்கும், அதனால எங்கேயுமே போக முடியலன்ற ஒரு ஃபீல்ல இருந்தோம். பட் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஒரு சில்லான கிளைமேட் பவர் ஷோ கிளைமேட்ல பாக்குறதுக்கு நல்லா பிரைட்டா நல்லா இருக்கு. ஒரு ஒரு விஷயமும் பர்டிகுலரா ஒரு ஒரு மரம், ஒரு ஒரு பூவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டா போர்டு வச்சு ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இங்க வந்தது காலையில. இந்த 128வது மலர் கண்காட்சி ஷோவோட கலை நிகழ்ச்சிகளோட ரொம்ப நல்லா இருக்கு.
1: இப்ப நீங்க ஊட்டி வரதுதான் முதல் தடவை இல்லையா?
2: இல்ல, நான் ஊட்டிக்கு நிறைய டைம் வந்திருக்கோம், ஆனா ரொம்ப லாங் டைம் கேப் விட்டாச்சு. நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் வரோம். எங்க ரிலேட்டிவ்ஸ் இங்க இருக்காங்க, பட் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் வந்தவனே போற மாதிரி இருக்கும். பட் சுற்றுலா பயணியா ஒரு சுத்தி பாக்குற அளவுக்கு வந்திருக்கோம்னா அது ஒரு 7-8 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்குதான் வந்திருக்கோம்.
1: ஓகேங்க. இப்போ இந்த வரலாற்று சிறப்பு மிக்க 128வது மலர் கண்காட்சியை வந்து பார்வையிட்டு இருக்கீங்க. ஸோ இங்க வந்து நிறைய மலர் அலங்காரங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. இதுலயே வந்து உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது அப்படின்னா என்னது? அண்ட் வேற சில விஷயங்கள் இன்னும் இங்க இருக்குது. சொல்ல மாதிரி இட்டாலியன் கார்டன் இருக்கு, அதே மாதிரி இந்தியன் மேப் இருக்கு. ஸோ இதெல்லாமே வண்ண அலங்காரத்தால பூக்களால அலங்கரிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட அனுபவத்தை?
2: பூக்கள்னாலே எப்பயுமே நம்மளுக்கு ரோசஸ் தான். பட் நாங்க வந்து பெங்களூர் ஒசூர் பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுனால எங்களுக்குமே அந்த ரோஸ், உங்களுக்கே தெரியும் உலக ஃபேமஸ் மார்க்கெட் வந்து ஒசூர் பெங்களூர்ல தான் ரோஸ் ஃபேமஸ் இருக்கு. அதே மாதிரி ரோஸ் தான் இங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இங்க வந்து என்னன்னா ஒரு ஒரு வடிவத்திலயும் அலங்கரிச்சு வச்சிருக்கிறது பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குண்ணா.
1: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னும் ஒரு சுற்றுலா பயணி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்ங்க, உங்களோட பேர்?
3: ஹாய் சார், நான் பிரியங்கா. நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு பூவையும் பார்க்கும் போது எங்களையும் மீறி எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் அதிகமா அந்த மாதிரி இருக்கு. இங்க வந்ததுக்கே ஒரு பிளஸ்டா தான் இருக்கு, நல்லா இருக்கு. இங்க வரும்போது கிளைமேட் ரொம்பவும், இன்னைக்கு ரொம்ப கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நேற்று ரொம்ப மழையா இருந்துச்சு, நம்மளால வெளியே போக முடியல, எங்கேயுமே ஸ்பெண்ட் பண்ண முடியல, ரொம்ப ஃபீல் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு தூரத்தை பார்த்துட்டோம் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கொஞ்சம் வருத்தமா இருக்கு, ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா இந்த பூவெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுமோ, இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கு. மற்றபடி ரொம்ப ஜாலியா இருக்கு.
1: இப்போ ஊட்டியில வந்து வேற என்ன இடங்கள் பாக்கலாம் இருக்கீங்க?
3: எனக்கு ஊட்டியோட அவுட்டிங் அதெல்லாம் இதான் தெரியாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், ஆனா போலாம், கொஞ்சம் பர்சேஸ் எல்லாம் முடிச்சுக்கிறது லைட்டா அப்படி சுத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம்.
1: ஓகேங்க. எல்ஷா, இப்ப நம்ம கூட சரவணனும் இருக்காரு, அவரு இப்போ நம்ம கூட இணைவாரு.
0: வணக்கம் சரவணன்.
1: வணக்கம் எல்ஷா.
0: வணக்கம் சரவணன். அங்க சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன்.
1: அதாவது மலர் கண்காட்சி அப்படின்னு சொல்றதை விட இது மக்களோட கண்காட்சி அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, பல்வேறு வேறுபட்ட மக்கள் ஒரே இடத்துல சங்கமிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ சாதாரணமா ஒரு ஆன்மீகம் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் அந்த திருவிழால இருப்பாங்க. ஒரு குடும்ப ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னாக்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பொது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, எத்தனை வகையான மலர்கள் இருக்கிறதோ அத்தனை வகையான மனிதர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம்.
0: ஓகே,
1: சோ அந்த அளவுக்கு அழகா இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பண்டைய பழங்குடியினருடைய குடில்கள், அதே மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இருக்கக்கூடிய மிருதங்கம், நாட்டிய கலைஞர்கள், நம்மளுடைய கிராமப்புற நடனங்களை விரிவிக்கக்கூடிய கரகாட்டம் ஆடக்கூடிய சிலைகள், இந்த மாதிரி அழகான சிலைகள் எல்லாம் வந்து வண்ண மலர்களாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது.
0: இப்போ
1: இது வந்து பார்ப்பவர்களுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு அப்படின்னு சொல்லலாமே.
0: ஓகே, இப்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, எல்லாத்துக்கும் கண்களும் அங்கதான் போகுதுன்ற மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன இருக்கு அங்க?

0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நம்மளோட இந்த இடத்துல வந்து ஒரு நீரூற்று ஒண்ணு நம்மளுடைய நுழைவு வாயில் பகுதியிலேயே வந்து நீரூற்று வச்சிருக்காங்க. அந்த நீரூற்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விதவிதமான டான்ஸ் மாதிரி அந்த நீரூற்று நடந்துட்டு இருக்குது.
1: ஓகே,
0: அது பார்ப்பவர்களுக்கு மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாம இசை நிகழ்ச்சி வந்து காலை முதலே இசை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது.
1: ஓகே,
0: அந்த இசை நிகழ்ச்சியும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அது ஆசியாவினுடைய தெற்காசியாவினுடைய மிக பரந்த புல்வெளி மைதானம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உதகை அரசினர் தாவரவியல் பூங்காலதான் இருக்கு.
1: ஓகே,
0: இந்த பெரிய புல்வெளியில வந்து பறந்து விரிஞ்ச இந்த புல்வெளியில எல்லாரும் அங்கங்க உட்காந்து குடும்பத்தோட பாட்டு கச்சேரி ரசிக்கிறவங்க பாட்டு கச்சேரி ரசிக்கிறாங்க, குழந்தைங்களை விளையாட விட்டு வேடிக்கை பாக்குறவங்க குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்காங்க, தானும் ஒரு குழந்தையா மாறி கூட அவங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்.
1: ஓகே, எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஆமா, அதே மாதிரி அடுத்ததாக இன்னொரு தம்பதி கூட இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க கிட்டே தொடர்ந்து நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: உங்க பேரு?
2: அனந்து.
0: நீங்க எங்க இருந்து வரீங்க?
2: கூடலூர்.
0: கூடலூர் நம்ம பக்கத்து ஏரியா தான். ஒரு 50 கிலோமீட்டர்ல இருந்தா வந்திருக்காங்க. ஆனாலும் அவங்க ரொம்ப ஆசையோட வந்திருக்காங்க.
2: கண்டிப்பா பாக்கணும் இல்ல, புதுசா எல்லாமே பாக்குறதுக்காக எல்லாருக்கும் மக்களுக்காக எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க.
0: அதாவது எல்சியா பாத்தீங்களா, அந்த அந்த மலையாளம் கலந்த ஒரு தமிழ் அப்படிங்கிறது எவ்வளவு அழகா அவங்க பேசுறதுல தெரியுது நினைச்சும் புத்தும் அதே மாதிரி பூக்களாலையும் ஃபால்ஸ் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க.
2: ஆமா, இங்கே இருந்தாங்க லாஸ்ட்
0: வரைக்கும்.
2: அதுக்கப்புறம்
0: ஜாலியா வீட்டுக்கு போலாம். ஓகே,
2: தேங்க்யூ
0: தேங்க்யூ. உங்க பேரு சொல்லுங்க. வணக்கம்.
3: என்னோட பேர் பவித்ரா. நான் இங்கதான் மெயின் ஊட்டிலேயே தான் இருக்கேன்.
0: ஊட்டிலேயே தான் இருக்கீங்க.
3: நார்மலா வர டேஸ் அப்ப விட இப்ப வர்றது நல்லாவே இருக்கு. ரொம்பவே
0: சொல்லுங்க. எப்படி எவ்வளவு உற்சாகமா இருக்காங்க பாத்தீங்களா?
1: ஆமா, மக்கள் வந்து வெளியூர்ல மட்டும் இல்ல உள்ளூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க நினைக்கிறேன்.
0: ஆமா,
1: உள்ளூர் மக்களும் என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க.
0: அப்படியே ஒரு இனிமையான பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாமா?
1: ஓகே, ஸ்டே டியூன்ட் FM 101.8. எல்லாமே சமஹிட்டு.

0: பேக் டு த ஷோ நேர்களே, இன்னைக்கு 128வது மலர் கண்காட்சி உதகை தாவரவியல் பூங்காவில் கோலாகலமாக நடைபெற்று வந்திருக்கு. நம்மளுடைய ஆஜே சரவணனும் ஆஜே கார்மகிலும் அங்கே நம்ம கிட்ட பேச லைன்ல காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் எல்சி. நிலையத்தில் நேரம் 11:37 ஆயிருக்கு. இந்த இனிய தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு 128வது மலர் கண்காட்சியில தான் நாம இருக்கோம். பல விஷயங்கள், பல மலர் அலங்காரங்களை வந்து நாங்க இங்க நேரடியா வந்து பாத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து

0: நிறைய விஷயங்கள், நிறைய அலங்காரங்களை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இப்பயுமே வந்துட்டு நிறைய பணிகள் வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கடந்த ஒரு ஆண்டு, இந்த ஒரே ஒரு நாளுக்காக கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் வந்து அவங்க ரொம்பவுமே வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காங்க, நிறைய வேலைகள் இங்க வந்து செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள்கிட்டையும் பேசலாம். அதாவது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தமிழகத்தின் அந்த கிராமப்புற நடனங்களை எல்லாம் பிரதிபலிக்கும் வண்ணம் அந்த மலர் கண்காட்சியில வந்து இடம்பெற்றிருக்கு நிறைய சிற்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கரகாட்டம் அந்த மாதிரி வரும்போது, இப்ப வந்து பொய்க்கால் குதிரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க கார்னேஷனும் ரோட்டும் வச்சு அலங்கரிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் சேலத்துல இருந்து இங்க வருகை தந்து இதற்கான இந்த அலங்காரங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்ஷியா,
1: ஓகே, உங்க அலங்காரம் இப்ப பொய்க்கால் குதிரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இல்லீங்களா?
0: ஆமா, பொய்க்கால் குதிரை வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் வந்து தோட்டக்கலை துறையுடன் இணைந்து மிக சிறிய காலகட்டத்துல இதை வந்து பிளான் பண்ணினதுனால இன்னும் வந்து அந்த பணிகள் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. அது மற்ற சுற்றுலா பயணிகளும் வந்து அந்த மலர்களையும் ரசிக்கிறாங்க, அவர்களுடைய கை வண்ணமும் ரசிக்கிறாங்க. அதாவது கல்லிலே கலை வண்ணம் கண்டான் அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க வந்து மலர்ல இந்த வடிவங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்து பேசலாம். வணக்கம்,
2: உங்க பேரு சொல்லுங்க.
0: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: இருக்கோம்.
0: இப்ப நீங்க வந்து ஃபிளவர் ஷோ எத்தனாவது வருஷமா இதை பண்றீங்க?
2: நான் ஒரு 5 வருஷமா வந்துட்டு இருக்கோம்.
0: 5 வருஷமா ஃபிளவர் ஷோ வந்துருக்கீங்க? 5 வருஷமா இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இந்த வருஷம் நீங்க பண்ணதுலயே ரொம்ப பிடிச்ச ஒரு சிற்பம் அப்படின்னா என்ன சிற்பம்?
2: நாங்க காலை பண்றோம்.
0: காலை காங்கேயம் காலை, அதாவது ஜல்லிக்கட்டு
2: காலை. ஜல்லிக்கட்டு காலை பண்றோம்.
0: ஜல்லிக்கட்டு காலை. அது இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு உருவம் செய்யணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் எடுக்கும் உங்களுக்கு?
2: 5 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும்.
0: 5 மணி நேரம் ஆயிரும். இன்னைக்கு மொத்தமா வந்து கார்டன்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனையோ சிலைகள் இருக்கு. இப்ப எத்தனை நாளா இதை பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஒரு வாரமா பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஒரு வாரமா இந்த பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இந்த மலர்களை எல்லாம் வந்து நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? இந்த கலர் எப்படி, இது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எப்படி உங்களுடைய கற்பனையா, இல்ல வந்து ஏற்கனவே நீங்க பண்ண அனுபவம்?
2: ஏற்கனவே பண்ண அனுபவம் மூலமா கலர் கொடுப்போம்.
0: இப்போ நீலகிரியில ஊட்டியில வந்து இந்த தாவரவியல் பூங்கால மலர் கண்காட்சி நடக்குது. சேலம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துலயே ஏற்காடு, ஏற்காடுலயும் ஒரு மலர் கண்காட்சி நடக்கும்.
2: 22 பண்றோம்.
0: 22 அங்க ஆரம்பிக்கிறது. சோ அங்கேயும் இதே மாதிரி பண்ணிருக்கீங்க.
2: ஆமா.
0: இந்த மலர்கள் எல்லாம் எங்க இருந்து கொண்டு வருவீங்க?
2: ஒசூர், பெங்களூர் இந்த மாதிரி கொண்டு வருவோம்.
0: இதெல்லாம் வாடாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுப்பீங்க?
2: பூ சூஸ் பண்றது பொறுத்து இருக்கு. அது வரைக்கும்
0: செடியில இருக்க வரைக்கும் அந்த மலர் வாடாம இருக்கும். செடியில இருந்து பறிச்சிருந்து
2: இந்த பூ 10 நாளைக்கு வாடாது.
0: வாடாது. சோ சுற்றுலா பயணிகளுடைய கண்களுக்கு வந்து விருந்தாக தான் இருக்கும் இந்த மலர் இல்லையா? அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மலர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில அந்த மலர்கள் எதுவுமே வாடாம வதங்காம அப்படியே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி, அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அதுலயும் ஒவ்வொரு உருவத்தையும் கொண்டு வர்றது அதை விட பெரிய விஷயம். சோ இவர்களுடைய பணிகளுக்கு நம்மளுடைய பாராட்டுகள். நன்றி.
2: நன்றி. இதுக்கு காரணம் எங்க ஜேம்ஸ் பண்ணா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்
0: அவருதான். உங்க ஹெட்டா?
2: அவரு எங்க ஹெட்.
0: ஓகே. நீங்க எத்தனை பேர் டீமா வந்திருக்கீங்க?
2: நாங்க ஒரு 41 பேர் வந்திருக்கோம்.
0: 41 பேர் எல்லாரும் சேர்ந்து எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க.
2: இங்க கேர வந்து 41 பேர், வெளியில மொத்தம் 150 பேருக்கு மேல வந்திருக்கும்.
0: சோ 100 முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்குக்காகவே வந்து அவங்க 150 பேர் வந்திருக்காங்க. எல்சியா,
1: ஓகே, ரொம்ப அழகாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு அவரு பேசுறதுல இருந்தே தெரியுது எங்களுக்கு இங்க.
0: ஆமா, அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கார்னேஷன் மலர்களை எல்லாம் கொண்டு ஒரு ரயில் என்ஜினுடைய வடிவமைப்பும் இங்க பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து நம்மளுடைய நீலகிரி பாரம்பரிய யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற மலை ரயிலினுடைய என்ஜின் மாதிரி அப்படின்னு சொல்லலாம்.
1: ஓகே, மலை ரயிலும் ஸ்பெஷல், இப்ப அதுவும் ஸ்பெஷல் ஆயிடுச்சு இல்லைங்களாங்க?
0: ஆமா, நிச்சயமாக. ஒவ்வொரு வருடமும் புது புது விஷயங்களை வந்து தோட்டக்கலைத்துறை நிர்வாகம் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அந்த வரைக்கும் இன்னைக்கு இந்த காட்சியெல்லாம் நாம பாத்துட்டு இருக்கோம்.
1: ஓகே,
0: அழகான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாமா?
1: ஓகே, ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன், இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேர்களே. இன்னைக்கு நேரடி நிகழ்ச்சியில 128வது மலர் கண்காட்சி நடைபெறும் இடத்துல இருந்து நம்ம ஆர்ஜே சரவணனும் கார்மகிலும் நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஹலோ,
1: வணக்கம் மில்சி. இன்றைக்கு 128வது மலர் கண்காட்சியில தான் இருக்கோம், நேரலையில இணைந்திருக்கோம், நானும் மற்றும் சரவணனும் இணைந்திருக்கோம். தொடர்ந்து இங்க நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து அவங்களோட கலந்துரையாடி அவங்களோட என்னென்ன விஷயங்கள் அவங்க இங்க பாத்துருக்காங்க அப்படின்றதே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம்.
2: என் பேர் கிவிச்சந்தன், பெங்களூர்ல வந்திருக்கேன். சும்மா அழகா இருக்கு, நல்லா புத்தி புத்தி வச்சிருக்காங்க, டிசைன்ல பண்ணிருக்காங்க. அந்த சென்னை சென்ட்ரல் ரயில்வே சூப்பராக இருக்கும்.
3: பெங்களூர்ல இருந்து வந்திருந்தாலும் தமிழ் அழகா பேசுறீங்க.
2: நானு முன்னாடியே தமிழ் தான், அங்கதான் இருந்தேன்.
3: நாங்க
4: என்னைக்கு
3: மாரியம்மன் கோவில் திருவிழா பூங்குண்டம் எல்லாம் வருஷம் வருஷம் அந்த திருவிழாக்கு வந்துருக்கீங்க. எவ்வளவு ஒரு அழகான சம்பவம் பாருங்க. 60 வருடங்களை கடந்தா கூட இன்னைக்கும் நம்ம ஊரு திருவிழா அப்படின்னா நம்ம வந்துதான் ஆகணும் அப்படின்னு வந்திருக்கு. நிச்சயமா ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க.
3: புதுமை பேசுறோம்.
1: ஹரிஷ், என்ன கிளாஸ்
5: படிக்கிறீங்க?
3: பாஸ் தானே நீங்க?
1: ரொம்ப
5: சென்னையில
3: போய் பாத்திரலாம். டன். ஓகே, மும்பைல இருந்தா? உப்பா, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? அழகா தமிழ் பேசுறியே, கியூட்டா தமிழ் பேசுறியே. தெரியுமா? நல்லா தெரியும். அங்க ஹிந்தி பேசுறீங்க, கன்னடாவும் தெரியுமா? நீங்க வீட்டுல தமிழ் பேசுறீங்களா, ஹிந்தி பேசுவீங்களா, கன்னடா பேசுறீங்களா?
5: பாருங்க,
3: ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பேசுறீங்க. யூ ஆர் கியூட் பாய் அண்ட் ஸ்வீட் பாய். ஓகே, என்ஜாய் தி டே.
1: மெல்சி, இன்றைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 128வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பல இடங்கள்ல இருந்து, அதாவது உலகின் பல பகுதிகளில இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து இங்க வந்த வண்ணம் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் கடலையே வந்து இங்க நம்மளால பார்க்க முடியுது. எவ்வளவு வண்ண மலர்கள், முன்பே வந்து சரவணன் சொன்னது போல எவ்வளவு வண்ண மலர்கள் இருக்குதோ அதே மாதிரி வந்து இங்க நிறைய மக்கள் வந்திருக்காங்க. இங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்பவும் அழகா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மரங்களாக இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய பழங்கால மரங்கள், பழங்கால செடிகளாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவும் அருமையா இருக்கு.

0: நேரம் வந்து நம்ம இங்க பேசிட்டு இருக்க கூடிய இந்த நேரத்துல வந்து நமக்கு முன்பாக அதாவது கார்டனின் நுழைவு வாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா கலை நிகழ்ச்சிகள் தோட்டக்கலை துறையினாலையும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் கலை நிகழ்ச்சிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. தொடங்கி அது இன்றைக்கு வந்து இன்று முதல் வந்து 28ஆம் தேதி வரை வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம் அடுத்ததான் ஒரு பாடலுக்கு பிறகு.
1: நான் நினைக்கிறேன் நம்ம வந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கி விட்டோம் அப்படின்னு இல்லைங்களா?
2: ஆமா கண்டிப்பா, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்க என்ன அந்த மலர் கண்காட்சி பத்தி உங்களோட ஓவர்வியூ என்ன சொல்லுங்க?
1: அதாவது மலர் கண்காட்சி அப்படின்னு சொன்னாலே நம்ம நீலகிரி மாவட்டத்துல 100 ஆண்டுகளை கடந்து அதாவது 128வது ஆண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மலர் கண்காட்சியுடைய சிறப்பு நம்ம சொல்லி தெரிய வேண்டாம். சர்வதேச அளவுல புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய உதகை அரசினர் தாவரவியல் பூங்கா பல ஏக்கர் பரப்பளவுல இருக்கக்கூடிய இந்த பூங்கால நடைபெறக்கூடிய இந்த மலர் கண்காட்சி உலக அளவுல பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட நிர்வாகமும் சரி தோட்டக்கலைத்துறையினரும் சரி வெவ்வேறு அமைப்புகள்ல வெவ்வேறு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில இங்க வந்து மலர் அரங்குகளை எல்லாம் நிறுவது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயங்க. அதை தாண்டி உள்ளூர் மக்களும் வந்து இந்த 10 நாட்களும் அதாவது மலர் கண்காட்சி வந்து ஆரம்பிக்கும் பொழுது 3 நாட்கள் தான் நடைபெற்றது. அதன் பிறகு மக்களினுடைய கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்குதுன்னு சொல்லி 5 நாள் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் இப்ப 10 நாட்கள் இந்த மலர் கண்காட்சி நடக்குது. சோ உள்ளூர் மக்களும் சரி, இதை கேட்டுக்கிட்டு இருக்க வெளியூர் மக்களும் சரி, அடுத்து புடிச்சு எல்லாம் ஓடி வராம கொஞ்சம் நிதானமாவே 10 நாள் நடக்குதுங்க, நம்ம ஊர்ல நடக்குதுங்க, பக்கத்து ஊர்ல தானே நாமளும் இருக்கோம், போலாம், நிதானமா போலாம், கூட்டத்தோட போய் ரசிக்க முடியாம தள்ளுமுள்ள எல்லாம் ஏற்பட்டு அப்படியே அடிச்சு புடிச்சு வர வேண்டாம் அப்படின்னு 10 நாள் இந்த டைம் வந்து ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நிதானமா வாங்க, 1 டே ஃபுல்லாவே கார்டனுக்குள்ள என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் எங்களோட வேண்டுகோள் எழுச்சியா.
2: ஓகே, ஒரு சூப்பரான நிகழ்ச்சி எங்களுக்கு நீங்க தொகுத்து வழங்குனீங்க. அங்க இருக்க கண்டிப்பா கிரௌட் எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா நாங்களும் என்ஜாய் பண்ணிருக்கோம். இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களும் நிறைய செல்ஃபி போட்டோ எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, அதுக்காக நாங்களும் காத்துட்டு இருக்கோம்.
2: ஓகே, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி எங்களுக்காக வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி.
1: நீங்களும் நிலையத்திலிருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியாக கொடுத்த கார்முகில் என்னுடன் இணைந்து கார்முகில் சரவணன் இருவரும் நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: நன்றி நன்றி. இன்னைக்கு உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றிருக்குங்க. அற்புதமான தகவல்களோட ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து நம்மளுக்காக தகவல்களை வழங்கினாங்க ஆர்ஜே சரவணன் மற்றும் ஆர்ஜே கார்முகில் அவர்கள் நம்மளுக்கு வழங்கினாங்க. வண்ணமான மலர்கள், அழகான அலங்காரங்கள், ஒரு இயற்கையின் இனிமையான சூழல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கனவு உலகத்தை காமிச்சது போல் நம்மளுக்கு அவங்க நம்மளுக்கு எல்லாமே எடுத்து சொன்னாங்க. இது ஒரு மலர் திருவிழா மட்டும் இல்லைங்க, ஒரு கண்காட்சி மட்டும் இல்லை, இது இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு, ஒரு அழகை ரசிக்கக்கூடிய ஒரு அழைப்பு நம்மளுக்கு இருக்குங்க. இது 10 நாள் நடைபெறுகிற இந்த மலர் கண்காட்சியை கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்க. இங்க வந்த அனைவரும் மனதார ரசித்து மகிழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். இத்துடன் இந்த சிறப்பு நேரடி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின் மற்றும் ஆர்ஜே சரவணன் மற்றும் ஆர்ஜே கார்முகில்.

நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 வண்ண வண்ண பூக்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள், 2:30 பூவையர் உலகம், பரதகலை நடன ஆசிரியர் சோபனா அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். மூன்று மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையங்கள், 3:02 கலோகுட்டி ஒரு சொல் திரையிசை, இடம்பெறும் சொல் மலர், 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள், 5:00 செய்தி சுருக்கம், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு,

ஆராய்ந்திருக்க ஆங்கிலத்தில் செய்திகள், ஆறு பத்திற்கு விளக்கேற்றும் வேளையில் திரையில் பக்தி பாடல்கள், ஆறு 29 மாநில செய்திகள், ஆறு 41 பெற்றது கமலு, 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 350 பகுதி, 7 திருவாரூர் மாவட்ட செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், இயற்கை விவசாயத்தில் மகசூல் பெறுவது குறித்து விவசாயி ஆர் பாபு அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம், 8 செய்தி அறிக்கை, 5 நினைத்தால் இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 பக்த சுதாமா இசை பேருரை, 10:30 காற்றோடு கலந்திடவா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிப்பும் கேட்டீர்கள்.

0: நேர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியை கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: பெண்களுடைய நலவாழ்வின் நம்பிக்கை குரல் இந்த நிகழ்ச்சி. மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான சமையல் ஆலோசனைகள், வீட்டு உபயோக குறிப்புகள், பெண்களுக்கான சேமிக்கும் பழக்கங்கள், நல்ல பயனுள்ள பொழுதுபோக்குங்கள், தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகள், இதை எதை வேணுமானாலும் சிநேகிதியாகிய என்னுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9342901018, 8300019118.
2: நேர்களை, நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு பாடல்.

வீட்டை அழகுபடுத்துவதற்கான ஒரு சில ஆலோசனைகள். வீட்டிலே இரண்டு மூன்று சோஃபா மெத்தை விரிப்புகள் இருக்கும் பொழுது, விருந்தினர் வரும்பொழுது மிக எளிதில் அந்த வீட்டை அலங்காரப்படுத்திக் கொள்ளலாம். சிறிய பூ தொட்டிகளை வீட்டுக்குள்ளாகவே வளர்க்கும் பொழுது வீடு ஒரு தனி விதமான காற்றோட்டத்துடன் நல்ல அழகு பெறும். பெரிய வீடுகளில்தான் வளர்க்க வேண்டுமென்று இல்லை. சிறு சிறு வீடுகளில் கூட கண்ணாடி குடுவைகள், கண்ணாடி பாட்டில்கள் அல்லது கண்ணாடி கிளாஸ் போன்றவற்றில் உள் அலங்கார செடிகளை, மிகவும் எளிதான செடிகளை வைத்து கூட வீட்டை அழகுபடுத்திக் கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முரட்டுக்காலை படத்திற்காக.

நேர்களை, உங்களுடைய சிநேகிதிகளாகிய நீங்கள் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி இது. இந்த சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்களுடைய சமையல் குறிப்புகள், வீட்டு அலங்கார குறிப்புகள், பயனுள்ள ஆலோசனைகள், தொழில் ஆலோசனைகள் மற்றும் பெண்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சிநேகிதியாக என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9344-9031-0038, 8300-1919-18 என்ற தொலைபேசி எண்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய டிப்ஸ் மற்றும் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணலாம். நேயர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் செந்துரப்பூவே படத்திலிருந்து.

ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம் தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில் முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லேன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின்போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு

0: வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இரு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வாங் கியாங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் யூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%-லிருந்து 40%-ஆக அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41%, குரூப் பி பணியிடங்களுக்கு 44%, குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45%, வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர், விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 4ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபோரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான் கிங் வீயை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய் சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜியான் தேசி யான் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட்கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதம மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். பிரதம மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா என்பது இந்திய இளைஞர்களுக்கு தேவையான திறன்களை பயிற்றுவிப்பதன் மூலம் அவர்களை வேலைவாய்ப்புக்கு தகுதியானவர்களாக மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திறன் மேம்பாட்டு திட்டமாகும். இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கின்படி இளைஞர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். இந்த இளைஞர் ஆற்றலை நாட்டின் வளர்ச்சிக்கு முழுமையாக பயன்படுத்த அவர்களுக்கு முறையான திறன் பயிற்சிகள் அவசியம் என்பதை உணர்ந்து இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதுடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகிறது. இந்த திட்டம் இந்தியாவின் அனைத்து துறைகளிலும் உள்ள திறன் இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய பிரிவுகள் குறுகிய கால பயிற்சி, திறனை அங்கீகரித்தல், சிறப்பு திட்டங்கள். குறுகிய கால பயிற்சியில் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திய இளைஞர்கள் அல்லது வேலை இல்லாதவர்களுக்கு தொழில்துறைக்கு தேவையான திறன்களை இலவசமாக வழங்குகிறது. இந்த பயிற்சிகள் துறைகளின் தேவைகளுக்கு ஏற்ப 150 முதல் 300 மணி நேரம் வரை நீடிக்கும். உதாரணமாக, சில்லறை வர்த்தகம், சுற்றுலா, சுகாதாரம், கட்டுமானம் போன்ற துறைகளில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சிகளை முடிப்பவர்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும். திறனை அங்கீகரித்தல் பிரிவில் முறையாக பயிற்சி பெறாமல் பாரம்பரிய வேலைகள் அல்லது அனுபவத்தின் மூலம் திறன்களை பெற்றவர்களுக்கு அவர்களது அனுபவத்தை அங்கீகரித்து சான்றிதழ்கள் வழங்கப்படுவதே நோக்கம். உதாரணமாக, ஒரு கட்டிட வேலை செய்யும் நபர் ஒரு தச்சராக அல்லது ஒரு மெக்கானிக்காக அனுபவம் பெற்றிருந்தால் அவருக்கு முறையான பயிற்சி இல்லாமல் அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும். இது அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் சிறந்த வேலைவாய்ப்புகளையும் பெற்றுத்தருகிறது. இத்திட்டத்தின் கீழ் சிறை கைதிகள், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் போன்ற சிறப்பு பிரிவினரின் தேவைகளுக்கு ஏற்றவாறு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் குறிப்பிட்ட புவியியல் பகுதிகள் அல்லது தொழில்துறைகளின் தேவைகளுக்கு ஏற்பவும் சிறப்பு பயிற்சிகள் வடிவமைக்கப்படுகின்றன. இத்திட்டம் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மேற்பார்வையில் தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. பயிற்சியின் தரத்தை உறுதி செய்ய ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பயிற்சியின் மதிப்பீட்டை 3வது தரப்பு முகமைகள் மேற்கொள்கின்றன. இந்த திட்டத்தின் சமீபத்திய கட்டமான PMKVY 4.0 புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் துறைகளில் கவனம் செலுத்துகிறது. செயற்கை நுண்ணறிவு, ரோபாட்டிக்ஸ், மெக்கானிக்ஸ், ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற எதிர்கால தேவைகளுக்கு தேவையான திறன்களை பயிற்றுவிப்பதில் இது முக்கியத்துவம் அளிக்கிறது. மேலும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை அதிகரிக்க பயிற்சி முடித்தவர்களுக்கு நிறுவனங்களில் அப்ரண்டிஸ்ஷிப் பயிற்சி வழங்குவதிலும் இது கவனம் செலுத்துகிறது. பிரதம மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா இளைஞர்களை வெறும் பட்டதாரிகளாக மட்டும் உருவாக்காமல் அவர்களுக்கு தேவையான திறன்களையும் வேலைவாய்ப்பையும் உறுதி செய்யும் ஒரு புரட்சிகரமான திட்டமாகும். இது இளைஞர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை மேம்படுத்துவதுடன் இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து வருகிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதம மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
4: தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள்.

0: கேட்ட பாடலோடு மெல்லிசை நிறைவு பெறுகிறது.
1: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச் சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
0: இன்னும் சில நொடிகளில் ஒன்று ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். நார்வே உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் பிரதமர் நாளை 3வது இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டிலும் பங்கேற்கிறார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று அந்நாட்டு மன்னர் ஹரால்ட் மற்றும் அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கஹரியும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டிலும் அவர் உரையாற்றுகிறார். தூய்மை, பசுமை தொழில்நுட்பம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்டவைகளை முக்கிய நோக்கமாக கொண்டு பிரதமரின் இந்த நார்வே பயணம் அமைந்துள்ளது. முன்னதாக தமது ஸ்வீடன் பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே புறப்பட்ட பிரதமர் இந்தியா ஸ்வீடன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தமது பயணத்தின் மூலம் புதிய எழுச்சி பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். வரும் 5 ஆண்டுகளில் இருநாட்டு வர்த்தகம் இருமடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். இந்த இரு நாடுகள் இடையிலான நட்புறவை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக தமது சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். மேலும் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல், கடல்சார் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக வியட்நாம் அமைச்சர் ஜெனரல் வேன் ஜியாங்குடன் இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடனும் பரஸ்பர நலன் சார்ந்த சந்திப்பை அவர் மேற்கொள்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்கிறார். உலகின் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. 6 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 165 நாடுகளை சேர்ந்த சுகாதார அமைச்சர்களும் வல்லுநர்களும் பங்கேற்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதிதாக பதவியேற்றுள்ள கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கேரள மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய அரசுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து மாநில

0: மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். தொழில்துறை வளர்ச்சியில் இந்த கூட்டமைப்பின் பங்களிப்பை முதலமைச்சர் பாராட்டினார். சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் குழுவினரும் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். இவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். இந்த நிலையில் முதலமைச்சர் திரு விஜயுடன் பள்ளிக் கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருப்பதாக கூறினார். வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், எந்த ஒரு இயக்கத்திலும் இணையும் எண்ணம் தமக்கில்லை என்று தெரிவித்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையடுத்து மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று துவங்குகிறது. இந்த மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம்,
3: திருவள்ளுவர் சிலை, பரதநாட்டிய நடன கலைஞர், திருவாரூர் தேர்
2: உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் 275 வகையான பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. உதகையிலிருந்து
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சாலை வசதி, குடிநீர், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்டவைகள் குறித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சித்தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டத்தில் மக்கள் நலப்பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாகை மற்றும் கீழ்வேளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
4: நாகப்பட்டினம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் கீழ்வேளூர், திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் 350 மெட்ரிக் டன் உளுந்து கொள்முதல் செய்ய அரசாணை வரப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலன் கருதி மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 கிலோ உளுந்து விலை ₹78 என்ற விலையில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டாடங்கள், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கின் புத்தக நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசியுடன் சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு பாபு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் தற்போது அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கான விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8 திரைகானம் சக்திவேல் படத்திலிருந்து பாடல்.

0: Uttar Pradesh till Saturday. Rajasthan, Punjab, Haryana, Chandigarh and Delhi will also experience similar conditions. The weather agency predicted gradual rise in maximum temperatures by 3 to 5 degrees Celsius over northwest parts of the country. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Oslo to hold bilateral talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre this evening. Prime Minister Modi says his Sweden visit adds new momentum to bilateral relations as both countries agree to double trade in next 5 years. Congress leader V.D. Satheeshan takes oath as Keralam Chief Minister along with 20 cabinet ministers. West Bengal government approves 7th pay commission for state government employees. Union Home Minister Amit Shah flags off 400 emergency response vehicles in Raipur district of Chhattisgarh. And in IPL cricket, hosts Chennai Super Kings to take on Sunrisers Hyderabad this evening. With that, we end the midday news.
1: நேரம் 2:15. நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: நீலமலை நேரம்.
2: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி காட்டு நாயக்கர் மக்களின் பாடல்கள், இசை ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி காட்டு நாயக்கர் மக்களின் பாடல்கள் இசை ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: உங்கள்

0: 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பாற வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம் ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8 நேரம் 2:30.
6: பள்ளியை ஆரம்பித்து மாணவ மாணவிகளுக்கு மட்டுமல்ல, அவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லத்தரசிகள் கூட நாட்டியம் கற்றுக்கிறாங்கன்னு சொல்ல, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அனுபவங்களாகட்டும் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களாகட்டும் இவற்றை எல்லாம் மற்ற பெண்களுக்கு முன் உதாரணமாக தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த பூவையர் உலகம் நிகழ்ச்சி. இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் நாட்டிய பள்ளியை ஆரம்பித்து மாணவ மாணவிகளுக்கு மட்டுமல்ல, அவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லத்தரசிகள் கூட நாட்டியம் கற்றுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் பாரதத்தில் பரதம் அப்படிங்கிற ஒரு கலை மிக முக்கியமான இடத்துல இருந்தது. அதன் பிறகு இந்த கால மாற்றத்தின் காரணமாக நமக்கு வந்து மேற்கத்திய இசையும் சரி, மேற்கத்திய நடனங்களும் சரி, மக்களிடத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பரதக்கலை அப்படிங்கிறது ஒரு பெயரளவுலையும் ஒரு கலாச்சார அளவில் மட்டும்தான் இருந்துட்டு வந்தது. ஆனால் அதையெல்லாம் மாற்றி மீண்டும் பரதக்கலையை வந்து நம்மளுடைய தமிழகத்திலும் சரி, நீலகிரி மாவட்டத்திலும் சரி நிலை பெற செய்ய வேண்டும், அதன் மூலமாக பல்வேறு விதமான பயன்களையும் அவர்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நடன ஆசிரியையாக தன்னுடைய வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி சோபனா ரவிக்குமார் அவர்கள், அவர்களை தான் நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அதுவும் 2 எபிசோடுகளாக அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் நாம் வந்து கேட்க போகிறோம். ஸோ நம்மளுடைய நடன ஆசிரியர் சோபனா ரவிக்குமார் அவர்கள் பங்கு பெறக்கூடிய நேர்முகத்தினுடைய முதற் பகுதியில் நாம் இன்றைக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஒரு படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு ஐடி ஃபீல்டு போவாங்க, இல்லை வந்து ஒரு டாக்டராக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு பேங்கிங் செக்டார் போகணுன்னு வாங்க, ஒரு டீச்சராக போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த நடனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றதுக்கான காரணம் என்ன?
7: சார், நான் வந்து 2.5 வயசுலேருந்தே வந்து என்னை வந்து டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டுட்டாங்க அம்மா. ஸோ அப்பையிலேருந்தே நம்ம சின்ன வயசில் வந்து குழந்தையிலே சேர்க்கறதுனால தான் நமக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இப்போ வரைக்கும் 1997லேருந்து டில் டேட் எனக்கு வந்து ஒரு அனுபவம் தான் அதுலேருந்து. அப்போது நான் வந்து சிவில் இன்ஜினியரிங்கும் படித்து முடித்தேன், அதுலேயுமே பணியாற்றிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இத்தனை வருடமாக இதை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அதுக்கான யூஸ்ஃபுல்லாக ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லி தான் உதகையில் வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு வேலூர்லேருந்து இங்கே வந்து நாங்கள் இங்கேயே வந்து செட்டில் ஆகி இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
6: இப்போ இந்த நடனக்கலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கற்றுக்கிட்டே இருக்கணும், அது ஒரு பெரிய கடல் மாதிரி. நாம் இப்போது கற்று முடிச்சுக்கிட்டோம், இப்போ ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம், நம்ம ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னம்னா அதில் வந்து டேலி அப்படிங்கிறது ஒரு 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 3 இயர்ஸ்ன்னு கோர்ஸ் முடிச்சிருவோம். எந்த ஒரு பயிற்சியுமே வந்து ஒரு காலகட்டத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த பரதக்கலை அப்படிங்கிறதும் இசை அப்படிங்கிறதும் வந்து முடிவில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இத்தனை வருஷமாக கற்றுக்கிட்ட ஒரு குருவாக இருக்கீங்க, ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் குருவாகவே இருக்கீங்களா, இல்லை நீங்களும் வந்து ஒரு மாணவியாக கற்றுக்கிட்டே இருக்கீங்களா?
7: கண்டிப்பாக சார், நல்ல கேள்வி இது. இன்ன வரைக்கும் நான் வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். அது வந்து அது ஒரு பெரிய கடல் அளவு தான், அதை வந்து நம்ம யாராலையும் முடிக்க முடியாது. ஸோ நம்ம அதை வந்து கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இது வந்து லாங் டேர்மாக நம்ம கற்றுக்குறோம் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே ஒரு 2 வருஷத்தில் கற்றுக்க முடியுமா, 3 வருஷத்துக்குள்ள கற்றுக்க முடியுமா.

0: பண்ணுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் ஆனால் தான் சலங்க பூஜையே பண்ண முடியும். அதுக்கப்புறம் 8 to 9 இயர்ஸ் ஆனால் தான் நம்ம அரங்கேற்றமாக அட்டன் பண்ண முடியும். இது வந்து நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பையும் விடக்கூடாது. சார் சொன்ன மாதிரி சலங்க பூஜை வந்து 5 இயர்ஸ் அது ஆகணும் மினிமம், அண்ட் அரங்கேற்றம் வந்து கம்பல்சரி 8 இயர்ஸ் to 9 இயர்ஸ் ஆகிடும். ஏன்னா அப்போ தான் அவங்களோட அந்த போஸ்டர், அந்த முத்ரா வைக்கிறது, அறமண்டி பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக வரணும்னா அவ்வளோ லாங் டர்மாக எடுக்கும். அதுக்கும் மேலே நம்ம இந்த பரதம்லேயே படிப்பு இருக்குது, ஃபைன் ஆர்ட்ஸ் போய் அதை அதுக்கப்புறம் கற்றுக்கிறது அது ஒரு பெரிய கடல் தான். ஸோ இது வந்து நம்ம திகட்டாமல் அப்படியே போயிட்டே இருக்கணும். அதுதான் யாரும் வந்து விட்டுறக்கூடாது, நடுவில் இவ்வளோ நாள் ஆகுதே அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது, அந்த டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
1: ஆனால் இவங்க சொன்னாங்க ஒரு விஷயம், ஒரு பரதக்கலை அப்படிங்கிறது முழுமையாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா மினிமம் ஒரு 5 வருடங்கள் ஆகணும், அதன் பிறகு அரங்கேற்றம் அப்படின்னா ஒரு 9 வருடங்கள் ஆகணும்னு. ஆனால் இன்றைக்கி நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பரதம் கற்றுக்கிட்ட உடனே அந்த குழந்தைங்களுடைய ஆசை, அந்த பெற்றோர்களினுடைய ஆசை, இதற்காக அரங்கேற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு குயிக் மூமெண்ட்டில் வச்சிடுறாங்க. ஒரு வருஷம் கற்றுக்கிட்ட உடனே என் குழந்தைக்கு இன்றைக்கி அரங்கேற்றம் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு இன்விடேஷன் போடுறாங்க, ஒரு 10 பேரை 100 பேரை கூப்பிடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பரதக்கலை அப்படிங்கிறது முழுமையான ஒரு பரதக்கலையை கற்றுக்கொள்ள 10 ஆண்டுகள் வேணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையோடு ஒரு இனிமையான பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் நேர்களை. இணைந்திருங்கள், இது உங்கள் ஒட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களே. அதாவது இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க. ஸோ படிப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்துட்டே இருந்தாலும் பரதக்கலையும் விடாமல் கற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் டைமிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கி தனியார் துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் எந்த வேலையில் இருந்தாலுமே நமக்கு அந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு திட்டமிடல் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டி இருக்குது. ஸோ இந்த நேரத்தை அவங்க எப்படி சமன் செய்தாங்க அதையும் நம்ம கேட்டலாம் வாங்க.
1: கண்டிப்பாக சார், இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா 10th படிக்கிறாங்க, 9th படிக்கிறாங்க, 11th படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாட்டியத்தை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் அரங்கேற்றம் பண்ணணும்னு கேட்ட பெற்றோர்களும் இருக்காங்க என்கிட்ட. பட் ஆனால் நான் அப்போ தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து இதையும் அதையும் தனித்தனியாக பாருங்கள், ஒரு 2 hoursல நமக்கு ஒன்றும் ஆயிடாது. நீங்கள் 2 hoursல வந்து படிக்க போகிறதில்ல, ஏதோ ஒரு ஃபோன் நோண்டுற நேரத்தில் கூட நீங்கள் கிளாஸ்க்கு வரலாம். ஸோ அதைத்தான் நான் அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லுவேன் அட்வைஸாக. இன்னொன்று, நான் எப்படி பண்ணேன்னா, நான் சிவிலில் வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சென்னையில் ஒர்க் பண்ணும்போது கூட எனக்கான ப்ரோக்ராம்ஸை வந்து விட்டே கொடுக்க மாட்டேன். கரெக்டாக வந்து கிளாஸஸாக இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், ஆன்லைனில் கூட நம்ம கற்றுக்கலாம், இப்போ நிறைய வசதிகள் இருக்குது. அந்த டைம் வந்து நான் வீட்டுக்கு வந்து என்னோடய மாஸ்டர், என்னோடய குரு வந்து ஞானப்பிரகாசம், அவரை வந்து மீட் பண்ணி எனக்கு என்னென்ன தேவையோ அவரே எனக்கு பார்த்துருவார். இந்த நாள் வாங்க அப்படின்னா நம்ம போய் தான் ஆகணும் கண்டிப்பாக. அதனால பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இதை மனசில் வச்சுக்கணும். அதாவது நம்ம தொழில் வேறு, நம்மளோட நாட்டியம் வேறு, இதை வந்து நம்ம கன்சிஸ்டன்சியாக போயிட்டே தான் இருக்கணும். அதை வந்து படிப்புக்கோ, நம்ம வேலைக்கோ, நம்ம வீட்டு வேலைக்கோ அதெல்லாம் வந்து இதை நிறுத்தவே கூடாது. இதையும் சைட் பை சைடு ஒரு 2 hours or 1 hour ஆனால் கூட நமக்கு அந்த அது நம்மளை விட்டு போகாது. நமக்கே தோணும், இந்த நாள் நமக்கு ஆடலையே, மறுபடியும் நம்ம ஆடணும் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கே வந்துடும். அதனால நம்மளோட மைண்டை வச்சு தான் இருக்குது, நம்ம கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், நம்ம ஆடணுன்றது தெரியணும்.
0: இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் வந்து உங்களுக்கான நேரம் அப்படிங்கிறது நீங்கள் திட்டமிடல். நான் வேலைக்கு போகிறேன், நான் இந்த டைமில் ஷாப்பிங் போகணும், நான் இந்த டைம் வந்து டான்ஸ் கிளாஸ் போகணும், இல்லை நான் இந்த டைம் ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு மட்டுமே, நீங்கள் மட்டுமே திட்டமிடக்கூடிய ஒரு நாள்னு வச்சுக்கோங்க. ஆனால் திருமணத்திற்கு பின்பு அப்படின்னு சொல்லும் பொழுது சில விஷயங்கள் வந்து நீங்கள் திட்டமிட முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எப்படி இந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணீங்க?
1: கரெக்ட். நான் வந்து இப்போ ப்ரெக்னன்சி ஆனப்போ கண்டிப்பாக போகவே முடியாது. ஆனால் நான் என்னோட 9 மாதம், அதாவது டெலிவரிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்குமே நான் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், கோரியோகிராஃபி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம். ஆமாம், சில வீட்டில் வந்து சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, அவர் ஹஸ்பண்டாக இருக்கலாம், யாரும் இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பூர்த்தி செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு ஹார்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த ஹாரை தான் நம்ம பயன்படுத்திக்கணும். எக்காரத்தை கொண்டு யாருக்காகவும் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை விடவே கூடாது.
0: அதாவது ரொம்ப அழகாக சொன்னாங்க, அவர்களுடைய குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது அவர்களுடைய தேவையை வந்து நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கான நேரம் கிடைச்சிரும். இந்த ஒரு சின்ன கேப் தான் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த திட்டமிடலோடு சேர்ந்து தான் வந்து அவங்க இது வரைக்கும் கற்றுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண் நீங்கள் 9 மாதம் வரைக்கும் வந்து நடன பயிற்சியில் இருந்தீங்கன்னு சொன்னாங்க, இது வந்து சாத்தியப்படுமா? ஏன்னா இன்றைக்கி ஒரு 4 மாதம் 5 மாதம் அப்படின்னு சொன்னாலே பெண்கள் வந்து கர்ப்பிணிகளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீ உட்காரும்போது பார்த்து உட்காருமா, எந்திரிக்கும் போது பார்த்து எந்திரி, நடந்து போகும்போது பார்த்து நடந்து போ, இப்படி கவனிக்கக்கூடிய இந்த உலகம். இதில் வந்து நீங்கள் 9 மாதம் வரைக்கும் உங்களுடைய நடன பயிற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கு நடனத்தில் இருக்க உங்களுடைய உடல் ஒத்து வருமா?
1: கண்டிப்பாக ஒத்து வரும். ஏன்னா யோகாசனமோட நேரடியாக இது வந்து காண்டாக்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து தாராளமாக ரொம்ப ஹெவியான மூமெண்ட்டாக எதுவும் பண்ணாமல் அரைமண்டி போடலாம். அதுதான் ஸ்குவாட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம டெலிவரிக்காகவே சில எக்ஸசைஸஸ் இருக்குது, அது எல்லாமே பரதமில் வந்துடும். அப்போது நம்ம இதை பண்ணாவே நம்ம அந்த எக்ஸசைஸ் கூட நம்ம பண்ண தேவையில்லை. கடைசி வரைக்கும் ஒரு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பரதநாட்டியமை மைல்டாக, ரொம்ப ஹெவியாக இல்லாமல் அதில் என்ன அரைமண்டி போடலாம், டேப்பிங் காலை வந்து தட்டலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் கண்டிப்பாக எப்போ வேணால் 10 மாதங்கள் வரைக்கும்

0: கூட ஒரு நாள் முன்னாடி கூட நம்ம தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லாது.
1: ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது பரதக்கலை அப்படிங்கிறது நம்ம ஒரு நடனமாக மட்டும் பார்க்குறோம், அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு சிறந்த உடற்பயிற்சி. ஒரு யோகா, தியானம், உடற்பயிற்சி இவை அனைத்தையும் கலந்த ஒரு கலவை வந்து பரதக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது, நிச்சயமாக நம்மளுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் எந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் மதிச்சிருக்காங்க, அதன் பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் வந்து அழகாக சொன்னாங்க. இன்னொரு இனிமையான பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். நேயர்களே, இணைந்திருங்கள்.

0: பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். அதாவது பரதக்கலை அப்படின்னு இதை கேட்க கேட்க நமக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து வெளிவந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம் நினைக்கிறோம், ஒரு சில நேரங்களில் அவங்களுடைய கண் அசைவிலிருந்து அவர்களுடைய கழுத்து அசைவிலிருந்து அந்த ஒவ்வொரு விரல்களினுடைய அசைவு வரைக்கும் பல்வேறு தகவல்களை வந்து அவங்க தெரிவிக்கணும். ஏன்னா நாட்டியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் பாடுவாங்க, ஆனால் இன்னொருத்தர் ஆடும் பொழுது இவர்கள் பாடலில் என்னென்ன கருத்துக்களை சொல்கிறார்களோ அந்த கருத்துக்களை எல்லாம் பார்வையாளர்களுக்கு அவங்க அவங்களுடைய சைகை மூலமாக தான் புரிய வைக்க முடியும். அப்போ அது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு கலை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதை பற்றியும் நிறைய கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மாணவிகளுக்கெல்லாம் வந்து அந்த பரதநாட்டிய ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் சொல்லித்தரும் பொழுது அதற்கான அந்த நட்டுவங்கம் ஜதி இதெல்லாம் இருக்கணும் இல்லையா. அப்போ அதோடு சேர்ந்து நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்னால் நடனக்கலை மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கர்நாடக இசையும் கற்றுருக்கணும், இதுதானே உண்மை?
1: கண்டிப்பாக கர்நாடக இசையும் நான் வந்து 7 வருடங்கள் கற்றுருக்கேன். நான் 6th படிக்கிறதுலேருந்தே வீட்டில் வந்து கர்நாடக இசைக்கும் சேர்த்து விட்டுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக கர்நாடிக் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்னென்னா, இப்போது நம்ம தட்டடவு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்ப காலத்தில் வந்து என்ன கற்றுக் கொடுப்போம்னா, அவங்கள ஒரு குழந்தைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கூட மற்றவங்க ஆடுறத ஃபஸ்ட்டு காட்டணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கை முத்ரா, சிங்கிள் ஹேண்ட் கெஸ்டர்னு இருக்குது, அதாவது ஒரு கையில் மட்டும் முத்ராஸ் பண்ணுறது. அடுத்து டபுள் ஹேண்ட் கெஸ்டர்னு இருக்குது, ரெண்டு கையிலையும் கை கூப்பி வணங்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வரும். ஒரு பூக்குடை அப்படி போடுறது, அந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் பேசிக்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடவுகள். அடவுகளில் வந்து இப்போ தட்டடவு அப்படின்னா அதோட ஜதி இருக்குது. நட்டுவாங்கம் பண்ணுவேன் நான் பண்ணி சொல்லும்போது அதை உள் வாங்கிடுவாங்க. அதாவது இப்போ தட்டடவுனா தளங்கு தக்குத்திக்கு தக்கு ததிங்கினத்தும் தெய்ய தெய் அப்படின்னு வரும். இப்போது இதுக்கு வந்து அவங்க உள் வாங்கிடுவாங்க. இத்தனை டைம்ஸ் இதை பண்ணணும்னு இருக்குது. ஸோ அவங்களுக்கும் தெரியும். இன்னொன்று, இப்போ உள்ள குழந்தைகள் வந்து நிறைய இந்த ஜதியை தான் கற்றுக்குறாங்க நம்மக்கிட்ட. நம்ம அதை வந்து நம்ம சொல்ல சொல்ல அவங்களுக்கும் அதை உள்வாங்கி அவங்க ப்ராக்டிஸ் செஷனில் அவங்களே தான் வந்து அந்த ஜதியை சொல்லி ஆடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போ உள்ள குழந்தைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க அதில்.
0: இப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஜதி சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஜதிகள் வந்து சொல்லி காமிக்க முடியுமா எங்களுக்காக?
1: கண்டிப்பாக சார். நாட்டடவில் பார்த்தீங்கன்னா தளங்கு தக்கத்திக்கு தக்க ததிங்கினத்தும் தெய்யும் தத்த தெய்யும் தாம் தெய்யும் தத்த தெய்யும் தாம். ஸோ இது வந்து நாட்டடவோடது. அதே மாதிரியே தட்டடவோடது சொன்ன மாதிரி தளங்கு தக்கத்திக்கு தக்க ததிங்கினத்தும் தெய்ய தெய் தெய்ய தெய். இந்த மாதிரி ஒவ்வொரு அடவுக்குமே ஒவ்வொன்றும் இருக்குது சார்.
0: இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஆரம்பத்திலேயே சலங்கையை வந்து கட்டி இதை சொல்லி தருவீங்களா, இல்லை அவங்க வந்து எப்பவும் போல் வெறும் கால்களில் இந்த இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி முத்திரைகள் இந்த ஜதிகள் நட்டுவங்கம் இதெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அரங்கேற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் இந்த சலங்கையை வந்து கட்டுவீங்களா?
1: சார், ஆக்சுவலி நிறைய ஸ்டைல்ஸ் வந்து நிறைய ஊர்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் சலங்கைன்ட்டு ஒரு 3 lines, அதாவது சலங்கையிலேயே வரைட்டிஸ் இருக்குது. 1 line இருக்குது, 2 lines இருக்குது, 3 lines இருக்குது, 5 lines வரைக்கும் இருக்குது, 7 lines கூட இருக்குது. இப்போது நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு லெதரில் ஒரு 7 lines அப்படின்றத வந்து கட்டுறது வந்து சலங்கை பூஜையில் தான் பண்ணுவோம். அது வந்து ஓவர் 5 years ஆகும். அதுக்கு அந்த 5 years வந்து நீங்கள் சலங்கை பூஜை முறைப்படி நம்ம என்னென்ன சிவனுக்கு வச்சு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் அந்த சலங்கையை கட்டுவோம். அதே தான் அரங்கேற்றமுக்கும் வச்சுக்கணும். வேறு எந்த சலங்கையும் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து சப்போஸ் இப்போ ஒரு காம்படிஷன் போகிறாங்க, அதுக்கு நம்ம சலங்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 5 lines கட்டாமல் ஒரு 3-line 2-line ப்ராக்டிஸ் சலங்கைன்னு இருக்குது, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
0: ஸோ நாம் எல்லோரும் இதுவரைக்கும் என்ன நினைப்போம், சலங்கை அப்படின்னா ஒரு பரத கலையில் சலங்கை கட்டிடுவாங்க காலில் நாட்டியம் இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் நாம் நினைப்போம். ஆனால் அந்த பரத கலையில் சலங்கையில் கூட வந்து எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வாயிலாக தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பரதம் கற்றுக்கக்கூடிய குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பரதத்தை ரசிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க, அந்த பரதத்தை ரசிக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தகவல் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தான் அதன் மூலமாக தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.

0: திருமதி சோபனா ரவிக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதிக்கு இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
1: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திண்டுக்கல் மாவட்டம் தம்மம்பட்டி 11 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வையம்பட்டி 7 சென்டிமீட்டர், பொன்னனியார் அணை 6 சென்டிமீட்டர், ஏற்காடு மஞ்சளாறு பாப்பிரெட்டிப்பட்டி திருமங்கலம் குன்னூர் கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம் கெடார் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மணப்பாறை ஒடஞ்சத்திரம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒகேனக்கல் செங்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காரியக்கோவில் அணை போடிநாயக்கனூர் ஆனந்தாபுரம் இளையான்குடி பெரியகுளம் உப்பாரணை வெட்டிக்காடு வெள்ளக்கோவில் வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி கோத்தகிரி கரம்பக்குடி மயிலம்பட்டி வீரபாண்டி கிளவரப்பள்ளி அணை சாம்ராஜ் ஜம்புகுட்டப்பட்டி ஆழியாறு கீழ்பெண்ணாத்தூர் குந்தாப்பாலம் டானிஷ்பெட் பரூர் கெடாய் ஆலக்கரை திருத்துறைப்பூண்டி சூரப்பட்டு மணம்பூண்டி தாராபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. நெடுங்கல் கொடைக்கானல் படகு குழாம் மணப்பாறை பில்லூர் அணை போடிநாயக்கனூர் எமரால்டு அன்னவாசல் அவலாஞ்சி பஞ்சப்பட்டி மேட்டுப்பட்டி கரூர் கடவூர் மதுக்கூர் ஹோசூர் திருச்சுழி களையநல்லூர் ஒரத்தநாடு சிவகங்கை வேடசந்தூர் மாலையூர் சந்தியூர் போச்சம்பள்ளி முண்டியம்பாக்கம் நல்லத்தங்காள் பெரியகுளம் பாலவிடத்தி செஞ்சி நம்பியூர் ஆனைமடுவு அணை பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் அஞ்செட்டி பெரியாறு உதகமண்டலம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை கடலூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை கடலூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் சில இடங்களில் இயல்புக்கு 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை கரூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை

0: பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: மோடி ஸ்வீடனில் அரசு முறை பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே சென்றடைந்தார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இருமொழி கொள்கைதான் தாவிக்காவின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் இதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு 3வது ஹாக்கி போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 3வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் 3:20.

0: நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி அலு ஊட்டி. இன்னைக்கு அலு ஊட்டியின் நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியாக விளம்பர காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே. இன்னைக்கு என்ன அந்த சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு கேட்குறீங்களா? வழிகாட்டி என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு பிளஸ் டூ படித்த மாணவ மாணவிகள் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆலோசனையில் இருப்பாங்க, ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லாங்க. அந்த மாணவ மாணவிகள் மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய பெற்றோர்களும் நம்ம குழந்தைய எங்கே கொண்டு போய் சேர்க்கறது, அவங்கள என்ன படிக்க வைக்கணும், அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் வந்து அட்மிஷன் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது, எந்த காலேஜில் போடலாம், எந்த சப்ஜெக்ட் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி அளவுட்டியில் சிறப்பு நிகழ்ச்சியாக உதகை அரசு கலைக்கல்லூரி கணினி அறிவியல் கௌரவ விரிவாளர் டாக்டர் எஸ் காயத்ரி அவர்கள் வந்து நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க. நேயர்களோட மக்களோட, அதாவது இன்னைக்கு வந்து பிளஸ் டூ படித்து என்ன படிக்கலாம் அப்படின்னு கேள்வியும் சந்தேகமும் இருக்கக்கூடியவங்களுக்காக பல தகவல்களை வழங்குவதற்காக வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேம்.
1: எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.
0: ஓகேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சின்ன குழந்தைங்கள இருந்து அந்த கம்ப்யூட்டர், அதாவது கருவில் இருக்கக்கூடிய குழந்தை கூட அவங்க அம்மா பேசும்போது அந்த ஒரு செகண்ட் வந்து கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம். கம்ப்யூட்டரோட ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்குது, எல்லோரு கையிலுமே இருக்குது. அதாவது இன்றைக்கி உலகமே இயங்கிட்டு இருக்கிறது அந்த கணினியில்.

0: மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிளஸ் டூ படித்த நம்மளுடைய குழந்தைங்களை வந்து அடுத்து இந்த கம்ப்யூட்டர் லைனில் எப்படி கொண்டு போகலாம், எந்த சப்ஜெக்ட் எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து ரொம்பவுமே குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த வகையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காகட்டும் மாணவ மாணவிகளுக்காகட்டும் இன்றைக்கி வந்து சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம நீங்கள் வந்து பல தகவல்கள்லாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எந்த நம்மளுடைய அரசு கலைக்கல்லூரியிலேருந்து வந்திருக்க நீங்கள் வந்து பொதுவான பிளஸ் டூ படித்த மாணவ மாணவிகள் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது சார்ந்து வந்து அவங்க அடுத்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க?
1: கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஒரு கடல் மாதிரி சார். அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிடெக், பிஇ, பிஎஸ்சி ஐடி, டேட்டா சயின்ஸ், ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது சார். ஆனால் ஒரு மாணவன் வந்து டுவெல்த்து முடித்த உடனே அவங்க யோசிக்க வேண்டியது என்னென்னா, அந்த டுவெல்த்து முடித்தோடனே அவருடைய அவருக்கு என்ன பிடிக்குங்கிறத பார்க்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் எடுக்கணும்னா நமக்கு மேக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக நம்ம பார்க்குறோம். மேக்ஸ் தெரியாதவங்களும் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். மேக்ஸ் தெரியாதவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னா வி கேன் டேக் கிராஃபிக் டிசைன், அனிமேஷன், அந்த மாதிரி கோர்சஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது நம்மளை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தெரியுங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோர்சஸை வந்து செலக்ட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் சார்.
0: கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நிறைய மாணவர்கள் அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்து இந்த சப்ஜெக்டை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துட்டேன், எனக்கு இப்போ வந்து அந்த கம்ப்யூட்டர் லைனில் வரணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்த ஒரு மாணவ மாணவிகள் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு படிக்கணும் அப்படிங்கும்போது அதற்கான வாய்ப்புகள் இருக்கா?
1: வாய்ப்புகள் இருக்குது சார். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறதே ஒரு பேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லலாம் சார். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம என்னென்ன படிக்கலான்னா, பேசிக்ஸ் ஆஃப் ஆல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸுடைய பேசிக்ஸ், அனிமேஷனுடைய பேசிக்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய பேசிக்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சருடைய பேசிக்ஸ், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸை வந்து பிஎஸ்சி சிஎஸ் தான் கொடுக்க முடியுங்கும் போது நம்ம ஒரு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள வரலாம், படிக்கலாம்.
0: சரி பாருங்க, இப்போ வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்போ 3 ஆண்டுகள் படிக்கிறாங்க இல்லைங்களா, அதில் என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது? அதில் அலைட் சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும், லாங்குவேஜ் என்னென்னங்கிறது அப்படி சொல்லல
1: சார். அலைட் சப்ஜெக்ட்ஸாக பிஎஸ்சியில் வந்து நாங்கள் மேத்தமெட்டிக்ஸை கொடுக்குறோம் சார். அலைட் சப்ஜெக்டாக மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் மேத்தமெட்டிக்ஸ், ஐஓடி ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போது கரிக்குலமில் வந்து வில் பி ஹேவிங் சம் 4 சிலபஸில் கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் சார். அதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து அதில் என்ன அலைட் சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ அவங்க சூஸ் பண்ணி அதை படிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் தான். அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஓரியன்ட் செலக்ட் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட்ஸ் தான் சார். அதில் வி ஹாவ் மேத்தமெட்டிக்ஸ், ஐஓடி, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ், எல்லாமே இருக்குது சார்.
0: ஓகேங்க, இப்போ வந்து நம்ம வந்து காலேஜ் இப்போது ரிசல்ட் 8ஆம் தேதி வந்தது, இப்போ வந்து எல்லா காலேஜ்லேயும் அட்மிஷன் வந்து தொடங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம அப்ளிகேஷன் வந்து போடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி எந்த டேட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி போடணும், அதாவது காலேஜ் ஆன்லைன் இருக்குது இல்லை நேரடியாகவும் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கும்போது எப்படி வந்து அப்ளிகேஷன்ஸ் போடுறது?
1: அப்ளிகேஷனுக்கு வி ஹாவ் ஒன் வெப்சைட் சார், டிஎன் காசான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த டிஎன் காசாக்குள்ளே போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணும் போதே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் வந்துடும். அந்த காலேஜஸில் டிஃப்ரெண்ட் என்னென்ன கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமோ அதுக்கான கோர்சஸும் வந்துடும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், காலேஜஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். காலேஜஸை வந்து ஒரு காலேஜ் மட்டும் செலக்ட் பண்ணணும்னு இல்லை, ஸ்டூடெண்ட் கேன் செலக்ட் 4 or 5 காலேஜஸ். அந்த காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் இருக்குதோ அதை வந்து அவங்க பிக் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்ன ஆப்ஷன்ஸ், ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் நம்ம போகணும்னு விரும்புகிறோமோ அதை ஃபஸ்ட் ஆப்ஷனாகவும், செகண்ட் ஆப்ஷன்ஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அதிலேருந்து கவுன்சிலிங் கால் பண்ணுவோம் சார். கவுன்சிலிங்கில் மெரிட் லிஸ்டில் தே கேன் ஜாயின் தி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்.
0: ஓகே, அழகாக அதாவது தகவலெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிள்ளைகள் எந்த படிப்பை எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9344-901-0118 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிள்ளைக்கு வந்து எந்த கோர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றி எல்லாம் கேட்கலாம். தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம் மேடம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில. இன்னைக்கு வழிகாட்டி சிறப்பு நிகழ்ச்சியாக உதகை அரசு கலைக்கல்லூரி கணினி அறிவியல் கௌரவ விரிவுரையாளர் டாக்டர் எஸ் காயத்ரி அவர்கள் வந்து நம்ம நிலையத்திற்கு வந்து இன்னைக்கு பிளஸ் டூ படித்த மாணவ மாணவிகள் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற தகவல்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். மேடம், இன்னைக்கு வந்து நிறைய மாணவர்கள் அது அப்ளிகேஷன்ஸ் போடும்போது வேறு டிஃப்ரெண்ட்டு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எத்தனை அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் ஆன்லைனில்?
1: டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து சார், ஒரு காலேஜில் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கணும், செகண்ட் சாய்ஸ் அவர் காமர்ஸ்னு கொடுத்துருந்தாருன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், காமர்ஸ்க்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணணும். அக்கார்டிங் டு தி ரேங்க் லிஸ்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸில் அவர் ரேங்க் வந்து முன்னாடி இருந்தாருன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான கோர்சஸை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காமர்ஸில் அவருடைய ரேங்க் லிஸ்ட் பொறுத்து அவர் வந்து செலக்ட் பண்ணப்படுவார் சார்.
0: ஓகேங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது பிசிஏ எடுக்கும்போதோ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுக்கும்போதோ எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் தேர்வு பண்ணுவீங்க?
1: ரேங்க் லிஸ்ட் தான் சார், ஓவரால் ரேங்க் லிஸ்ட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி கேட்டகரி வைஸ் ரேங்க் லிஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த கேட்டகரி வைஸ் ரேங்க் லிஸ்ட்டில்

0: மெரிட் சீட் எல்லாமே ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடும். மீதி இருக்கிற ரேங்க் லிஸ்ட் வந்து அந்தந்த கேஸ்ட் வைஸ் இருக்கிற ரேங்க் லிஸ்ட்டில் ஃபிட் ஓவர் ஆகுதான்னு பார்ப்போம். அந்த ஃபிட் ஓவர் ஆகிற ஸ்டூடெண்ட் வந்து அடாப்ட் பண்ணிக்குவோம் சார்.
1: இப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா?
0: ஆமாம் சார்.
1: அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்து இன்னும் அதாவது நமக்கு இந்த இது கிடைக்கல, இந்த குரூப் கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்களுக்கு எத்தனை நாட்களுக்கான அந்த அவகாசங்கள் இருக்கும்
0: சார்? ஐ திங்க் ஒரு 1 month இருக்கும் சார், 1 month ஒரு 1 week 2 weeks இருக்கும் சார். அப்போ கிடைக்காத குழந்தைகள் வந்து செகண்ட் கவுன்சிலிங்க்கு மூவ் ஆவாங்க.
1: மறுபடியும் கவுன்சிலிங் அவங்க மறுபடியும் போடணும்
0: அதுதான் சார் அந்த கட் ஆஃப் மார்க்ங்கிறது. அந்த கட் ஆஃப் மார்க் வந்து ஒரு 50% இருந்துச்சுன்னா தே கேன் டேக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சார்.
1: ஓகேங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது இப்போ எதுக்குமே எடுத்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் வந்து பேசிக்கில் இருந்து எல்லோருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இந்த கம்ப்யூட்டரு சார்ந்து இருக்குது, அது இல்லாமல் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகள் எந்தெந்த துறைகள்லாம் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது
0: சார். இப்போ நீங்களே சொல்கிறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபுல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு 70% ஆஃப் எல்லா ஒர்க்குமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு, டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இன்னும் போக போக நம்ம பார்க்கும்போது 100% வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை தாண்டி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோரில் போகும்போது ஜாவா டெவலப்பராக போகலாம், சாஃப்ட்வேர் டெவலப்பராக. ப்ரோக்ராமிங் லெவல் வந்து ஒரு குழந்தைக்கு அழகாக இருந்ததுன்னா அவங்க வந்து ஜாவா டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், நெட்ஒர்க் இன்ஜினியர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர் போகலாம் சார். ஆனால் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா எங்கே அவங்க படிக்கிறாங்கங்கிறது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சார். ஒரு நல்ல காலேஜை சூஸ் பண்ணி ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பண்ணணும், இல்லை ஒரு சிஎஸ் கோர்ஸ் வந்து பண்ணணும். அதாவது அந்த காலேஜில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாயிண்டில் வைக்கணும் சார். அதை அந்த காலேஜ் எவ்வளோ இயர்ஸ் வந்து ஹெட்டிங்கில் இருக்குது, அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வந்து எவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்க, அது அவங்களுடைய ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, அதை பார்த்து சூஸ் பண்ணும் போது மட்டுமே நமக்கு இந்த ஜாப்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு பாயிண்ட்.
1: ஓகே. இப்போ வந்து அரசு சார்ந்த வேலைகள் அப்படிங்கும்போது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது எந்தெந்த துறைகளில் வந்து வாய்ப்புகளுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது?
0: அரசு சார்ந்த வேலைகள்ங்கும் போது ஒரு பிஎஸ்சி எடுத்த ஒரு குழந்தை எம்எஸ்சி எடுத்து ஒரு டாக்டரேட் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு ப்ரொஃபஸராக வரக்கான ஒரு சான்ஸ் இருக்குது சார். அதே மாதிரி டேட்டா இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டேட்டா செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க, சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது சார். ஆனால் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னு போகும்போது மட்டும்தான் அதுக்கான வேல்யூஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கெட் பண்ணுறாங்க.
1: இன்றைக்கி வந்து ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே ஒரு என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா? இப்படி இருக்கும்போது நிரந்தரமான ஒரு ஒரு அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு படிப்பு, உயர்கல்வி மேற்படிப்பு அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் சொல்லக்கூடியது என்ன? இப்போது வந்து அட்மிஷன் சேரணும் நான் அப்படிங்கும்போது நிறைய பேர் அதாவது பொத்தம்பொதுவாக இருப்பாங்க, இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டு, நான் இது தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவ மாணவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது கவர்ச்சியால் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது முக்கியமாக இந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டா நாளைக்கு எப்படியுமே நமக்கு ஒரு பாதுகாப்பாக வேலைவாய்ப்பிற்கான ஒரு உறுதித்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்சஸ் என்ன இருக்குது
0: சார்? கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கும் போது பிஎஸ்சி சிஎஸ் படிக்கிறது ஒரு சேஃப்டியான ஒரு கோர்ஸ்னு நான் சொல்லலாம் சார். பிஎஸ்சியோ இல்லை எம்சிஏவோ இல்லை பிசிஏவோ படிக்கிறது வந்து ஒரு சேஃப்டியான கோர்ஸ் சார். அது வந்து ஒரு பேசிக்ஸ் தெரியாமல் நம்ம எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை ஒரு டேட்டா சயின்ஸோ நம்மளால் எடுக்கவே முடியாது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் வந்து இதை படித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு டெக்னாலஜி சார். டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தாண்டியும் வி ஹாவ் டெக்னாலஜிஸ் லைக் நானோங்கிற ஒரு புது டெக்னாலஜி இருக்குது சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எமோஷன் கிடையாது, நானோங்கிற ஒரு டெக்னாலஜியில் எமோஷன்ஸை கொண்டு வர அவங்க ட்ரை பண்ணுறாங்க சார். அப்போ அதெல்லாம் ஒரு டெக்னாலஜி மட்டுமே அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சார். அப்போ பிஎஸ்சிங்கிற ஒரு கோர் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு அலைடாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ அந்த மாதிரி நம்ம டைப் வச்சு படிக்கலாம் சார்.
1: ஓகேங்க, இன்னும் நிறைய தகவலெல்லாம் உங்ககிட்ட இருந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து பிளஸ் டூ படித்து வந்து அடுத்து படிப்பு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே குழப்பத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக இன்றைய அளவு இன்றைய நிகழ்ச்சியில் வந்து வழிகாட்டி நிகழ்ச்சியில் உதகை அரசு கலைக்கல்லூரி கணினி அறிவியல் விரிவுரையாளர் எஸ் காயத்ரி அவர்கள் வந்து நம்மோடு பேசிகிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில். இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக வழிகாட்டி அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு பிளஸ் டூவுக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களின் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக இன்னைக்கு உதகை அரசு கலைக்கல்லூரி கணினி அறிவியல் கௌரவ விரிவுரையாளர் டாக்டர் எஸ் காயத்ரி அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சியை வந்து நேரடியாக நிலையத்திலிருந்து பேசிகிட்டே இருக்கிறோம். பெற்றோர்களும் உங்களுடைய கேள்விகளும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க அவர் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இணைப்பில் ஒரு நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கங்க. வணக்கங்க.
1: வணக்கம்
0: மேடம். இருக்காங்க,
1: ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. சிறப்பு விருந்தினர் மிக அருமையான பல தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி மேம். உங்களுக்கு
2: நன்றி மேம்.
1: ரொம்ப சந்தோஷம். மேம், எனக்கு ரெண்டு கேள்விகள் பேசிக்கா இருக்கு.
2: சொல்லுங்க.
1: ஒண்ணு, இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரெண்டு கோர்ஸ்ல ஸ்கோப் அப்படிங்கறது எதற்கு அதிகமா இருக்கா, இதற்கு இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கறது என்ன படிப்புல, அது ஒண்ணு.
2: ஓகே மேம்.
1: ரெண்டாவது, அயல் நாடுகள்ல அந்த குறிப்பிட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறது இருக்கா? இது வந்து வேல்யூ ஆட் ஆன் கோர்ஸ் மாதிரி மாணவர்கள் எடுத்து படிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போதான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறது வந்து, சோ தி வேல்யூ ஆடட் கோர்ஸாவும் எடுத்து படிச்சா அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கா? இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க மேம். நான் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
2: ஓகே ஓகே மேம். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்ங்கிறது வந்து, முதல்ல நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு இன்டெலிஜென்ஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கான டெக்னாலஜி தான் நம்ம டேட்டா சயின்ஸுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ டேட்டா சயின்ஸுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், டேட்டா சயின்ஸுங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குள்ளே கொடுக்குற ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி அந்த டேட்டா சயின்ஸை, ஒரு இப்போ ஒரு 10 இயர்ஸ் உடைய கிளைமேட் டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளைமேட் டேட்டா வச்சு வெதர் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் டேட்டா சயின்ஸுடைய வேலை. ஆர்டிஃபிஷியலுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது என்னென்னா, ஒரு கூகுள் கார் எடுத்துக்கோங்களே, அந்த கூகுள் கார் வந்து அதுவாக அதை ப்ரிடிக்ட் பண்ணிக்கும். அந்த ரோட் மேப் எல்லாமே அதுவாக ப்ரிடிக்ட் பண்ணிக்கும். இப்போ ஒரு மரம் இருக்குன்னா, நம்ம போகும்போது ஓகே இட் இஸ் ட்ரீ அப்படிங்கிறத வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ இதுக்கு ஸ்கோப்புங்கிறது ரொம்ப ஹைங்க. எப்படி இதை வந்து ஒரு ஃபாரின்ல நமக்கு ஸ்கோப் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. ஆனால் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இது ரெண்டுமே டூல்ஸுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டூல்ஸை வச்சு இப்போ நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் சரி, டேட்டா சயின்ஸுக்கும் சரி, வி ஹாவ் டூல்ஸ். அதை வந்து ஒரு கோர்ஸாக எடுத்து படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த ஆர்டிஃபிஷியல் டூல்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சாலே ஒரு ஆர்டிஃபிஷியல் என்ஜினியர்ஸ் ஆகலாம். அப்போ நம்ம ஒரு பேஸ் தான் நமக்கு வேணுங்கும் போது, ஒரு பிடெக்கோ பிஎஸ்சியோ எடுத்து பண்ணிட்டு அதை வந்து அலைட் கோர்ஸாக ஒரு டேட்டா சயின்ஸோ ஏஐயோ படிக்கலாம். பிசிஏங்கிறது வந்துங்க ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் சப்ஜெக்ட். அந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் சப்ஜெக்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸோ ஏஐயோ நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஏஐயை வந்து ஒரு கோராக எடுத்து நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ். அதை விட வி ஹாவ் ஸ்வயம் வெப்சைட்ஸ். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியுடைய ஸ்வயம் வெப்சைட் இருக்குது, அதில் வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் ஏஐ எது வேணால் ஃப்ரீயாக எடுத்து படிக்கலாம். அந்த ஃப்ரீயாக எடுத்து படித்து நமக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் 1000 ருபீஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த 1000 ருபீஸ் ப்ரொவைட் பண்ணி நம்ம படிக்கலாம். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு லைஃப் இருக்குங்கிறது ஒரு உண்மை.
0: ஓகே மேடம், சூப்பராக சொன்னீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும்

0: படிக்கும்போது இப்போ அப்ளிகேஷனில் வந்து கொடுக்கும்போது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு எனக்கு யோசிக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கும்போது பிஎஸ்சியும் பிசிஏ அப்புறம் பிடெக் பிசிஏ அதாவது பிகாம் சிஏ எல்லாத்துலேயும் ஒரு கம்ப்யூட்டர் சம் சார்ந்த ஒரு பாட பிரிவுகளாக தான் இருக்குது இல்லைங்களா. அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன?
1: ஓகே சார், பிஎஸ்சிங்கிறது வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு காமனைஸ்டு ஒரு சப்ஜெக்ட், ஒரு பேசிக்ஸ், ஒரு குழந்தைக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்குற மாதிரி, ஏபிசிடி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற மாதிரி. அப்போ பிசிஏங்கிறது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட். பிஎஸ்சியில் வந்து தியரட்டிக்கலாக படிப்போம், பிசிஏல வந்து நிறைய ப்ரோக்ராமிங்ஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படி படிக்கிறது வந்து பிசிஏ சார். பிடெக்குங்கிறது வந்து போத் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரை பற்றி படிக்கிறது பிடெக். அதில் வந்து பேசிக்ஸ் பிஎஸ்சியில் படிக்கிறது படிப்போம், பிசிஏல படிக்கிறது படிப்போம், அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு படிப்போம், ஹார்ட்வேர்ஸ் என்னென்னு படிப்போம். அது வந்து பிடெக், அது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ். பிகாம் சிஏங்கிறது வந்து காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஒன்று படிப்போம். அதுதான் பிகாம் சிஏ, காமர்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்.
0: ஓகே,
1: அதான் சார் டிஃப்ரென்ஸ்.
0: இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாணவிகள் வந்து இந்த படிப்பை எடுத்துட்டோம்னா நமக்கு டக்குன்னு இந்த ஜாப் கிடைக்கும், இந்த துறைகளில் போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா. அந்த இப்போ வந்து அப்ளிகேஷன் போடக்கூடிய நேரத்தில் வேலை வாய்ப்புகளை பற்றி பேசிகிட்டே இருந்தோம், தொடர்ந்து இன்னும் பல தகவல்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்.
1: கண்டிப்பாக சார்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: நீலகிரி மாவட்டத்தில் 6 பண்டைய பழங்குடி மக்கள் இருக்காங்கன்றது தெரியும். பழங்குடி மக்கள் பண்பாடு மாறாமல் தங்கன தனி கலை பாரம்பரியத்தோட வாழ்ந்துட்டு வராங்க. நான் இவர்களோட பயணப்படும் போது மூத்தவர்களை வந்து நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு, அவர்கள் மூலியமா நிறைய கதைகளை நான் பெற முடிஞ்சு. சுற்றுச்சூழலையும் பறவைகளையும் மரங்களையும் வனவிலங்குகளையும் எப்படி நேசிச்சாங்க, அந்த வனவிலங்குகள் அவர்களோட எப்படி பேசியிருக்கு, அந்த பறவை மூலமா என்னென்ன பலன் கிடைச்சு, மூதாதையர்கள் சொன்ன விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம்.
0: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் தொல்கதைகள் கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஹால ஊட்டி நிகழ்ச்சியில். இன்னைக்கு வழிகாட்டி என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் வந்து உதகை அரசு கலைக்கல்லூரி கணினிய அறிவியல் விரிவுரையாளர் டாக்டர் எஸ் காயத்ரி அவர்கள் வந்து நம்மோடு பங்கேற்று பிளஸ் டூ முடித்த மாணவ மாணவிகளுக்காக பல தகவல்கள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எந்த கோர்ஸ் எடுத்தால் வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கணினி அறிவியல் குறித்த தகவல்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10th நம்ம வந்து முடிக்கும்போது அடுத்து +1 +2 படிக்கணும் அப்படிங்கும்போது எந்த கோர்ஸ் எடுக்கணும், எந்த குரூப் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நாலேஜ் இல்லாமலேயே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு அவங்க இந்த கோர்ஸ் இந்த குரூப் எடுத்துருக்குறாங்க, அதனால் நான் இது எடுத்துட்டேன்னு அப்படி சொல்லி எடுத்துடுறாங்க. எடுக்கும்போது 2 வருஷம் கட்டாயமாக படிக்க வேண்டியதாக ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி உயர்கல்வி இப்போ வந்து யூஜி பண்ணுறதுக்காக அவங்க தயாராக இருப்பாங்க. அப்படி வரக்கூடிய மாணவர்கள் இந்த கோர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
1: அதை தான் சார் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அவங்கள அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஒரு டிராயிங் வரைகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிராஃபிக் சைட் போகலாம், ஒரு அனிமேஷன் சைட் போகலாம். ஒரு ஸ்டோரி நல்லா இமேஜினேஷன் அவங்களுக்கு நல்லா இருக்குது, ஒரு ஸ்டோரி ரைட்டராக இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க ஒரு அனிமேஷன் சைடில் பிஎஸ்சி அனிமேஷனோ அந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம். பிஎஸ்சி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படிங்கும் போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு அது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகலாம். ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படிங்கும் போது பிசிஏ எடுக்கலாம் சார். பிசிஏ வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற ஒரு கோர்ஸ் தான் பிசிஏ. அப்போ அந்த பிசிஏ எடுக்கணும்னா நமக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். மேக்ஸ் வந்து எங்கேயுமே எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ். அப்போ பிசிஏ ஒரு பிஎஸ்சி பிஎஸ்சி ஐடி எடுக்கணும்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடெக் ஆர் பிஇ எடுக்க முடியும். அப்போ யார் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மேக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குதோ அவங்க வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டியோ டேட்டா சயின்ஸோ பிடெக்கோ பிஎஸ்சி ஆர் பிசிஏ எடுத்துக்கலாம் சார். அதே மாதிரி ஒரு டேட்டா செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து எடுக்கலாம். பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டிங்கிற கோர்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸில் சைபர் செக்யூரிட்டி வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். பிகாம் ஒரு கம்பெனி ஓரியன்ட் போகிறேன், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் ஆனால் எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக போகிறோம் அப்படிங்கும் போது நம்ம பிஎஸ்சி சிஎஸ் எடுத்துக்கலாம் சார், சிஎஸ் எடுத்துக்கலாம். கிராஃபிக் டிசைனராக போகணும் அப்படிங்கிறவங்க ஒரு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் நாலேஜ் இருக்கவங்க மட்டும்தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஃபேண்டசிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு அந்த பீரியடில் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லோரும் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து விழுந்துடுறாங்க. அந்த 2 இயர்ஸ் வந்து அவங்கனால கோப் பண்ண முடியறதில்லை. பிகாஸ் அந்த மேக்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சார். ஏன்னா அலைடாகவும் சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறோம், மேக்ஸ் வந்து ஒரு அலைட் சப்ஜெக்டாகவும் இருக்குது. ஆனால் அதை வந்து அவங்களால எடுத்து அதை வெளியே வர வந்து முடியறதில்லை. ப்ரோக்ராமிங்னு எடுத்தாலுமே அந்த ப்ரோக்ராமிங்க்கும் ஒரு லாஜிக்குங்கிறது ஒரு முக்கியம் சார். அந்த லாஜிக் வந்து எங்கேருந்து வரும்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்டிலிருந்து தான் அந்த லாஜிக்ஸ் வருமே அப்படிங்கிறனால இந்த அல்ஜிப்ரா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் தெரியாத ஒரு குழந்தை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் எடுக்கலாம், பிஎஸ்சி வெப்சைட் டெவலப்மெண்ட் எடுக்கலாம், அல்லது அனிமேஷன் எடுக்கலாம், அந்த மாதிரி கோர்சஸ் வந்து எடுக்கலாம் சார்.
0: ஓகேங்க. இப்போ வந்து நிறைய மாணவர்கள் உங்களுடைய லட்சியம் என்ன அப்படிங்கும்போது நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நிறைய ஒரு இலட்சியங்களோடு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது நான் வந்து பிஏ ஹிஸ்ட்ரியோ எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி படித்தா தான் நான் வந்து இந்த துறைகளில் வந்து நான் போக முடியும் படிக்க முடியும்னு ஒரு எண்ணங்கள் ஒரு சில மாணவர்கள் வந்து அந்த நினைப்பில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அதுக்கு ஒரு தடங்களாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அதுக்கு தடங்களாக இருக்கும்னு ஒருபோதும் நாங்கள் சொல்லவே மாட்டோம் சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் எவ்ரிவேர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் இன் ஆல் தி ஃபீல்ட்ஸ். அப்படிங்கும் போது அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இதை தான் நான் சொல்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் வெரி மச் ஈஸி வென் தே நோ மேத்தமெட்டிக்ஸ்.

0: மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சார். ஒரு சின்டாக்ஸ் வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் இருக்கிற சின்டாக்ஸ் வந்து ஒன்றே ஒன்று தான். 12 சின்டாக்ஸ் தெரிஞ்சால் அத்தனை ப்ரோக்ராமுடைய இம்ப்ரூவ்மெண்ட் தான் அதோடைய டெவலப்மெண்ட்டாக இருக்குமே தவிர. அதனால் மேக்ஸ் படித்தவங்க வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் மேக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ் சார். அதுக்கு தடை இல்லை.
1: எந்த இது படித்தாலுமே நமக்கு வந்து நம்மளுடைய டேலண்ட் இல்லைங்களா? இப்படி இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது அவங்களுடைய நான் வந்து ஜென்ரல் நாலேஜ் இது வந்து நிறைய படித்தா தான் நான் வந்து அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும், இதில் வந்து போனால் முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரிதல் அவங்ககிட்ட இருக்கு இல்லைங்களா? ஓகே, இப்போ வந்து அதாவது நம்ம அரசு கலைக்கல்லூரியில் ஆகட்டும், இப்போ தனியார் கல்லூரிகளில் ஆகட்டும், வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்து மையமாக வச்சே பாதி பேர் சேர்றாங்க. அதாவது இந்த கோர்ஸ் படித்தா எனக்கு வந்து ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, இந்த காலேஜில் படித்தா தான் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஏன்னா அந்த காலேஜை தேடி வேலை வாய்ப்புகள் வருது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அரசு கலைக்கல்லூரிகளில் படிக்கும்போது மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான உறுதி தன்மையோ இல்லை அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது சார். இப்போது கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிளேஸ்மெண்ட் செல்ஸ் இருக்குது சார், ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் பிளேஸ்மெண்ட் செல்ஸ் இருக்குது, அது ஆக்டிவாக தான் இருக்குது. போன இயர் கூட எங்கள் கவர்மெண்ட் காலேஜில் 50 கம்பெனிஸை இன்வைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிளேஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். அது இந்த ஸ்வயம் வெப்சைட். அது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா சார், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிஎஸ்சியோ ஒரு டிகிரி எடுத்து கோர்ஸ் படிக்கும் போது அவங்களுடைய ஸ்கில்ஸை அவங்க டெவலப் பண்ணிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு ஸ்கில்லுங்கும் போது பிஎஸ்சி படிக்கிற ஒரு குழந்தை அலைட் கோர்ஸில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம்.
1: சரிங்க, சூப்பரான இந்த தகவல் கேட்டுகிட்டே இருக்கிறோம். நேயர்களே, இன்றைக்கி வந்து பிளஸ் டூ முடித்து அடுத்து காலேஜ் சேருவதற்காக அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறீங்க, உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கிறதுக்காக மேடம் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9344-9010-18 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டியில நிகழ்ச்சியில இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக வழிகாட்டி நிகழ்ச்சியில் உதகை அரசு கலைக்கல்லூரியின் கணினி அறிவியல் கௌரவ விரிவுரையாளர் டாக்டர் எஸ் காயத்ரி அவர்கள் வந்து பிளஸ் டூ படித்த மாணவ மாணவிகள் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் மேடம் இன்றைக்கி வந்து அதாவது யூஜி இப்போது வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகளை வந்து படிக்கிறோம், அப்படி இருக்கும்போது ஹையர் ஸ்டடீஸும் அதை சார்ந்து தான் படிக்கணுமா இல்லை வேறு கோர்ஸ் எல்லாம் எடுக்கலாமா?
1: ஹையர் கோர்சஸ் வந்து பிசிஏ படித்த ஒரு குழந்தை வந்து எம்சிஏ எடுக்கலாம் சார். அப்போ பிசிஏ படித்த குழந்தை வேறு கோர்ஸ் டொமைன் மாறலாம், ஆனால் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னு வரும்போது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது ஒரு பிஎஸ்சி எடுத்த குழந்தை பிசிஏ மாறிச்சுன்னா எம்சிஏ படித்தாங்கன்னா அது வந்து ஒரு கிராஸ் மேஜர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் பிசிஏ எம்சிஏ தான் ஒரு ஸ்பெஷலைசேஷன், அதிலிருந்து தான் எடுக்கணும். யூஜியிலிருந்து தான் ஒரு ஸ்பெஷலைசேஷன் கொண்டு போகணுமே தவிர டிஃப்ரெண்ட் கோர்சஸ் எடுக்கிறது எடுக்கலாம், பட் அது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் இல்லை அப்படிங்கிறது பாயிண்ட்.
0: ஓகேங்க, இன்றைக்கி வந்து அழகாக இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய தகவல்களெல்லாம் சொன்னீங்க. ப்ளஸ் டூ படித்து அப்ளிகேஷன் போடக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது உங்களை மாதிரியே ஒரு கல்லூரியின் விரிவுரையாளராக ஆகணும் அப்படிங்கும்போது இந்த கணிப்பொறி இதில் வந்து துறையில் எப்படி படிச்சுட்டு வரணும், எந்தெந்த கோர்ஸ் எடுக்கணும்?
1: ஃபஸ்ட்டு யூஜி கம்ப்ளீட் பண்ணணும் சார். யூஜி கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் பிஜி, அதோடைய ஸ்பெஷலைசேஷன் பிசிஏ எடுத்தோன்னா எம்சிஏ. எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணோன்னா யூ ஹாவ் ஒன் டிகிரி எம்ஃபில், அந்த எம்ஃபில் இப்போ வந்து இல்லை, ஸோ வி கேன் சூஸ் டாக்டரேட். டாக்டரேட்டை எடுக்கலாம். டாக்டரேட்டுக்குன்னு யூ ஹாவ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் நெட் எக்ஸாம்ஸ் இருக்குது. நெட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணால் இல்லைன்னா காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியர் பண்ணால் ஒரு ரிசர்ச்சராக போகலாம். அந்த ரிசர்ச் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் ஸ்பேனில் நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் டிஆர்பி வருது, டிஆர்பியில் காம்படேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கெஸ்ட் லெக்சராகவோ இல்லை ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
0: நன்றி மேடம். இவ்வளவு நேரம் நம்ம நேயர்களுக்காகட்டும் ப்ளஸ் டூ படித்த மாணவ மாணவிகளுக்காக பல நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க. நிலையத்துக்கு வந்து உங்களுடைய நேரத்தை வந்து மாணவ மாணவிகளுக்காக பயனுள்ள நேரமாக எங்களுக்கு கொடுத்ததற்காக நிலையத்தின் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறோம்.
1: நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.

நேர்கள் கேட்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள். கலவையாக பேசும் மொழி சொற்களுக்கு நீங்கள் பூரணமாக தமிழில் பதிலளிக்க வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சியின் முழு கருத்தாக இருக்கின்றது. தமிழும் ஆங்கிலமும் கலவை சொற்களும் கலந்து பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பதில் பூரணமாக தமிழில் மாத்திரமே இருக்க வேண்டும். ஒரு நிமிடத்திற்கு மிகாமல் அதை தமிழில் பேசுங்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் விதவிதமான வினாடி வினா. அதாவது ஏதாவது ஒரு வார்த்தையில் நீங்கள் தவறிவிட்டால் நீங்கள் அவுட் ஆகிவிடுவீர்கள். இது போன்ற ஒரு அமைப்பில் அமைந்த நிகழ்ச்சி. சாதாரணமாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு நீங்கள் முற்றிலும் தமிழிலே பதில் சொல்ல வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சியின் அமைப்பு. இதற்கேற்ற போல நீங்கள் பதில் அமைத்து பேச வேண்டும். சுத்தமான தூய தமிழில் அதற்கான பெயர்களையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சிறப்பு சேர்க்கலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், இன்னைக்கு மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. நிகழ்ச்சிக்கு போலாமா?
1: போலாமே, சொல்லுங்க.
0: இன்னைக்கு மார்னிங் நீங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க?
1: இந்த காலை நான் வந்து சிற்றுந்தி எடுத்துக்கொண்டேன், பொங்கல் தான் சாப்பிட்டேன்.
0: வெரி குட். அதுக்கப்புறம் என்ன விதமான ஃபுட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவீங்க? அது எப்படி?
1: எனக்கு குழி சோறு, அதாவது மரக்கறி வகைகள் போட்டு சமைப்பாங்க, அது எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்புறமா வந்து இந்த தயிர் குழம்பு, வெத்தல் குழம்பு, இது போன்ற குழம்பு சோறு வகைகளையும் நான் சாப்பிடுவேன்.
0: உங்களுக்கு வந்து உங்களோட ஜாப் கேரியர் இதுக்கு வந்து நீங்க வானொலி இந்த ரேடியோவில் நிறைய ஃபேவரட் ஆன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அதுல வந்து உங்களுக்கு உங்களோட கேரியர் எப்படி அதுல வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க?
1: மருத்துவம் சார்ந்த நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது, செவிமடுக்கும் பொழுது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியறது. அது மட்டும் இல்லாம இந்த கணினி தொடர்பான
0: கேள்வி நீங்க அவுட்டு, நீங்க கனகராஜ் இருக்காரு, அவரோட பேசுங்க.
1: சொல்லுங்க.
2: வணக்கங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம்.
2: ஓகேங்க ஓகே. அப்புறம் நீங்க வந்து என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அதே எனக்கு தொலைபேசியில சரியா உங்களோட குரல் ஊழல கேட்ட வானொலியில உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ அப்படிங்கறதுனால தான் பேச ஆரம்பிச்சேன்.
2: அப்படிங்களா? நீங்க எந்த ஜாப், என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க.
1: நீங்கள்
0: தோக்குறமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வெற்றி மிக பலம் உள்ளதா இருக்கும். அதுதான் உண்மை.
2: சர்வசாதாரணமான
0: ஒண்ணுதான். நன்றி வணக்கம்.
1: மிக்க மகிழ்ச்சி.
0: ஜோடி படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் சொல் விளையாட்டுகளை போல நீங்கள் பேசலாம். இப்போது நாங்கள் ஆங்கிலத்திலேயே பேசக்கூடிய கலப்பின வார்த்தைகளுக்கு நீங்கள் தூய தமிழில் பதில் சொல்லணும். இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய தீம், அதோடைய கருப்பொருள் அதுதான். இப்போ நிகழ்ச்சி நடத்த நேர் யார் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள் சார்.
1: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவிலிருந்து பேசுகிறேன்.
0: ஆ, சொல்லுங்கள்.
1: கேள்வி
0: கேட்கலாம். நீங்க தமிழ்நாட்டுல எந்தெந்த டூரிஸ்ட்
1: பிளேஸ் கேள்வி கேக்குறீங்களா?
0: கேக்குறேன். அதுக்கு ரீசன் பண்ணு. தமிழ்நாட்டுல இருக்க என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்க்கு எப்பெல்லாம் நீங்க டூர் போயிருக்கீங்க, என்னெல்லாம் பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அட்மயர் பண்ணி பாத்திருக்கீங்க, அதுல என்னென்ன உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணீங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து திருவனந்தபுரம், கன்னியாகுமரி, மதுரை, இந்த மூன்று இடங்களும் ரொம்ப பிடிக்கும். திருவனந்தபுரத்துல நிறைய இடங்கள் பார்க்கலாம். மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில், அழகர் கோவில், அப்படி நிறைய இடங்கள் இருக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல திருப்பரப்பு, அப்புறம் சுசீந்திரம், தான்மாரியம் கோவில், நிறைய இடங்கள் அங்கேயும் பார்க்கலாம். மூணு இடங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: அப்புறம் நீங்க வந்து நீங்க உங்களோட லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா மலையாளம் மாதிரி இருக்கு. உங்களுடைய மதர் டங் என்ன, அது எப்பத்துல இருந்து நீங்க என்னென்ன லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும், அதை பத்தி சொல்லுங்க.
1: என்னுடைய தாய்மொழி தமிழ். இப்ப நான் இருப்பது நாகர்கோவில், கேரளா பக்கத்தில் இருக்கிறேன். அதனால் அது மலையாள மொழி கலந்து வரலாம்.
0: ஹெல்த்தியானது அத பத்தி
1: சொல்லுங்களேன். கிழங்கு என்றால் மரச்சீனி கிழங்கு அப்படிங்க, அது கப்பல் கிழங்கு அப்படின்னாங்க. அது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த கிழங்கோடு மீன் குழம்பும் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: அப்புறம் என்னென்ன

0: இந்தந்த மக்கள் எதை விரும்பி சாப்பிட்றாங்க அதை பற்றி சொல்லுங்க, லைக் பண்ணி சாப்பிட்றாங்க.
1: நாகர்கோவில்ல வந்து நெய் மீன் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் மீன், அப்புறம் இந்த சாலை சாலை அப்படிம்பாங்க, சாலையில வந்து ரொம்ப நல்லது, அது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஒமேகா அந்த இது இருக்குது, அந்த மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இந்த தூர மீன் ஒண்ணு உண்டு,
0: தூரல் மீன்,
1: அதுவும் தூர, ஆமா தூர மீன், அது வந்து நெய் தூரை அப்படிம்பாங்க, அது வந்து இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
0: சாலை தூரை இதெல்லாம் இதயத்தை பாதுகாக்க கூடிய அமிலங்கள் இருக்கு. ஓகே,
1: ஆமா அப்படிப்பட்ட மீன்கள் தான் அவைகள்.
0: சரி, அவுட்டே ஆக மாட்டேங்கிறீங்களே கனகராஜ் பேசுறாரு.
2: சூப்பரா வந்து சொன்னீங்க, அந்த ஒரு நிமிடத்துக்கு மேல வந்து தமிழ்ல அழகா சொன்னீங்க, ஆங்கில வார்த்தை கலக்காம.
0: பிடித்த பாடல் ஏதாவது சொல்லுங்க.
1: எனக்கு பிடித்த பாடலா, பாடல் வந்து இந்த இது தட்லேஸ் வர பாட்டு வருமே,
0: பாடல் ஜெயம் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.
1: ஓகே ஓகே ஓகே, நன்றி மேடம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா சரளமாக பேசக்கூடிய ஆங்கிலம் கலந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் தூய தமிழில் பதில் சொல்லணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோடைய ஹைலைட்.

0: நிகழ்ச்சியில ஒரு நேயர் தொலைபேசி இணைப்புல இருக்காங்க, உங்களோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க தீபா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஊட்டில இருந்து பேசுறேன்.
0: அதான் ஊட்டில. எந்த இடத்துல இருந்து?
1: ஊட்டியில. இங்க பாம்பே கேசலிங்க.
0: ஆ சொல்லுங்க. நான் இப்போ சில கேள்விகள் கேட்குறோம், அது கொலோக்கியலா இருக்கும், நீங்க தூய தமிழ்ல பதில் சொல்லணும். ஒரு நாள் முழுவதும் நீங்க என்னென்ன ஒர்க் பண்றீங்க? அந்த ஒர்க்ல த ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஒர்க், உங்களுடைய ஹாபி, உங்களோட ரிலாக்ஸேஷன் ஒர்க், உங்களோட மெயின் ஒர்க், இதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
1: நாள் முழுக்க பாத்தீங்கன்னா சமைப்பேன், துணி துவைப்பேன், பாத்திரம் கழுவேன், வீட்டை சுத்தம் பண்ணுவேன், அப்புறம் கடைக்கு போவேன், அப்புறம் கடையில இருந்து பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் என்னோட பொழுதுபோக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வானொலி கேக்குறது, புத்தகம் படிக்கிறது, இந்த மாதிரிதான்.
0: கனகராஜ் சார்,
2: இப்போ வந்து கடைக்கு போகும்போது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வருவீங்க, என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவீங்க?
1: மளிகை சாமானோ, காய்கறி, பழங்கள், இதெல்லாம் வாங்கிட்டு வருவேன்.
0: இல்லை, உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற அந்த உங்கள் வீட்டு குக்கிங் ப்ராடக்ட்ஸ், அல்ல அந்த மசாலா ப்ராடக்ட்ஸ்,
2: காய்கறிகள், பழங்கள்,
0: அந்த வெஜிடபிள்ஸ், அந்த ஃப்ரூட்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: காய்கறிகள் பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து வெங்காயம், தக்காளி, கிழங்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் அடிப்படையாக நம்மளுக்கு தேவை. எந்த சமையலாக இருந்தாலும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. மளிகை பொருட்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பருப்பு வகைகள், அரிசி, இதெல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை.
0: இது எப்படி எவ்ரி மந்த் ஒன்ஸ் வாங்குவீங்களா, எவ்ரி வீக்? இல்லைன்னா அது நீங்கள் டைம் டேபிள் போட்டு அந்த சார்ட் படி இது இது இந்த இதை தேவைக்கு இந்தந்த நாளில் இது இதை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுவீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். உங்கள்
1: அப்படி இல்லைங்க, தேவைப்படும் போது வாங்கிட்டு வருவோம்.
0: தேவைப்படும் போது, அது அது குறையும் போது, அதாவது எது லெஸ் ஆர் மோர் தென், அல்லைன்னா லெஸ்ஸாக இருக்குது, அதெல்லாம் பார்த்து பண்ணுவீங்களா? ஹலோ,
1: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க.
1: தேவைப்படும் போது வாங்கிட்டு வருவோம்.
0: சரிங்க,
2: ஓகே. வீட்டுக்கு நீங்க வந்து வாங்கிட்டு வர அந்த பழ வகைகள் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரூட்ஸ், என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க?
1: வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், இப்போ அதாவது அந்தந்த இதுக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பழங்களை வாங்கிட்டு
2: வருவோம். ஆப்பிள், இதெல்லாம் வாங்குறீங்களா எப்படிங்க?
1: வாங்குவாங்க.
2: ஓகே, இந்த ஆரஞ்சு
1: வாங்குவோங்க. அந்த மாதிரி அந்தந்த பருவத்துக்கு இது வந்து விலை கொஞ்சம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருக்கும், அது வாங்கிட்டு வருவோம்.
2: சரி, ஆரஞ்சு பழத்தை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க?
1: அது தெரியலீங்க, எனக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல.
0: அது கமலி அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்கு ஆரஞ்சு பழத்துக்கு, ரெண்டு மூணு பேர்கள் இருக்கு, ஆனா சில இடங்கள்ல வந்து கமலி அப்படின்னுதான்
2: கண்டிப்பா
0: இருக்கு.
2: தோடம் பழம், சாத்துக்குடி கமலா பழம் அப்படின்னு
0: சொல்லுவாங்க. ஆமா,
2: ஆரஞ்சு பழத்துக்கு நன்றிங்க, சூப்பரா பேசுனீங்க.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி,
0: மறுபடியும் பேசலாம். நன்றி, வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஹவுஸ் வைஃபா இருக்கீங்களா? ஹலோ,
1: வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க.
0: ஓகே, என்ன வர்க் பண்றீங்க?
1: நான் கல்லூரிக்கு போயிட்டு இருக்கேன்.
0: ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.
1: சரிங்க, நன்றிங்க.
0: அவங்க சிறப்பா பதில் சொன்னாங்க, அதாவது எவ்வளோ மேனேஜ் பண்ணாங்க. சரி,
2: நிறைய விஷயங்கள் அப்படியே தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வந்தாங்க. நம்ம தான் அவங்கள வந்து எப்படியோ மடக்கணுமே அப்படின்னு
0: இடையில பழத்தில் பூந்துட்டோம்.
2: கண்டிப்பாங்க,
0: தொடர்ந்து இன்னொரு நேயர் கூட இருக்காரு, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, ஓகே, அவருடைய இணைப்பு வந்து கட் ஆயிடுச்சு
0: அப்படின்னு நினைக்கலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம், ஜெயம் கொண்டான் படத்துல இருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும். நேயர்கள் பங்கேற்கும் கேம் ஷோ இதுங்க. ஒரு நிமிஷம் வந்து ஆங்கில கலப்பில்லாமல் நேயர்கள் உங்களுடைய இந்த கேம் ஷோவில் வந்து பேசலாம். நீங்கள் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆங்கில கலப்போடு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு சொற்களுக்கு வந்து நீங்கள் ஆமாம் இல்லை அப்படின்னு சொன்னால கூட நீங்கள் வந்து அந்த கேமில் இருந்து தோற்றதாக நாங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்குவோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் தொடர்பு கொண்டு வந்து பேசணும் அப்படிங்கும்போது 9344 9010018 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். பல்வேறு விதமான தலைப்புகளுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய பதில் தமிழிலே இருக்க வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய மைய கருப்பொருள், நிகழ்ச்சியோட தீம் அதுதான். நிகழ்ச்சி நடத்த நேயர் ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: கனகராஜ் இருக்கார், பேசுங்க.
2: வணக்கங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
1: சூப்பரா, ரொம்ப அற்புதமா இருக்கிறேங்க
0: மேடம். எங்க இருந்து யார் பேசுறீங்க?
1: சிறுப்பூர் கணக்கம்பாளையம், பொன்விழா நகர்ல இருந்து கந்தசாமி.
0: பொன்விழா நகர், ஓகே.
2: சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன்.
2: ஓகே, ஓகே.
0: உங்களோட பிசினஸ்ல என்னெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இப்ப மாறி இருக்கு சார்?
1: அப்படி சொன்னோம்னா, இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா, நம்ம கைத்தறி நெசவு தொழில வந்துங்க கை வேலைப்பாடு அதிகமா இருக்கும். அதாவது அந்த பாவை சுத்துறது எல்லாமே. இப்போ வீட்டில் மனைவி இருந்தாங்கன்னா அவங்க செய்வாங்க, கணவர் எல்லாம் கூட்டா செய்யணுங்க. இப்ப வந்து நிறைய வந்து யந்திரங்கள் வந்திருக்குது, அதன் மூலியமா நிறைய வந்து இலகுவான காரியமாகுது தொழில் செய்யறதுக்கு. அதனால ரொம்ப சிறப்பா இருக்கு வச்சுங்களேன்.
2: ஓகே, நீங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எஃப்எம் கேட்கக்கூடிய அதிக நேரம் கேட்பீங்களா?
1: வானொலிதான் உயிர், அதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. எனக்கு எனக்கு தெரிஞ்ச 50 ஆண்டு காலமா நான் வானொலி கேட்டிருக்கிறேன்.
2: என்ன ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க?
1: ரொம்ப ரொம்ப அற்புதமான வானொலி. அதுல வந்து அப்பெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பம் இருக்கவில்லை, குறைவா தான் இருந்தது. முதல் அலைவரிசை என்று சொல்வார்கள் அது மட்டும், இப்பொழுது அப்படி அல்ல, மாற்று அலைவரிசை வந்திருக்கிறது. அது மிகவும் சிறப்பாக இருக்கிறது, மிகவும் துல்லியமாக பாடல்கள் தருவதால் கேட்பதற்கு மிகவும் எங்களுக்கு வந்து கருத்து சிதறாமல் பார்வை. இப்போ வந்து தொலைக்காட்சி பார்த்தோம்னா பார்வை அதில் ஈடுபடும், இது மனசு மட்டும்தான் அங்கே வந்து உள்ள போகுது. செவி வழியாக பாட்டை கேட்டுக்கிட்டு தொழில் பாட்டுக்கு நல்லா ஒரு மணி நேரம் சேர்ந்து தொழில் செஞ்சால் எப்படி இருக்கு அந்த மாதிரி.
2: அதான், என்ன ப்ரோக்ராம் கேட்குறீங்க?
1: எப்படிங்க
2: என்ன, இப்போ ஊட்டி எஃப்எம் கேட்டுட்டே இருக்கிறீங்க, என்ன ப்ரோக்ராம் அதிகமா
0: கேக்குறீங்க? எந்த சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் இளையராஜா?
1: எனக்கு வந்து இளையராஜா சார், அதே மாதிரி நிறைய
2: இளையராஜா சார் அப்படின்னு வந்து
1: சொல்லியதுதான். இதுவரைக்கும் அருமையா பேசிட்டு வந்து சார்ல முடிஞ்சிருச்சு.
2: சரிங்க சரிங்க, நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி,
1: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
0: நன்றி, நன்றி, நன்றி.

0: நீங்க சிறப்பாக தமிழ்ல நிறைய பேர் பதிலளிச்சிங்க. சில பேர் சில கவனக்குறைவுனால வார்த்தைகளை தவற விட்டுட்டீங்க. உங்களோட தமிழ் மொழி ஆர்வத்தை மேலும் வளர்த்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் மேலும் அழகு சேர்க்கட்டும். கனகராஜ் சில விஷயங்கள் சொல்கிறார்.
1: இந்த நிகழ்ச்சிக்கு வந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பொன்மாலை புழுது நிகழ்ச்சியில்.
0: அந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் சில நிமிடங்களில். அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி நிறைவு பாடல் மூவேந்தர் படத்திலிருந்து.

நூற்றாண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

நிலையத்தில் நேரம் 5:02. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. நேர்களை, எந்த ஒரு புதிய முயற்சியிலும் முதலில் வருவது நமக்கான ஒரு பதட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. முடிவில் அடைவது பக்குவம். முயற்சி என்பது நிறுத்தப்படும் போது தோல்வி என்பது நம் வசம் நிற்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. நம்மளுடைய முயற்சிகள் தொடரும்போது அது வெற்றியாகிறது. எனவே முயற்சி என்பதை எப்போதும் தொடர்ந்து கொண்டிருப்போம் என சொல்லி நிகழ்ச்சியில், பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில், வாடாமலரில் நின்ற பாடல்களின் தொகுப்பாக முதல் பாடல் ஒலிக்கின்றது. பெரிய இழத்து பெண் படத்திற்காக இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

பெரிய எடுத்து பெண் படத்திற்காக இந்த பாடல் ஒலித்தது டி எம் சௌந்தரராஜன் அவர்களின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில், கண்ணதாசன் பாடல் வரிகளுக்காக. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: கேட்ட பாடல் ஒலித்தது பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா அவர்களின் குரலில் எதிர்நீச்சல் படத்திற்காக.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s please.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: திங்கள் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
2: ஜீபும்பா, அப்படியே 2K songs கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
0: நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி FM 101.8 பொன்மாலை பொழுது. வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

கேட்ட பாடல் ஒலித்தது கண்ணன் என் காதலன் படத்திற்காக. நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயத்தில் மகசூல் பெறுவது குறித்து விவசாயி ஆர் பாபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

வாலி அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் குடியிருந்த கோயில் படத்திற்காக இந்த பாடல். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர். நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: கெடுபாடல் ஒழித்தது ஜே பி சந்திரபாபு. எல்லார் ஈஸ்வரி அவர்களின் குரல்களுக்காக நிமிர்ந்திடில் படத்திலிருந்து.
1: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.
0: நேர்கள் இணைந்திருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில். இதோ நேர்களை அடுத்த பாடல் ஒலிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. ஒளி விளக்கு படத்திற்காக

கேட்ட பாடல் வாலி அவர்களின் பாடல் வரிகளுக்காக. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசை அமைப்பில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா அவர்களின் குரலில் ஒலித்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 5:31.

0: கேட்ட பாடல் ஒழித்தது புதிய பூமி படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவர்களின் குரலில் இந்த பாடல். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. காலத்தை வென்ற 1960 பாடல்கள் நேயர்களுக்காக வளம் வந்துக்கிட்டே இருக்குங்க. நினைவில் நின்ற பாடல்களாக இன்றைய நிகழ்ச்சியில் 1968 காலகட்டங்களில் வந்த பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கிறது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

கேட்ட பாடல் ஒலித்தது நில் கவனி காதலி. படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்களின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் வாலி அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது. நேரம் 5:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது, வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8.

0: கேட்ட பாடல் ஒலித்தது உயர்ந்த மனிதன் படத்திற்காக.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மலர், ஆடை கொஞ்சம் அசைந்தா உன் ஆசை கொஞ்சம் கலந்தா, நான் அழைப்பேன் கை கொடுத்தேன் உன் விழியாலே வரந்தா.

தெய்வமகன் படத்திற்காக பாடல் ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில். பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பில் நிறைவு பாடலாக ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது நேயர்களே, சிவந்தமன் படத்திற்காக இந்த பாடல்.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னைப்பா தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி என்னைப்பா நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம்

0: எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய இந்த பாடலோடு இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்களே, இன்று மாலை மற்றும் இரவு எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல், 6:41 வெட்டதகமழு, வடுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை, 350 பகுதி, சென்னை அஞ்சல், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் விஜயகுமார், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயத்தில் மகசூல் பெறுவது குறித்து விவசாயி ஆர் பாபு அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 பக்த சுதாமா இசைப்பேருரை நிகழ்த்துபவர் சி பன்னிபாய் அவர்கள், 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேர்களே, இனி நாளை காலை மற்றும் நாளை பகல் பிற்பகல் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் ஆசியாவில் முக்கிய நாடான இந்தோனேசியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ குறித்து இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள், காலை 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ, பெருமூளை வாதம் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் ஐரிந்திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம், கிரையசாசனம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் சூசன்னா அவர்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரேஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 2வது பருவம், நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், காலை 8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம், 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் சாதனை சிற்பிகள், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், காலை 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மாணவர் குரல், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம், தலைப்பு உங்கள் கோடை விடுமுறையை எப்படி கொண்டாடி வருகிறீர்கள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், நேர்கள் இதுவரை இன்றும் நாளையும் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி நிலையத்திலிருந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.
5: News read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi held restricted and delegation-level talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre in Oslo today. The two leaders agreed to elevate India-Norway relations to a green strategic partnership, marking a significant milestone in enhancing cooperation in the fields of clean energy, blue economy and green transition. During the talks, the leaders reviewed the entire spectrum of bilateral relations and agreed to further strengthen cooperation in several areas. In a joint press statement, Prime Minister Modi said the India EFTA Trade and Economic Partnership Agreement serves as a blueprint for shared progress and prosperity.
6: भारत और यूरोप अपने संबंधों के एक नए स्वर्णिम युग में प्रवेश कर रहे हैं. पिछले वर्ष भारत और यूरोपियन फ्री ट्रेड एसोसिएशन के एक ऐतिहासिक ट्रेड एंड इकोनॉमिक पार्टनरशिप एग्रीमेंट लागू किया. यह एग्रीमेंट भारत और नॉर्वे के बीच शेयर्ड प्रोग्रेस और प्रॉस्पेरिटी सुनिश्चित करने का ब्लूप्रिंट है. इस एग्रीमेंट में अगले 15 वर्ष में भारत में $100 बिलियन इन्वेस्टमेंट और 1 मिलियन जॉब्स क्रिएट करने का लक्ष्य है.
5: The Prime Minister also welcomed Norway's decision to join the Indo-Pacific Oceans Initiative. Prime Minister Gahr Støre conveyed strong support for India's and the global fight against terrorism. The leaders also agreed to enhance cooperation in multilateral fora. Mr. Modi reached Norway this afternoon after concluding his visit to Sweden. The Prime Minister said in a social media post that his visit to Sweden was marked by several important outcomes that will add new momentum to bilateral relations. He said the discussions were highly productive, from elevating bilateral ties to a strategic partnership, launching of Joint Innovation Partnership 2.0 and the India-Sweden Technology and Artificial Intelligence Corridor. Our correspondent covering the Prime Minister's reports that a defining moment of the visit was the conferment of the Royal Order of the Polar Star upon the Prime Minister, Sweden's highest honour for foreign heads of government. From Norway, Prime Minister will visit Italy as part of his five-nation tour to UAE, the Netherlands, Sweden, Norway and Italy. A high-level U.S. industry delegation held discussions with Science and Technology Minister Dr. Jitendra Singh in New Delhi today. The deliberations were held on emerging opportunities for private investment and industry collaboration in India's nuclear sector. The delegation includes senior representatives from the U.S. nuclear industry, business stakeholders and officials associated with India-U.S. cooperation in civil nuclear energy and advanced technologies. The West Bengal government has constituted 2 inquiry commissions to probe the alleged institutional corruption and atrocities against women in

நேர்கள் இதுவரை விளக்கேற்றும் வேளையில் திரை பக்தி பாடல்களில் நான் கடவுள், அன்புள்ள ரஜினிகாந்த், பாளையத்து அம்மன் படங்களிலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். ஒலித்த பாடலோடு விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: வாங்குறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பியிருக்கேன்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக் கல்வித்

0: அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதுபோல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உரங்களின் விலை 20% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விலையேற்றத்தை ஈடு செய்யும் வகையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அசோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடைய வேண்டாம் என்றும் எரிபொருளை அதிக அளவில் இருப்பில் வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமன்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாணவிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம், பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் 100க்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இது வந்து எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் வந்து மிகவும் உதவியா வந்து இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மூன்று கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மேல் உள்ள மேலடுக்கு சுழற்சி வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழக லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி 27ஆம் தேதியும், மூன்றாவது போட்டி 29ஆம் தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறுகின்றன. உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 6:40.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
2: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல், குன்றிருக்கும் இடங்களிலெல்லாம் குமரன் இருப்பான் என்பது ஆன்றோர் வாக்கு. நீலகிரி மாவட்டம் என்பது மலைகளாலும் குன்றுகளாலும் உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்க இந்த மாவட்டத்தில் முருகனுக்கு ஆலயங்கள் இல்லாமல் போய்விடுமா என்ன? நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்கள் இருந்தாலும் மஞ்சூர் அருகே உள்ள அன்னமலை என்ற இடத்தில் அமைந்திருக்கும் முருகன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. திருவிழா நாட்களிலும் சிறப்பு நாட்களிலும் இந்த முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் திரளாக வந்து தங்கள் வேண்டுதல்களையும் பரிகாரங்களையும் அளித்து முருகனின் அருள் பெற்று செல்வது என்பது பண்டைய காலம் தொட்டி நடைபெற்று வரும் ஒரு நிகழ்வு. அப்படிப்பட்ட அன்னமலை முருகனின் சிறப்புகளை கூறும் பாடல்.

ஓடிஎஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பெட்டதகமலோ. காதலில் திளைக்கும் ஆணிற்கும் பெண்ணிற்கும் தங்களை சுற்றி நடப்பது எல்லாமே தங்களுக்காகத்தான் நடக்கிறது என்ற பொருளில் தோன்றும். அந்த வகையில் இயற்கையாக நடக்கும் நிகழ்வுகளை வைத்தே காதலன் காதலி மேல் வைத்துள்ள காதலையும், காதலி காதலன் இல்லாத பொழுது ஏற்படும் பிரிவையும் எடுத்து கூறுவதாக அமைந்துள்ள பாடல். கிளியையும் வானவல்லையும் வைத்து நமது காதல் திருமண பந்தத்தில் இணைய வேண்டும் என்று கூறுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல்.

இன்றைய பெட்டத கமலோ நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். இந்த நிகழ்ச்சியிலேயே நேயர்களுக்காக காதலை பாடும், காதலை போற்றும் நிறைய பாடல்களை அளித்துள்ளோம். அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் காதல் தோல்வி எவ்வாறு ஒரு மனிதனை பாதிக்கிறது என்பதை பற்றிய நகைச்சுவையான ஒரு பாடல். காதல் என்ற ஒன்று புனிதமானதாகவும் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாகவும் கருதப்பட்டாலுமே அதிலும் ஒரு எதிர்மறையான பக்கம் இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. காதல் என்ற ஒன்று நன்கு புரிதலால் ஏற்பட வேண்டுமே அன்று கண்டதும் காதல் ஏற்பட்டு அதன் மூலம் இரு மனங்களுக்குள் பிணக்கு ஏற்பட்டு அந்த காதல் முடிவில் முறிவில் முடிவது என்பது மனதிற்கு மிகவும் வலியை அளிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் மறக்கக்கூடாது. முதிர்ச்சியற்ற காதலால் ஆணிற்கோ பெண்ணிற்கோ ஏற்படும் மன வலி என்பது மிகவும் அதிகமான ஒன்று. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நிறைய பொறுமை தேவைப்படுகிறது. தகுந்த ஆலோசனைகளை சரியான நபர்களிடமிருந்து பெற்று தோல்விகளிலிருந்தும் வலிகளிலிருந்தும் மீண்டு வர வேண்டும் என்பதே இந்த பாடலின் நோக்கம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவை அளித்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் இதே போன்றொரு பாடல் தொகுப்புடன் உங்களை பெட்டதகமுள நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நேர்களே, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: என்பது சும்மா வந்தது.
2: இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு நாடுகளாக மத அடிப்படையில் பிரிக்கப்பட்ட பிறகே சுதந்திரம் கொடுக்கப்படும் என்ற பிரிட்டிஷாரின் நிலைப்பாட்டை இந்திய தலைவர்கள் ஏற்று பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டார்களா தாயே?
3: அப்படித்தான் மகனே ஆனது. விடுதலை என்ற இனிப்பை கண்முன் காட்டி குரங்கு அப்பம் பிரித்த கதையாக நாட்டுப் பிரிவினையை ஆங்கிலேயர்கள் முன்வைத்தார்கள். இந்தியாவை கூறுபோடும் மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஜூன் 3 வானொலி மூலம் அறிவிக்கப்பட்டது. நெஹ்ரு, ஜின்னா, பல்தேவ் சிங் ஆகியோர் அப்போது அந்த பிரிவினை திட்டத்திற்கு உடனிருந்தே ஒப்புதல் தந்துவிட்டார்கள். நாடு துண்டாடப்படுவதை கொஞ்சமும் விரும்பாத காந்தியை மவுண்ட் பேட்டன் தன் வழிக்கு கொண்டு வந்துவிட்டான். பிரிவினை திட்டம் அறிவிக்கப்பட்ட 1 வாரத்தில், அதாவது ஜூன் 9 முஸ்லிம் லீக் முறைப்படி அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகு காங்கிரஸ் செயற்குழு அடுத்த 3 தன் சம்மதத்தை தெரிவித்தது. தில்லியில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயற்குழுவின் முடிவை அங்கீகரித்து

அறிவித்தது. சீக்கியர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர்களும் பிரிவினையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் காங்கிரஸில் இருந்த சோசியலிஸ்டுகள் நாடு துண்டாடப்படுவதை கடுமையாக எதிர்த்தார்கள். பிரிவினையை காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது நம்பிக்கை இழந்து விட்டதற்கான சமிக்ஞை, இது பலவீனத்தின் வெளிப்பாடு என்று குற்றம் சாட்டினார்கள். அபுல் கலாம் ஆசாதும் பிற தேசிய முஸ்லிம்களும் தொடக்கத்திலிருந்தே பாகிஸ்தான் பிரிவினை திட்டத்தை எதிர்த்து வந்தார்கள். இறுதி வரை அவர்கள் தங்கள் நிலையில் மாறாது இருந்தார்கள். அதேபோல இந்து மகா சபையினரும் இந்திய ஒற்றுமைக்கு ஒலை வைக்கும் திட்டம் இது என்று கூறி பாகிஸ்தான் பிரிவினை திட்டத்தை வெறுத்தார்கள். இருந்த போதிலும் பலமிக்க கட்சிகள் பிரிவினையை ஏற்றுக்கொண்டு விட்டதால் பாகிஸ்தான் என்ற தனிநாடு பிரிவது முன்னரே முடிவு செய்யப்பட்ட ஒன்றாகிவிட்டது. இந்தியாவை பிரிப்பது என்ற முடிவை பெரும்பான்மையான இந்திய தலைவர்களும் ஒப்புக்கொண்ட உடனேயே பிரிட்டிஷ் அரசாங்கம் மிக வேகமாக செயல்பட்டது. இந்திய பிரிவினை திட்டத்துக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கப்பட்டது. இந்திய விடுதலை மசோதா தயாரிக்கப்பட்டு July 4 பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் என்பது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு July 18 இந்திய விடுதலை சட்டமாக பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு டொமினியன்கள் 1947 August 15 இருந்து ஏற்படுத்தப்படும் என்றும் அன்றுடன் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு வரும் என்றும் தெளிவாக தகவல்கள் வெளியாயின. சரி, இவ்வளவு நெடிய போர்கள், போராட்டங்கள், ஆயுத புரட்சிகளை எல்லாம் கண்மூடித்தனமான அடக்குமுறையால் நசுக்கிய ஆங்கிலேயர்கள் ஏன் திடீரென இந்தியாவை விட்டு வெளியேறும் முடிவை எடுத்தார்கள் என்ற சந்தேகம் ஏற்படலாம். ஆனால் பிரிட்டன் இந்தியாவை விட்டு தன்னிச்சையாக வெளியேற முடிவு செய்யவில்லை மகனே. இந்திய மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணம் அவர்களுக்கு இருந்ததா என்ன? நிச்சயமாக இல்லை. அப்படி ஒரு எண்ணத்துடனும் அவர்கள் வெளியேற சம்மதிக்கவில்லை. பிரிட்டனின் மணிமகுடத்தில் பதிக்கப்பட்ட பிரகாசமான வைரம் என்று இந்தியாவை குறிப்பிட்டு வந்த பிரிட்டன் அவ்வளவு எளிதில் அதை இழக்க சம்மதித்திருக்குமா என்ன? சுமார் 200 இந்தியாவை சுரண்டி கொடுத்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறும் முடிவினை எடுக்க சூழ்நிலை கட்டாயங்களே காரணமாக இருந்தன. சொல்லப்போனால் பிரிட்டனின் அதிகாரபூர்வ ஆட்சி என்பது இங்கே 90 தான் இருந்தன. பிளாசி போரில் பெற்ற வெற்றி என்பதை கொண்டு ஆங்கிலேயரின் அதிகாரம் இங்கே தொடங்கி இருந்தாலும் அது பிரிட்டனின் நேரடி அதிகாரம் இல்லைதான். அது ஒரு தனியார் நிறுவனத்தின் அதிகாரம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு தன்னிச்சையான வர்த்தக நிறுவனத்தின் அதிகாரம் பின்னாளில் 1857 ஏற்பட்ட முதல் சுதந்திர போராட்டத்தின் விளைவாக 1858 தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டிலிருந்து பிரிட்டிஷ் ராணி தனது அதிகாரபூர்வ கட்டுப்பாட்டுக்குள் இந்தியாவை கொண்டு வந்தாள். அப்படி பார்த்தால் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து இந்தியா போராடியது 90 குறைவுதான் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? ஆனால் மகனே, எப்போது அந்த ஆங்கிலேயர்கள் வியாபாரிகளாக இங்கே வந்து அடியாள் வேலை பார்க்க தொடங்கி சண்டையிடத் தொடங்கினார்களோ அந்த தொடக்கம் முதலே எதிர்ப்பைத்தான் சந்தித்தார்கள். தென்னகத்தில் மாவீரன் பூலித்தேவன் 1750 தொடங்கி வைத்த அந்த பிரிட்டிஷ் எதிர்ப்பு என்பது
200 ஆண்டுகளுக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் வேகமும் தாக்கமும் தான் இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என் மகனே. எத்தனை எத்தனை போராட்டங்கள், எத்தனை மாவீரர்களின் தன்னலமற்ற தியாகங்கள், அனைத்தையும் உனக்கு சொல்லி இருக்கிறேன். கொஞ்சம் நினைத்துப்பார் மகனே. ஆங்கிலேயர்கள் தென்னகத்தில் காலூன்றிய போது போலித்தேவன் தொடங்கி பாளையக்காரர்களால் பலத்த எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். ராபர்ட் கிளைவ் துரோகிகளின் துணையில் வங்கத்தை வசமாக்கினான். அதன் பிறகு அவர்கள் அங்கே போர்களை சந்தித்தார்கள். மராட்டியர்களுடனான போர்களும் மைசூர் போர்களும் என அவர்கள் இந்த போர்களில் இறுதியில் வெற்றிகளை பெற்றாலும் அவை ஆங்கிலேயர்களை பெரும் தளர்ச்சியில் தான் தள்ளியிருந்தன. 1800-1801 ஏற்பட்ட தென்னிந்திய கிளர்ச்சி, 1806 எழுந்த வேலூர் கிளர்ச்சி, 1808 1857 வரை பரவலாக கம்பெனி ஆட்சிக்கு எதிராக ஏற்பட்ட கிளர்ச்சிகள் எல்லாம் அந்நிய ஆதிக்கத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஆயுத போராட்டங்கள்தான். கூடவே அவையெல்லாம் பிரிட்டிஷாருக்கு எதிரான மனநிலையை மக்களிடம் விதைக்கத்தான் செய்திருந்தது. 1857 ஏற்பட்ட சுதந்திர போர் கம்பெனி ஆட்சியை இங்கே முடிவுக்கு கொண்டு வந்தது. அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசுக்கு அதிகாரம் கைமாறியது. பிறகுதான் 1885 காங்கிரஸ் உருவாகி போராட்டம் வேறு திசையில் கட்டமைக்கப்பட்டு ஆங்கிலேயர்களை அத்தகைய ஒரு முடிவுக்கு வரவைத்திருந்தது.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஆர். விஜயகுமார் அவர்கள்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட திரு கலைவாணன் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். நன்னிலம் தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் மீண்டும் நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டி தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு மாரிமுத்து மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். மன்னார்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளராக போட்டியிட்ட திரு எஸ். காமராஜ் வெற்றி பெற்றுள்ளார். இம்மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தற்போது கோடை பருவ நெல் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் முற்றிலும் ஆழ்குழாய் கிணற்று நீரை பயன்படுத்தி செய்யப்படும் கோடை நெல் சாகுபடி பணிகளை துவக்கியுள்ளனர். கடந்த வாரத்தில் 4 தினங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்தது இந்த கோடை நெல் சாகுபடிக்கு உறுதுணையாக இருந்ததாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடத்தப்பட்டது. இக்கோவிலின் எதிரில் அமைந்துள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் நடைபெற்ற இந்த தெப்பத் திருவிழா தினமும் இரவு 7 மணிக்கு துவங்கி அதிகாலை 3 மணி வரை நடைபெற்று வந்தது. 2500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமியுடன் பக்தர்களும் அமர்ந்து தெப்பத்தில் உலா வந்தனர். தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு பணிகள் மீண்டும்

0: வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார்குடியில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று நகரின் மேற்கு பகுதியில் நிறைவு செய்யப்பட்டு சாலைகளும் அமைக்கப்பட்டது. தற்போது தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் கிழக்கு பகுதியில் தற்போது பாதாள சாக்கடை பணிகளுக்கு குழிகள் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கர்ணாவூர் ஊராட்சிக்குட்பட்ட பாமணி பகுதியில் நரிக்குறவர் காலனியில் தமிழ்நாடு அரசின் பழங்குடியின நலத்துறை வழிகாட்டுதலுடன் சுய தொழிலுக்கான தையல் பயிற்சி திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு மு கிருஷ்ணன் துவக்கி வைத்தார். தையல் பயிற்சி திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறும் போது குடும்பமும் சமூகமும் முன்னேறும் என்று கூறினார். பழங்குடியின பெண்களுக்கு திறன் அடிப்படையிலான பயிற்சிகளை வழங்குவது மிகவும் அவசியமானது எனவும், இத்தகைய முயற்சிகளை இளம் வயதிலேயே சமூக நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் பயிற்சியாளர்கள் வழங்குவது சிறப்பாகும் என்றும் துணைவேந்தர் திரு கிருஷ்ணன் பேசினார்.
1: படிப்பு இதை வச்சுதான் இன்னைக்கு நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் ரெண்டு பல்கலைக்கழகத்திலையும் சரி, மதுரை பல்கலைக்கழகத்திலையும் சரி, மத்திய பல்கலைக்கழகத்திலையும் சரி, என்னுடைய மாணவர்கள் ரொம்ப அறிவுள்ளவங்க. அதனால நான் என்ன செய்வேன்னா, நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன பெருமை பட்டம் வாங்க போறீங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. கிராமத்துக்கு போங்க, கிராமத்துல என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கிராமத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அதுதான் முக்கியம்.
0: கோடைக்கால விடுமுறை விடப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்தி காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும் அலையாத்தி காடுகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அமைந்துள்ளது. சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு படகுகளில் சென்று ரசிக்கும்படியாக இக்காடுகள் அமைந்துள்ளது சிறப்பாகும். தமிழகத்தில் சிதம்பரம் பகுதி மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் மட்டுமே இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை காரணமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனத்துறை மற்றும் தனியார் படகுகளை வாடகைக்கு பெற்று படகுகளில் குழுவினராக அமர்ந்து 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இருபுறமும் வளர்ந்துள்ள அலையாத்தி செடிகளை பார்த்து ரசித்தபடி பயணம் மேற்கொண்டு கடலின் முகத்துவாரம் சென்று மீண்டும் திரும்புகின்றனர். முத்துப்பேட்டை நகரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தஞ்சை பகுதியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் பயணித்து முத்துப்பேட்டைக்கு வர முடியும். அதேபோல திருவாரூரிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் காலையில் வந்து இங்குள்ள வனத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்து படகுகளில் சென்று மகிழலாம்.
2: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளி

உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நடனம் பற்றி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அது தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளாா்.

0: மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனிவா சென்றுள்ள அவர் அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதியக் குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார்.

0: விளம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை சபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி 27ஆம் தேதியும், மூன்றாவது போட்டி 29ஆம் தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்பதற்கு முன்
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த இரு தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 13 முதல் 14 டிகிரி செல்சியஸ் ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 85 முதல் 95% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65 முதல்

விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பரெல்லாம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 60வது மற்றும் 75வது நாட்களில் மாங்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோத்தனில் 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய்களை தடுக்க நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் அல்லது மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமத்தோயட் 2.0 மில்லி லிட்டர் அல்லது தயாமிதெக்ஸ் 0.2 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேரம் 7:30. அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 தோட்டமும் தொழிலும்

இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயத்தில் அதிகம் மகசூல் பெறுவது குறித்து நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
1: வணக்கம். ஏற்கனவே நம்ம நிறைய நிகழ்ச்சிகளை பேசியிருக்கோம். என் பேர் பாபு.
0: இன்னைக்கு வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் மகசூலை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். அதில் வந்து இயற்கை விவசாயத்தில் அதிக மகசூல் பெறுவதற்கு என்னென்ன செய்யணும்?
1: முக்கியமாக இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மண்ணோட வளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மண் வளத்தை பாதுகாத்து அந்த மண்ணுக்கு ஏற்ற சரியான பயிரை தேர்வு செய்கிறது மிக மிக முக்கியமான விஷயம்.
0: சரிங்க, இந்த இயற்கை விவசாயத்தில் அதிகமாக மகசூல் பெறணும்னா ஒரு விவசாயியாக வந்து நீங்கள் மண்ணோட பரிசோதனை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? அப்படி தெரிஞ்சு வச்சுருந்தா ஏன் அவசியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள்.
1: முதல் கேள்வியிலேயே நம்ம சொன்னோம், மண் வளம் மிக முக்கியன்றது. அப்போ அந்த மண் வளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் மண் எத்தகைய வகையான மண், என்னென்ன சத்துக்கள் அதில் இருக்குது, எந்த வகையான பயிர்களை வந்து நீங்கள் அதில் பயிரிடலான்றதை தேர்வு செய்கிறதுக்கு மண் பரிசோதனை மிக மிக முக்கியம். அப்போ அந்த மண்ணில் என்ன சத்துக்கள் குறைபாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது பெருசும் உதவும்.
0: சரிங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு இயற்கை விவசாயியாக மண்ணோட பரிசோதனை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி விதையோட தரம் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? மகசூல் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு விதையோட தரம் வந்து எப்படி இருக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள்.
1: மிக நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் ரசாயன விவசாயம் முறைகளை பயன்படுத்தி பண்ணுறதுனால இந்த இயற்கை விதைகள் வந்து குறிப்பிட்ட இடங்களில் கிடைக்குது. சில விவசாயிகள் அதை வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட இதை வாங்கிக்கலாம். இல்லைன்னா சிக்கிம் மாதிரியான மாநிலத்தில், முழுமையான இயற்கை மாநிலம், மலை மாவட்டம் அது, நம்மளை மாதிரி மலை மாவட்டத்திற்கு நீங்கள் அங்கே நேரில் போய் அங்கேருந்து நீங்கள் விதைகளை சேகரித்து பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம்.
0: சரிங்க, இப்போ வந்து நீங்கள் ஒரு இயற்கை விவசாயி, இந்த இயற்கை விவசாயத்தில் மகசூல் பெறுவதை பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி மகசூல் அதிகமாக பெறணும்னா மண்புழு உரத்தின் பயன்கள், அதன் பங்கை பற்றி ஏதாவது தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? அப்படி தெரிஞ்சு வச்சா அதை பற்றி சொல்லுங்கள்.
1: மண்புழு உழவனின் நண்பன் சொல்லுவோம். மண்புழுவானது வந்து ஒரு இயற்கை விவசாய தோட்டத்தில் தான் இருக்கும். ரசாயன தோட்டத்தில் மண்புழு இருக்காது, ஏன்னா ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி கலைக்கொல்லி பயன்படுத்தி தான் அது இறந்துரும். அப்போது இயற்கை தோட்டத்தில் மட்டும் அந்த மண்புழு இருக்கும். அந்த மண்புழு தனியாக தோட்டம் இல்லாமல் ஒரு தோட்டத்துக்கு பகுதியில் ஒரு ஷெட் அமைச்சு அதில் மண்புழு உரம் உற்பத்தி செஞ்சுட்டு அதில் அதிகப்படியான உயிர் சத்து இருக்குது அந்த மண்புழு உரத்தில். அது மண்ணின் தன்மையை ஒரு நல்ல அளவுக்கு சக்தி மிகுந்த மண்ணை அது உருவாக்கி தரும். மண்புழு உரம் நல்ல ஒரு உரம்.
0: சரிங்க, இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் அதிக மகசூல் பெறணும்னா இந்த பஞ்சகாவியத்தின் பங்கு, இந்த பஞ்சகாவியத்தின் பயன்கள் எந்த அளவில் நீங்கள் அந்த பஞ்சகாவியத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
1: பஞ்சகாவியங்கிறது நமக்கு இதில் எந்த வகையான ரசாயனமும் பயன்படுத்துறதில்லை. அப்போது ஒரு செடி வந்து பூத்து காயாகி கனியாகி காயாகவோ கனியாகவோ கிடைக்கிறதுக்கு அந்த பூக்கும் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பஞ்சகாவியம்ங்கிறது செடியோட வளர்ச்சியையும் அந்த செடி நல்லா பூக்கிற ஒரு தன்மையும் இது கொடுக்குது.
0: சரிங்க, இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் அதிக மகசூல் பெறணும்னா இந்த ஜீவாமிர்தம் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? அப்படி தெரிஞ்சு வச்சுருந்தா அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு இயற்கை விவசாயம்
1: ஜீவாமிர்த கரைசல் வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிரியுடைய வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு விஷயம். அது திரவம், அதை நம்ம தோட்டத்திலே உற்பத்தி செஞ்சுக்க முடியும். இதை நம்ம இயற்கை திரவ உரம்னே சொல்லலாம். இது ஒரு நீர் வடிவில் இருக்கக்கூடிய உரம். நுண்ணுயிர்கள் வந்து மண்ணுக்கு மிக மிக முக்கியம். அந்த ஜீவாமிர்தம் வந்து நுண்ணுயிரியை வந்து அதுக்கு பெருக்கி தரும் மண்ணை.
0: சரி, இந்த விவசாயத்திற்கு சொட்டு நீர் பாசன முறை செய்யலாமா?
1: தாராளமாக செய்யலாம். இன்றைய காலகட்டத்தில் நீர் வந்து ஆண்டு முழுவதும் நீர் கிடைக்க மழையோட அளவு பொறுத்து தான் நீரோட தேவை இருக்குது. மழை குறைவான காலகட்டம் நீரை ஒரு இடத்துல தேக்கி வச்சு, மழை இல்லாத காலகட்டங்களில், மழை பெய்யாத அந்த சீசனில் சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தி நீரை வீணாக்காமல் பயிர்களுக்கு பயன்படுத்துறதுனால நீர் சேமிக்கிறோம். அது இல்லாமல் சொட்டு நீர் பாசனம் வந்து நீரை வந்து செடியுடைய வேர் பகுதி வரைக்கும் நேரடியாக கொடுக்குது. அதனால சொட்டு நீர் பாசனம் சிறப்பானது தான்.
0: சரி, இந்த இயற்கை விவசாயத்தில் அதிகமாக மகசூல் எப்படி எடுக்கணுன்றதை பற்றி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். இந்த மழைநீர் சேகரிப்பு இதுக்கு வந்து உதவுங்களா? அப்படி உதவுச்சுன்னா அதை பற்றி சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக உதவும். நான் ஏற்கனவே சொன்னேன், மழை வந்து நம்ம மாவட்டத்தில் குறிப்பிட ஒரு 4 மாதம் 5 மாதம் பெய்யுது. மீதி காலங்களில் வறட்சியான வானிலை இருக்குது. அப்போ மழை பெய்யும்போது மழையை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மழை நீரை சேமித்து வச்சுட்டு, பெரிய கிணறுகள்லையோ சின்ன குளங்கள்லையோ நீரை சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம்.
0: இந்த மல்ச்சிங் முறை என்றால் என்ன? இந்த இயற்கை விவசாயத்தில் மகசூல் அதிகமாக பெறணும்னா இந்த மல்ச்சிங் முறை.
1: மல்ச்சிங்கிறது இயற்கை உலர்ந்த இலை தலைகள், உதிர்ந்த கிளைகளில் கிடைக்கக்கூடிய இலை தலைகள்லாம் போட்டு விவசாய பரப்பில் பயிர் இல்லாத இடங்களை பரப்பி இந்த மண்ணுடைய ஈரப்பதம் காஞ்சி போகாமல் பாதுகாக்கிறது, களைகளை வளராமல் கட்டுப்படுத்துறது தான் இந்த மல்ச்சிங்கன்னு சொல்கிறோம்.
0: இந்த இயற்கை விவசாயத்தில் அதிகப்படியான மகசூல் பெறுவதற்கு பயிர் சுழற்சி ஏன் முக்கியம்?
1: நல்ல கேள்வி இது. பயிர் சுழற்சி வந்து ஒரே வகையான பயிரை விளைவிச்சா போதுமான அளவுக்கு நமக்கு மகசூல் கிடைக்காது. ஏன்னா அந்த பயிர் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி எடுத்துரும். ஏன்னா அது வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கும். அப்ப சுழற்சி முறையில வெவ்வேறு பயிர்களை நீங்க வந்து காலநிலைக்கு ஏற்ப சந்தை நிலைமைக்கு ஏற்ப நீங்க மாற்றி விவசாயம் பண்ணும்போது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களும் சமநிலையும் கட்டுப்படுத்தலாம், அது இல்லாம நோய்த்தன்மையும் குறையுது.
0: இந்த இயற்கை விவசாயத்துல இடைநடவு செய்யலாமா? அப்படி செஞ்சா அதோட நன்மைகள் வந்து என்னென்ன இருக்கு?
1: இந்த இடைநடவுங்கிறது வேற ஒண்ணு இல்ல, ஊடுபயிர்னு சொல்ற மாதிரி தான். இந்த ஊடுபயிர்னது ஒரு குறிப்பிட்ட முக்கிய பயிருக்கு நடுவுல இடையில் ஊடுபயிராக, நம்ம உதாரணமா கிழங்கத்தோட நடுவது பீன்ஸு பட்டாணி இது போன்று பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இடை நடவு அதான் ஊடு பயிர்னு சொல்கிறோம். இந்த மாதிரி செய்யும்போது கூடுதல் வருமானம் கிடைக்குது, மண்ணுடைய வளமும் பாதுகாக்கப்படுது.
0: சரிங்க, இந்த இயற்கை விவசாயத்தில் மகசூல் பெறுவதற்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசுந்தலை உரம் மண்ணுக்கு வந்து எப்படி உதவுது அதை பற்றி சொல்லுங்கள்.
1: பசுந்தலை உரத்தை வந்து நல்லா மக்கிய பசுந்தலை உரத்தை நம்ம அந்த மண்ணுக்கு பயன்படுத்தும் போது மண்ணில் அது நைட்ரஜனுடைய அளவு அதிகரிக்குது. நைட்ரோஜனுடைய அளவு அதிகரிக்கும் போது செடிகளில் அந்த காய்பிடிப்பு தன்மை, வேறு முக்கியமாக கிழங்கு மாதிரியான பயிர்களுக்கு கூடுதல் நன்மையை தருது, மகசூல் அதிகப்படுத்தும்.
0: இந்த இயற்கை விவசாயத்தில் இயற்கை பூச்சிக்கொல்லி எப்படி வந்து உதவுது அதை பற்றி சொல்லுங்கள்.
1: பூச்சிக்கொல்லிங்கிறது இன்றியமையாத தான் இருக்குது. இந்த குருவி மற்ற சின்ன சின்ன சின்ன சின்ன பறவைகள் அதே பூச்சிக்கொல்லி அது பூச்சியுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்தும். ஆனால் அதே மீறி அதிகப்படியான பூச்சிகள் வந்துருச்சுன்னா அது நம்ம வந்து கண்டிப்பாக பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தணும். இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக நம்ம இயற்கை பூச்சிக்கொல்லிகளை தான் பயன்படுத்தணும். பூண்டு கரைசல், இஞ்சி கரைசல், அதோட மிளகாய் சேர்த்த கரைசல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பயன்படுத்தும் போது பூச்சிகளுடைய பெருக்குதலை கட்டுப்படுத்த உதவுது.
0: இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் அதிக மகசூல் பெறுவது அதை பற்றி இப்போ இன்னைக்கு பேசிட்டுருக்கோம். அதில் வந்து இந்த களைகளை இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தணும்?
1: களைகளை கட்டுப்படுத்துறதை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மருந்தும் பயன்படுத்த போகிறதில்ல. அதனால் வந்து அந்த மல்ச்சிங் முறையை பயன்படுத்தலாம். இலை தலைகளை கொண்டு மூடிட்டிங்கன்னா அந்த பகுதியில் சூரிய ஒளி படாதனால களைச்செடிகள் வராது. அப்படியே வட கை களைச்செடிகளை களை எடுக்கிறது கை கொண்டு எடுத்து இது பண்ணலாம். இப்போது நவீனத்தை களை எடுக்கிற சின்ன சின்ன கருவிகள் கூட வந்துருச்சு. நீங்கள் மல்ச்சிங் முறையை பயன்படுத்தினாலே களை வளர்ச்சி வந்து கட்டுப்படுத்துடும்.
0: இந்த காலத்திற்கேற்ப பயிரிடுதலின் முக்கியத்துவம் என்னென்ன இருக்குங்க?
1: நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து சிறந்த விளைச்சலுக்கு காலத்துக்கேற்ப பயிர் போடணும். ஒரே மாதிரியான பயிரை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது மண்ணின் தன்மை சத்து குறைபாடு ஏற்படுறதோட நோய் தாக்குதலுக்கு உட்படுது. நீங்கள் காலத்துக்கேற்ப சுழற்சி முறையில் பயிர்களை மாற்றி ஓடும்போது விதைக்கும் போது நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும். நோய் தாக்குதல் குறைவாக இருந்தால் உங்களுக்கு மகசூல் அதிகமாக இருக்கும், செலவுகளும் குறையும்.
0: சரிங்க, இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் அதிக மகசூல் எடுக்கணும்னா கால்நடைகளின் பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் அதிக மகசூல் பெறணும்னா இந்த கால்நடையின் பங்கு அதை பற்றி எந்த அளவில் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? அப்படி தெரிஞ்சு வச்சுருந்தா அதை பற்றியும் சொல்லுங்கள்.
1: கால்நடைகளையும் இயற்கை விவசாயத்தையும் நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது. நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கால்நடைகள் மாடு கண்டிப்பாக வேணும். அதுவும் நாட்டு மாடு மாதிரியான மாடுகள் இருந்தால் அது ரொம்ப சிறப்பு. இந்த இயற்கை விவசாயத்தில் மாடுகள் பெரும்பங்கு வகிக்குது. மாட்டோட சாணம் அது மக்கி உரமாக பயன்படுது. மாட்டுடைய சிறுநீர் வந்து பஞ்சகாவியை பயன்படுத்துறதுக்கு தயாரிக்கிறதுக்கு உதவுது.
0: சரிங்க, இந்த இயற்கை விவசாயத்தில் அதிகமாக மகசூல் எப்படி பெறணுன்றதை பற்றி இன்னைக்கு பேசிட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த இயற்கை விவசாயத்தில் இயற்கை சம்பந்தமான உரங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த உயிர் உரம்னா என்ன அதை பற்றி சொல்லுங்கள்.
1: உயிர் உரங்கள் அப்படிங்கிறது நம்ம ஆங்கிலத்தில் வந்து பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நுண்ணுயிர்களை கொண்டு பயோ என்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அசோஸ்பைர் இல்லம் ஸ்பைரலினா இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இந்த நுண்ணுயிர்களுடைய மண்ணுக்கு நுண்ணுயிர் மிகவும் தேவை. பாக்டீரியா மாதிரியான நுண்ணுயிர்கள் அதுதான் மண்ணினுடைய செயல்பாட்டை அதிகரிக்குது. மண்ணில் மேலும் பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்களை அதிகரித்து அது விளைச்சலுக்கு பெரிதும் உதவுது.
0: சரி, இந்த கலப்பு உரம் இருக்கு இல்லைங்களா, இந்த கலப்பு உரம் போடுறதுனால அதிகமான மகசூல் எந்த அளவில் எடுக்கலாம், இந்த கலப்பு உரத்தின் பயனை பற்றி சொல்லுங்கள்.
1: கம்போஸ்ட் முத முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுடைய நீர்ப்பிடிப்பு தன்மையை அதிகப்படுத்துது. நீர்ப்பிடிப்பு தன்மை அதிகமாக இருந்து நல்ல சத்துக்களை கொடுத்து நுண்ணுயிர்களை பெருக்கிறதுனால பயிர்கள் வந்து அந்த சத்துக்களை எளிமையாக உரியறதுக்கு உறிஞ்செடுத்து அதை வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறதுக்கு உதவும்.
0: இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் அதிக மகசூல் பெறுவதற்கான தேனி வளர்ப்பு இந்த விவசாயத்திற்கு எப்படி உதவுது?
1: இதுவும் ஒரு நல்ல கேள்வி தான். தேனி வளர்க்கறதுனால கூடுதல் வருமானம் கிடைக்கும். ரெண்டாவது, தேனி வளர்க்கறதுனால தேனி வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு மகரந்த சேர்க்கை, செடியில் வளர்க்கக்கூடிய பூவிலேருந்து ஒரு பூ இன்னொரு பூக்கு இந்த தேனீக்கள் தேனெடுக்க போகும்போது மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு அந்த மகரந்த சேர்க்கையினால அதிகப்படியான விளைச்சல் உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. தேனி வளர்ப்பு வருமானத்தை உயர்த்துது.
0: இந்த இயற்கை விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பம், இயற்கை விவசாயத்தில் அதிகமாக மகசூல் பெறணும்னா இந்த நவீன தொழில்நுட்பம் எந்த அளவில் பயன்படுது, அப்படி பயன்பட்டால் எந்த அளவில் பயன்படும் அதை பற்றி சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக பயன்படும். நம்ம இயற்கை விவசாயம் சொல்லிட்டு எல்லாமே இயற்கை பண்ணுற நவீன தொழில்நுட்பத்தையும் நம்ம உதறி தள்ள முடியாது. ஏன்னா முக்கியமாக நம்ம இயற்கை விவசாயத்தில் பார்க்க வேண்டியது வானிலை தான். எப்போ மழை பெய்யும், எப்போ காற்று அடிக்கும், எப்போ வறண்ட வானிலை இருக்கும், எப்போ அதிகப்படியான நீர் தேவை இருக்கிறதுக்கு வானிலை அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கை விவசாயத்தில் வானிலை தகவலுங்கிறது ரொம்ப ரொம்ப.
0: சரி, இந்த இயற்கை விவசாயத்திற்கான ஏதாச்சும் பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படுதா? அப்படி கொடுக்கப்பட்டால் நீங்கள் ஏதாவது பயிற்சிகள் எடுத்திருக்கீங்களா? என்னென்ன பயிற்சிகள் எடுத்திருக்கீங்க, அந்த பயிற்சிகளை பற்றி சொல்லுங்கள்.
1: இதுக்கான பயிற்சிகளை வந்து எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த வேளாண்மைத்துறை நடத்துது. எப்படி, ஏன்னா நம்ம 50-60 ஆண்டு காலமாக இயற்கை விவசாயத்தை விட்டு மாறி வந்துட்டோம். மீண்டும் இயற்கை விவசாயிக்கு போகும்போது அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, என்ன வகையான இயற்கை உரங்களை பயன்படுத்தணும், இயற்கை பூச்சிக்கொல்லி எப்படி பண்ணணும், விதை நேர்த்தி எப்படி செய்யணும், எந்த காலத்தில் எந்த வகையான பயிர் பண்ணணும், சந்தைப்படுத்தல் பண்ண நிறைய விஷயங்களை விவசாயிகள் அந்த வேளாண்மைத்துறையில் போய் பயிற்சி பெற்றால் வந்து சிறப்பாக இருக்கும்.
0: இந்த இயற்கை விவசாயத்தில் நீண்ட கால வெற்றியின் ரகசியம் என்னென்ன இருக்குங்க?
1: இந்த நீண்ட கால ரகசியம் என்னன்னா, இயற்கை விவசாயம் முதல் நீங்கள் இருக்கணும், அதில் நீங்கள் ஒரு பற்றோடு இருக்கணும். இயற்கை விவசாயத்தை விட்டு நான் மாறி போக மாட்டேன், இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நான் ஒரு நன்மை செய்யணும், நானும் நல்லா இருக்கும்னு நினைக்கணும். அதுக்கு மிக முக்கியமான விஷயம், மண்ணோட ஆரோக்கியத்தை பாதுகாத்துட்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, மண் இயற்கை உரங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். பசுந்தலைகளை கொண்டு மல்ச்சிங் முறையை மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மண்ணுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். தொடர் ஒரு 3 மாத காலங்களாவது விவசாயம் செய்ய மட்டும் மண்ணின் தன்மை, மண் உயிர்த்தன்மை அதிகப்படுத்தும் போது மண் வளமாக இருக்கும். மண் வளமாக இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் செய்யக்கூடிய பயிர் விவசாயமும் அதிகப்படியாக நன்மையாக இருக்கும், நல்ல விளைச்சலை கொடுக்கும், அது உங்களுக்கும் இந்த மக்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல நன்மையை கொடுக்கும். இதுதான் வெற்றியுடைய ரகசியம்.
0: இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் இயற்கை முறையில் மகசூல் பெறுவது வந்து எப்படின்றத பற்றி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ரசாயன விவசாயம் செஞ்சுட்டு இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது அவங்களோட மகசூல் வந்து அது கம்மியானதோ, விவசாயிகள் வந்து மன உளைச்சலுக்கோ இல்லை அவங்களோட நம்பிக்கையை வந்து இழந்துடுறாங்க, அதுக்கு வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
1: ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு நீண்ட காலமாக செஞ்சிட்ருக்க ஒரு முறையோட்டு இன்னொரு முறைக்கு மாறும்போது அதில் அதிகப்படியான சவால்கள் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் மன உறுதி இருக்கணும். ஏற்கனவே நான் நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன், இது மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்கள் செய்கிற பெரிய நன்மை, அதனால் நீங்களும் நல்லாயிருக்கும், சமுதாயமும் நல்லாயிருக்கும். இந்த ஒரு முறையில் இன்னொரு முறைக்கு நீங்கள் மாறும்போது அதில் நிறைய சவால்கள் இருக்குது. அதுக்கான முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டு நல்ல தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் செய்யும்போது விரைவில் லாபத்தை ஏற்படுத்தி நல்ல சந்தைப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இதில் நீங்கள் மன உளைச்சல் பட வேண்டிய அவசியம் இருக்காது, அதுக்கு முறையான பயிற்சி எடுத்துக்கோங்க.
0: இவ்வளோ நேரம் இயற்கை விவசாயத்தில் அதிக மகசூல் எப்படி எடுக்கணுன்றதை பற்றி ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

இதுவரை தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயத்தில் மகசூல் பெறுவது குறித்து விவசாயி ஆர் பாபு அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு. இனி கிராமிய பாடல்.

கால்நடைகளுக்கேற்ற புல்வகை தீவன பயிர்களை பற்றி அறிந்து கொள்வோம். பொதுவாக பாராப்புல், நீர்ப்புல், தண்ணீர்புல், இரவிப்புல் வகைகள் இப்படி நிறைய வகைகள் உள்ளன. இந்த புல்வகைகள் ஈரப்பதம் அதிகமாக உள்ள இடங்களில் இத்தீவனத்தை பயிரிடலாம். பருவ காலங்களின் போது தண்ணீர் தேங்கும் சமவெளிகளிலும் பள்ளமான இடங்களிலும் இப்புல் ரகத்தினை வளர்க்கலாம். அதாவது நிலத்தில் தண்ணீர் தேங்குவதையும் நீண்ட நாள் வெள்ளப்பெருக்கையும் இப்புல் ரகம் தாங்கி வளரும் தன்மையுடையது. வறண்ட அல்லது மிதமான வறண்ட நிலங்களில் இந்த புல் ரகம் வளராது. இப்பயிர்கள் குளிரினால் அதிகம் பாதிக்கக்கூடியது. எனவே இந்தியாவில் குளிர் அதிகம் இருக்கும் பகுதிகளில் குளிர்காலத்தில் இப்பயிரில் வளர்ச்சி எதுவும் இருக்காது. தண்ணீர் தேங்கும் மண் வகைகள் இப்பயிர் வளருவதற்கு ஏற்றவை. மணற்பாங்கான மண்ணிலும் நீர்ப்பாசனம் போதுமானதாக இருந்தால் இந்த தீவன புல் ரகம் நன்கு வளரும். விதைப்பு செய்வதன் மூலம் இந்த தீவன பயிரை பயிரிடுவது கடினம். எனவே தண்டுகளை வெட்டி ஊன்றுவதன் மூலம் இந்த தீவன புல்லை பயிரிடலாம். தென்னிந்தியாவில் எந்த பருவநிலையிலும் இந்த தீவன புல்லை பயிரிடலாம். ஆனால் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மழை பொழிவு இருப்பதால் இதனை பயிர் செய்வதற்கு ஏற்ற மாதங்கள் ஆகும். உள்நாட்டு பாறைப்புல் ரகம் மட்டுமே பயிரிடப்படுகிறது. இந்த தீவன புல்லில் கலப்பின ரகங்கள் இல்லை. மெல்லிய தண்டுகள் விதை கரணைகளாக பயன்படுகின்றன. 2-3 கணுக்கள் கொண்ட தண்டுகளை 45-60 சென்டிமீட்டர் அகலமுள்ள பாறுகளாக 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் அமைத்து இக்கரணைகளை ஊன்றலாம். ஈர மண்ணில் கரணையின் 2 முனைகளும் ஒட்டி கொண்டிருக்குமாறு வைத்து மண்ணில் ஊன்ற வேண்டும். 1 ஹெக்டேர் நிலத்தில் நடுவதற்கு 800-1000 கிலோ கரணைகள் தேவைப்படும். இக்கரணைகளை ஊன்றி 75-80 நாட்கள் கழித்து அறுவடை செய்யலாம். பின்னர் 40-45 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து அறுவடை செய்யலாம். 1 வருடத்தில் 6-9 முறை இப்புல்லை அறுவடை செய்யலாம். 1 ஹெக்டேரில் 1 வருடத்தில் 80-100 டன்கள் தீவனப்புல் கிடைக்கும். இந்த தீவனப்புல்லை பசுந்தீவனமாக மாடுகளுக்கு அளிக்கலாம். அடுத்து நீல எருமைப்புல். இந்த வகைப்புல் வறண்ட நிலங்களில் நீர்ப்பாசனம் அளிக்கப்படும் போது சென்கிரஸ் எனும் இந்த புல் ரகம் நன்றாக வளரக்கூடிய ஒரு பசுந்தீவன பயிராகும். சென்கிரஸ் சீலியாரிஸ் அல்லது அஞ்சன் புல் மற்றும் சென்கிரஸ் செடிகிரஸ் அல்லது கருப்பு அஞ்சன் புல் போன்றவை பொதுவாக வளர்க்கப்படும் இந்த புல் ரகங்களாகும். ஆனால் இவை குறைந்த மகசூலை மட்டுமே கொடுக்கக்கூடியவை. சென்கிரஸ் கிளாகஸ் எனப்படும் மற்றொரு ரகம் வறண்ட நிலங்களில் மற்ற புல் இனங்களை விட நன்றாக வளரும். தண்ணீர் நன்றாக வடியும். அதிக கால்சிய சத்து கொண்ட மண் ரகங்கள் இந்த தீவன புல் வளர ஏற்றதாகும். 1 ஹெக்டேர் நிலத்தில் பயிரிட தேவைப்படும் விதையின் அளவு 6-8 கிலோ ஆகும். விதைப்பு செய்து 70-75 நாட்கள் கழித்து முதல் அறுவடையும் அதன் பிறகு 4-6 முறையும் இப்பயிரை அறுவடை செய்யலாம். 1 வருடத்திற்கு 1 ஹெக்டேரில் இப்புல்லை பயிரிடுவதால் வருடத்திற்கு 40 டன்கள் வரை 4-6 அறுவடைகளில் பசுந்தீவனம் பெறலாம். இதுவரை கால்நடைகளுக்கான புல்வகை தீவன பயிர்களை பற்றி தெரிந்து கொண்டோம்.

அமைப்பில் உதவி ஜி மகேந்திர பிரபு. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

நேயர்களே, நாளை இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் சலரி சாகுபடி குறித்து விவசாயி பழனியம்மாள் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தினார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கட்டின் ஜக்தல்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் திரு ராஜீவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமின்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரிக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழ்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பசுமை தீர்ப்பாயம் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாஹா 2 கோல் அடித்தார். ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பஹுத்ரா தலா 1 கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் சென்னை அணி சற்றுமுன் வரை 5.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற சிற்கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரெய்ஸ் ஒரேலா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
0: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

0: நேர்கள் கேட்கிறக்கும் இந்த நிகழ்ச்சியின் நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழியாக நேர்களே உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நேர்களுக்கு அந்த பசுமையான காலகட்டங்களில் வந்த பாடல்கள் என்றென்றும் பசுமையாக இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அப்படியான பாடல்கள் 1970 மற்றும் 80 காலகட்டங்களில் வந்த பாடல்களை நேர்கள் நீங்கள் கேட்கலாம். நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9344-9010-18 என்ற எண்ணிற்கும் வாட்ஸ்அப் வழியாகவும் நேர்களே உங்களுடைய விருப்ப பாடலை அழகாக இந்த சுப்பரான மாலை இரவு நேரத்தில் கேட்கலாம். 8300-1919-18 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் உங்களுடைய பாடலை அனுப்பலாம். முதல் பாடலுக்காக நேயரும் லைனில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாருங்க. யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கோங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? பாடல்களும் கேட்க போறீங்க முதல் நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேக்குறீங்க?
1: மணிதாசன் சார், எனக்கு வைகதி காத்திருந்தால் படத்துல இருந்து மேகங்காரு கையிலே உள்ள மேகங்களே அந்த பாட்டு.
0: ஓகே, உங்களுக்காக இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.

இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் வந்த பாடல். இளையராஜா அவர்கள் மற்றும் உமார் ரமணன் அவர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க இந்த பாடலை. ஒரு சூப்பரான பாடல். இந்த இதமான இரவு நேரத்தில் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் 1984 வெளிவந்த வைதேகி காத்திருந்தால் படத்தில் இருந்து இந்த பாடலை கேட்டும் நேர்களே. அடுத்த பாடலும் காத்துக்கிட்டே இருக்கு. தூரல் நின்று போச்சு படத்தில் இருந்து பாடலை விரும்பி கேட்ட நேயர் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் பகுதியில் இருந்து கேட்டிருக்கார். அவருக்கான பாடலும் இதோ வந்துக்கிட்டே இருக்குங்க. நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி FM 101.8 நினைத்தாலே இணைக்கும்.

0: சூப்பரான மயிர நேரத்திலே ஒரு சூப்பரான பாடலை கேட்டவங்க முத்துலிங்கம் அவர்களுடைய பாடல். வரிகளுக்காக கே ஜே யேசுதாஸ், சுமாரமணன் மற்றும் குழுவினர். குரல்களுக்காக ஒலித்தது தூரல் நின்று போச்சு படத்திற்காக இந்த பாடல். நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும். அடுத்த பாடலுக்காக நேயர் வந்து காத்துட்டு இருக்கிறார். யாருன்னு கேட்டலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம் சார், நான் நீலகிரி மாவட்டம் தான், மஞ்சூர் சார்.
0: வணக்கங்க, சொல்லுங்க என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: இன்னைக்கு எனக்கு மணந்தால் மகாதேவன் அப்படிங்கிற படத்துல இருந்து ரயிலே ரயிலே மயில பாத்தியா பாடல் சார். பழைய மீடியம் மேட் இருந்தது ஊட்டி. அப்போ வந்து நாங்க மதியம் ஒன்னு இந்த பாட்டெல்லாம் ரேடியோல கேட்போம்.
0: கண்டிப்பாக, அதாவது நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில அந்த நினைய பழைய நினைவுகளை கொண்டு வருவதற்காக இந்த பாடலை கேட்டிருக்கிறீங்க. சங்கர் கணேஷ் அவர்கள் வந்து இசையமைச்சிருப்பார் அந்த பாடல். இது உங்களுக்காக
1: நீங்க ஒரு அடையாளமாக்கூடிய ஊட்டி எஃப்எம் வாழ்த்துக்கள் சார். அறிவிப்பாளர்கள்
0: நன்றிங்க. உங்களுக்கான பாடல் இதோ

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்கணும் அப்படிங்கும்போது 1970 மற்றும் 80 காலகட்டங்களில் வந்த அந்த பசுமையான பாடல்கள் நம் நினைவை விட்டு நீங்காத பாடல்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படியான பாடல்களை கேட்கணும் அப்படிங்கும்போது 9344901018 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம் நேர்களே. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய இந்த விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8300019101018 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கும். உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்பலாம். இதோ அடுத்த பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. தீபன் சக்கரவர்த்தி, எஸ் ஜானகி அவர்கள் பாடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து சுமதி அவர்களின் விருப்பமாக ஒழிக்கின்றது பகவதிபுரம் ரயில்வே கேட் என்ற படத்திற்காக இந்த பாடல்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இணைக்கும் ஒழித்து கொண்டு இருக்கும் நேரம் 8:30. அடுத்த பாடலுக்கான நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியோடு, நினைத்தாலே சுவைக்கும் என்ற மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் இரவின் உறவாக இணைவது ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன். நலமாக உறவாக
0: கண்டிப்பா சார். என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: அன்பு அறிவிப்பாளரே, இப்பொழுது மழை பொழிவது போல் இருக்கிறது, அப்படி காற்றும் வீசுகிறது, அதனால் சார காத்தலதான் என்கிற ஒரு அருமையான பாடலை தமிழ விடுங்கள்.
0: கண்டிப்பாக இந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு தாயின் சபதம் படத்துல இருந்து இந்த பாடல்.

படத்தை காத்துக்கிட்டே இருக்கு. ரயிலுக்கு நேரமாச்சு படத்துல இருந்து பாடலை கேட்ட நேயர் ஃபிங்கர் போஸ்ட்ல இருந்து ரகுராம் அவர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது இந்த பாடல்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நினைத்தாலே இணைக்கும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. அடுத்த பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், குழு குழு ஊட்டி எஃப்எம்க்கு வணக்கம்.
0: வணக்கம், ஊட்டி எஃப்எம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொல்லுங்க, யாரு?
1: நான் அவினாசியிலிருந்து பிரபுதேவின் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க எல்லாம் சுகம்.
0: ஓகே, இந்த
1: சுகம் நாங்க நல்லா இருக்க முடியுங்க சார்.
0: ஓகேங்க, சரி, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: பாட்டு
0: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியிலே நேயர்களே, அடுத்த பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. காதலினும் நதியினிலே படத்திற்காக விருப்பம் தெரிவித்த நேயர்கள் வசந்தாமணி, வித்யா, சிவார்த்தனி, பாரதி இவங்க வந்து பள்ளிமனை கிராமம் மஞ்சூரில் இருந்து பாடலை கேட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: கேட்ட பாடல் ஒழித்தது ஜெயச்சந்திரன் மற்றும் சித்ரா அவர்களின் குரல்களுக்காக. இந்த பாடல் நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில். 1970 மற்றும் 80 காலகட்டங்களில் வந்த பசுமையான நினைவுகளை தரக்கூடிய பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த பாடலுக்கான நேயரும் யார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ சார், நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க சார்.
0: என் யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
1: என் பேர் ராதாமணிங்க சார்.
0: சரிங்கம்மா, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: பூந்தோட்டு கவலுக்கானந்த காணங்கர் குயில் ஒரு பாட்டு.
0: கண்டிப்பா இந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாங்க. நன்றிங்க, நன்றிமா.
1: தேங்க்யூங்க சார்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் 70s 80s காலகட்டங்களில் வந்த அந்த அருமையான நினைவுகளை தரக்கூடிய பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இதோ நேர்களே அடுத்த பாடல் ஒலிக்கின்றது. திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம் அவர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது தங்கத்தின் தங்கம் படத்திற்காக இந்த பாடல்.

0: Delegation on nuclear energy and private investment opportunities in India. And amid extreme heat conditions, Ministry of Ayush issues advisory to prevent heat-related illnesses. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதன் மாநில இயக்குநர் திரு பி என் சுரேஷ் பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார்.
4: எல்லாருக்கும் வணக்கம்.
3: காதி கிராம தொழில்கள் ஆணையம் நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படி சொன்னா மிகையில்ல. அந்த ஆணையத்தினுடைய முக்கிய பணிகள் என்ன சார்?
4: கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், ஷார்ட்டா வந்து நம்ம கேவிஐசின்னு சொல்லுவோம். இந்த கேவிஐசி வந்து மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ நிறுவனத்தின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனம். இது 1956 பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் செட்டப் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். இந்த நிறுவனத்துடைய ஒரு மிக முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவது மிக முக்கிய குறிக்கோள். இது மட்டும் இல்லாமல் தற்சார்பு பாரதத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம்.
3: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது சுயசார்பு இந்தியா அப்படிங்கிறது தான் நம்ம அரசோட இலக்கு. அந்த இலக்கினுடைய ஒரு பயன்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்தோட செயல்பாடுகளை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சிக்கு இதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. என்ன மாதிரியான பங்களிப்பை இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கிட்டு இருக்கு சார்? உங்களுடைய செயல்பாடுகள் என்ன?
4: ஆக்சுவலாக கதர் ஆடைங்கிறது பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடைவதற்கே கதருடைய பங்களிப்பு வந்து ஒரு மிக முக்கியமானது. நம்ம இப்போ சர்க்கான்னு சொல்லுவோம், அந்த சர்க்காவில் தான் வந்து நம்ம நூல் வந்து நூற்கிறோம். ஆங்கிலேயரை வந்து நம்ம இந்தியாவுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றத்திற்காக ஒரு மிக முக்கிய பங்காற்றியது நம்முடைய கதர் ஆடை. தற்போது வந்து கேவிஐசி இந்த கதராடையுடைய முன்னேற்றத்திற்காக அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். நார்மலாக நம்முடைய அந்த ஸ்பின்னர்ஸ் ஆர்டிசன்ஸ் எல்லாத்தையும் கதராடை ஸ்பின்னர்ஸ் பிளஸ் வீவர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் கேவிஐசி மூலயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறோம், அவங்களுடைய ஒர்க் ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். பிளஸ் சர்வோதய சங்கங்கள் மூலியமாக இந்த ஸ்கீம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்குறோம். அந்த சர்வோதய சங்கங்களுடைய மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக கேவிஎஸ்சி மூலமாக 15 லட்சம் வரையிலும் சப்சிடி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்.
3: இப்போ நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில முக்கிய பங்களிக்குது அப்படின்றத கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்க சொல்லும் போது நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாதிரியான பங்களிப்பு சார், எவ்வளவு சதவீதம் பங்களிப்பு வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க? ஏன்னா கிராமத்துல இருக்கக்கூடிய தொழில்களை வந்து வளர்ச்சி பெற வைக்க முடியும் மூலமா தான் பாத்தீங்கன்னா எல்லா வகையான ஒரு பரந்துபட்ட ஒரு தொழில் வளர்ச்சின்றது இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கிராமங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒதுங்கிவிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆணையத்தோட அந்த முக்கிய பணிகள் என்ன சார் கிராமங்களை பொறுத்த வரைக்கும்?
4: ஆக்சுவலாக ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற கிராமங்கள் முன்னேறணும்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேவிஎஸ்உடைய மிக முக்கிய குறிக்கோளும் கிராமங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். திட்டங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராம தொழில்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். அதை வந்து நம்ம கிராமோதய விகாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த திட்டம் மூலியமாக செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்பிரனர் சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்காக பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அந்த திட்டம் மூலியமாகவும் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறத கேவிஎஸ்சி சப்போர்ட் பண்றாங்க. கேவிஎஸ்சி வந்து ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அண்ட் நோடல் ஏஜென்சி.
3: இப்போ ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த தொழில்கள் ஆணையத்தை எவ்வாறு அணுகலாம்? அதற்காக இப்ப மக்கள் கிட்ட வந்து இது போய் சென்றடையணும்ன்றதுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்ன சார்?
4: ஆக்சுவலி இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமா யாராவது ஒருத்தர் வந்து சுயமா தொழில் தொடங்கணும், உற்பத்தி சார்ந்த துறையிலையும் தொழில் தொடங்கலாம், சேவை சார்ந்த தொழிலும் தொழில் தொடங்கலாம், ரெண்டுக்குமே அவங்க தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே ஆன்லைன்ல தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அவங்க அப்ளிகேஷன் பண்றதுல இருந்து பிளஸ் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் சப்சிடி வருது எல்லாமே ஆன்லைன்ல தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால என்னன்னா டிரான்ஸ்பரன்சி வந்து கம்ப்ளீட்லி மெயின்டைன் பண்ணலாம்.
3: மக்கள்கிட்ட இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ கிராம மக்களுக்கு நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஆன்லைன் அப்படின்றது பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ நீங்க வந்து கிராம தொழில்கள் ஆணையத்தை வந்து மக்கள் இது போலலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை?
4: நம்ம டைம் டு டைம் நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து டோட்டலா தமிழ்நாட்டில் 4 ஏஜென்சி இருக்கிறாங்க. மாவட்ட தொழில் மையம் டிஐசி, அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் ஆஃபீஸில் இல்லாட்டி அது நியர்பையில் இருப்பாங்க, அவங்களே இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி போர்டு, அவங்களே இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் கேவிஐசி காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன், அவங்களும் ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட் காயர் போர்டு, கயிறு சார்ந்த தொழில்கள் பண்ணுறதா இருந்தால் காயர் போர்டு. இந்த நாலு ஏஜென்சியும் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணி வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவன் ஒவ்வொரு கிராமத்திலையும் போயிட்டு விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்கிறோம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாமே அதிகமான அளவுக்கு அப்ளிகேஷன் வரணுங்கிறதுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம்.
3: நிச்சயமா சார், உங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்கள்கிட்ட வந்து வரக்கூடிய அந்த பயனாளிகள், அவங்களுக்கு நீங்க முதல்ல சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன? பயனாளிகளை நீங்க எப்படி தேர்வு செய்யறீங்க சார்?
4: ஆக்சுவலா அந்த பெனிஃபிஷரி சுயமா தொழில் தொடங்கணும்னு சொல்லி வரவங்க வந்து அவங்களுடைய என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க, எங்கேருந்து ரா மெட்டீரியல் வாங்க போகிறாங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணிட்டு எங்கே விற்க போகிறாங்கங்கிறது எல்லாமே டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க ரெடி பண்ணணும். அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது, அதேமாதிரி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சம் நாங்களும் அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறது நாமளும் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உற்பத்தி சார்ந்த தொழிலில் வந்து அதிகபட்சமாக 50 லட்சம் வரையில் அவங்க லோன் வாங்கலாம். சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் அதிகபட்சம் 20 லட்சம் வரையிலும் லோன் வாங்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது வேணுமானா எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. பட் சப்போஸ் உற்பத்தி சார்ந்த தொழில் வந்து அவங்களோட லோன் காஸ்ட் வந்து 10 லட்சத்தோட அதிகமாக போகும்போது பெனிஃபிஷரி 8வது படிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க வாங்கக்கூடிய லோனில் பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் சப்சிடி 35% வரையிலும் சப்சிடி வரும். இந்த சப்சிடி காம்போனன்ட் பார்த்தீங்கன்னு கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் டோட்டலாக மாறும். கிராமப்புறங்களில் தொழில் தொடங்குற ஒரு பெனிஃபிஷியரி அவங்க பர்டிகுலராக ஸ்பெஷல் கேட்டகிரியில் இருக்கிறாங்க அப்படின்னா 35% சப்சிடி வரும். அதே பெனிஃபிஷியரி நகர்ப்புறத்தில் தொழில் தொடங்குறாருன்னா அதிகபட்சம் 25% வரையிலும் சப்சிடி வரும்.
3: இப்போ விவசாயி ஒருத்தர் வந்து ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேனி வளர்ப்போ இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு காய்கறி தோட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு வழிகாட்டுதல கொடுக்குறீங்க சார்?
4: ஆக்சுவலா கேபிஐசில வந்து கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக வந்து அக்ரோ பேஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, விவசாயம் சார்ந்த உணவு பதப்படுத்தல் தொழில், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹனி மிஷன் ஸ்கீம், தேன் புரட்சி திட்டம் சொல்லி நம்ம ஒரு திட்டம் செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பனை மரத்திலிருந்து நிறையா மதிப்பீட்டு பொருள் நம்ம பண்ணலாங்க. அந்த பொருள்கள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான பாம்கோர் ப்ராடக்ட் தயாரிக்க உண்டான ஸ்கீமை நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். எப்படி பனை நீராவில் இருந்து பனை வெள்ளம் தயாரிக்கிறது, எப்படி அதில் இன்னும் வேற என்ன மாதிரியான மதிப்பீட்டு பொருள் எல்லாம் பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங் அதெல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டேமரின், அதாவது புளி, தர்மபுரி, ஒசூர் அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் நிறைய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்திலேருந்து எப்படி நம்ம புளிய மரத்தில் எப்படி புளி பிரிச்செடுக்கிறது, அதிலிருந்து எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து டூல் கிட்ஸும் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா குயவர்கள் எல்லாமே வீலில் மேனுவலாக வச்சு தான் மட்பாணம் தயாரிச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்ம கேவிஐசியில் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பாட்டு வீல், ஆமா அது நாங்கள் கொடுக்குறோங்க. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா வரையிலும் வரும்.
3: எங்களுடைய அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மானிய விலையில கொடுக்குறீங்களா இல்ல வந்து இலவசமா கொடுக்குறீங்களா சார்?
4: ஒரு பெனிஃபிஷியரி வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான். சப்போஸ் அதே பெனிஃபிஷியரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் 10% இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னா 20% அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 15,000 வந்து 20% ஜென்ரல் கேட்டகரி அவங்க ஓன் கான்ட்ரிபியூஷன் பே பண்ணணும்.
3: இப்போ இந்த மானியம் இல்லை எனக்கு வந்து முழுமையாகவே வந்து அது இலவசமாகவே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சான்றுகள் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் சார்?
4: இலவசமாக வேணும் அப்படின்னா அவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்கிற மாதிரியான சர்டிஃபிகேட் அவங்க வந்து விஓ கிட்ட இருந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க ப்ரொவைட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கீம்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம வந்து டூல் கிட்ஸ் கொடுப்போம் இந்த கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர் நாங்கள் வந்து அகர்பத்தி குடிசை தொழில்களில் அகர்பத்தி தயாரிக்கிறதுக்கு உண்டான மிஷின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வுட், இப்போ கிராமத்துல வந்து கார்பெண்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஜன்னல் தயாரிக்கிறது, கதவு தயாரிக்கிறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் வுட் ஒன்ஸ் அகைன் அவங்க மதிப்பீட்டு பொருள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங் எல்லாம்
3: கொடுக்குறோம்.
4: மர பொம்மைகள் அதெல்லாமே பண்றது நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ டேர்ன் வுட் மாதிரி மரத்தோடைய லெக் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது பண்றது அதெல்லாமே பண்றதுக்கு உண்டான லேத் மிஷின் வந்து கேவிசி மூலியம் அதோட காஸ்ட்டே ஒரு 25,000 ரூபா வரையிலும் வருங்க. அந்த 25,000 ரூபா மதிப்புள்ள அந்த லேத் மிஷின் பிளஸ் அலாங் வித் கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸும் கேவிஎஸ்சி மூலியமாக கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக ஒரு 20 நாள் ட்ரைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அட்டன் பண்ணுறது. அந்த ட்ரைனிங்லேருந்து ஃபுட்டு ப்ளஸ் டூ அண்ட் ப்ரோ வேஜ் லாஸ் காம்போனன்ட் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
3: நிச்சயமா சார், அதாவது மர சாமான்கள் தயாரிக்கிறதுக்கான அந்த உதவியும் வந்து செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கான பயிற்சி வழங்குறோம், அதுக்கு தேவையான உபகரணங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல மண்பாண்டம் தயாரிக்கிறதுக்கான அந்த பயிற்சியும் கூட சொல்லியிருக்கீங்க, அதற்கான அந்த உபகரணம் வழங்குற சொன்னீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் கேட்ட மாதிரி இந்த தேனி வளர்ப்புக்கான விஷயங்கள், அதில் வந்து அந்த தேன் சேகரிக்கிற பெட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்களா சார் நீங்கள்?
4: ஆக்சுவலாக 2017-18 இருந்து மத்திய அரசாங்கம் வந்து தேன் புரட்சி திட்டம் சொல்லி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தேன் புரட்சி திட்டம் கேவிஐசியும் 2017-18 இருந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டம் மூலியமாக தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1,500 பெனிஃபிஷியரிக்கு 15,000 தேனி பெட்டிகள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டத்தில் பயனடைந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மக்கள், மலைவாழ் மக்கள், அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாத மகளிர், இளைஞர்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக அவங்க வந்து சிட்டிக்கெல்லாம் வரணும் தேவையில்லை. நம்மளே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு 20 பேர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம போயிட்டு டைரெக்டாகவே
3: உங்கள் டீம் அங்கே போயிட்டு
4: நம்மளுடைய டீம் மாஸ்டர் ட்ரைனர்னு சொல்லி இருப்பாங்க, அவங்களே அந்த இடத்துல போயிட்டு 10 நாள் டீட்டெயில் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒவ்வொரு பெனிஃபிஷியருக்கு 10 தேனி பெட்டிகள் நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம். தேனி பெட்டிகள் அதுலேயே தேன் அடையும் அதில் இருக்கும். அது இல்லாமல் எப்படி நம்ம ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ப்ளஸ் பி வெயில் அதை கத்தி ஒரு சில தேனீக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்காக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாத்தோட காஸ்ட் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 25,000-30,000 ரூபா வரையில் வருங்க. அதுவும் நம்முடைய கேவிஐசியிலிருந்து சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்குறோம். பிலோ பாவர்ட்டி லைன் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்கும். இல்லாத பட்சத்தில் அவங்க 10% அல்லது 20% அவங்க கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ இந்த தேன் புரட்சி திட்டத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது டோட்டலாக 10 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்து தேனீக்கள் எப்படி நம்ம வளர்க்குறது, தேனீக்கள் எப்படி நம்ம பராமரிக்கிறது அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறோம். அது முடிஞ்ச பிறகு எப்படி தேனீக்கள்லேருந்து தேனை எப்படி பிரித்து எடுக்கிறது, அதே மாதிரி தேனடைய எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
3: நிச்சயமாக சார், இப்போ தேனி வளர்ப்பு அந்த தேனை பிரித்து எடுக்கிற முறை வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஆனால் தேன் அப்படின்றது நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா, இல்லை அதுக்கப்புறம் அதை மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியுமா, இது போன்ற சந்தேகங்கள்லாம் இருக்குது சார், அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
4: ஆக்சுவலி தேனுங்கிறது ஒரு நல்ல உணவு. நம்ம இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு அதை வந்து நம்ம மருந்து மாதிரி நம்ம எடுத்துட்ருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் தேன் எடுத்துக்கிறோம். எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி
3: சொல்லுவாங்க.
4: ஆமாம், அது நம்ம ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னு நம்ம வேறு மாத்திரைலாம் எடுத்துக்க தேவைப்படாதுங்க. ஸோ அந்த தேன் பொறுத்தவரையிலும் நிறையா மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது, அதை நம்ம ரெகுலராக நம்முடைய உடம்புல நம்ம சேர்த்துக்கணும். அந்த தேன் வந்து நம்ம அசிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறதை விட இப்போ நிறைய வந்து மதிப்பூட்டு பொருள்கள் பண்ணி வித்துட்டுருக்கிறாங்க. அதாவது நெல்லிக்கனி ஊற வச்சு கொடுக்குறது, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான மதிப்பூட்டு பொருளோடு வச்சு பண்ணி அதுவும் மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ தேன் பொறுத்தவரையிலும் பார்த்துன்னு அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலரு, அதோட நறுமணம், அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி, டேஸ்ட்டு எல்லாமே வந்து எப்படி எதை பற்றி இருக்கும் அப்படின்னா எந்த விதமான பூவிலேருந்து அதை தேன் கலெக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து அதெல்லாம் மாறுங்க.
3: அதாவது எந்த பூவிலேருந்து அதுக்கு வந்து கலெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நிறமும் மனமும் மாறும்.
4: நிறம், மனம், குணம் ப்ளஸ் அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாறும்.
5: காதி கிராம தொழில்கள் ஆணையம் சுய தொழில் முனைவோருக்கான பல பயிற்சிகளை வழங்கிட்டு வருது. குறிப்பாக கிராமப்புற

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க.
1: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி பக்த சுதாமா இசைப்பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் சி பன்னிபாய் அவர்கள்.

இந்த ஏழு க்ஷேத்திரங்களும் மோக்ஷப்பிரதம். இந்த அவந்திக்கு சமீபத்திலே அழகான பிராமணாகிரகாரம், எப்போ பார்த்தாலும் வேத கோஷம் தனிச்சுண்டே இருக்கும். இந்த காலத்திலே பிராமணாலெல்லாம் எந்த தொழிலை செய்ய மாட்டார்கள், எந்த வியாபாரத்தை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் ராஜ்யாங்கத்தில் அவளுக்கு வேண்டிய சொத்து கொடுத்து வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் பண்ணின்றிருந்தாள். ஆகையினாலே அவள் சர்வேஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று பகவானே வேண்டிண்டு வேத பாராயணங்கள் பண்ணிண்டு நல்ல வார்த்தைகளை சொல்லிண்டு பகவத் தியானத்திலே ஈடுபட்டு லோகக்ஷேமார்த்தமாகவே அந்த காலத்திலே அவள் ஜென்மமே எடுத்தாள். ஆகையினாலே அப்படிப்பட்ட வேத கோஷங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குமாம். அந்த பிராமண அக்ரஹாரத்திலே சுதாமா சுதாமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிருஷ்ண பக்தர் வசித்து வந்தார். ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகாச்சாரியாள் தெரிவிக்கிறாள்,

கிருஷ்ணஸ்யாசித் சகா கஷ்டித். கிருஷ்ணருடைய பரம சகாவாம் இந்த சுதாமா என்று சொல்லக்கூடிய பிராமணோத்தமர், அவா பால்ய சகாக்கள். சாந்தீபனி மகர்ஷியிடம் கிருஷ்ணரும் சுதாமாவும் வித்யாபியாசம் பண்ணினவாள். ஆகையினால்தான் அவளுக்கு பால்ய சகாக்கள் என்று பெயர் ஏற்பட்டது. இந்த சுதாமாவுக்கு குச்சேலர் என்ற ஒரு பெயர் உண்டு. இது காரணார்த்தமாக ஏற்பட்ட பெயர். குச்சிதம் சேலம் எஸ் சகா குச்சேலகா. அவருடைய வஸ்திரம் உஷா இருக்காதாம். பல கிழிந்த வஸ்திரங்களை தச்சி ஒன்னா சேர்த்து தான் கட்டிப்பராம். ஆகினால்தான் அவருக்கு குச்சேலர் என்று பெயர் வந்தது. பூஜ்யார்த்தம் குச்சேல சுவாமிகள் என்றும் அவரை அழைப்பார்கள். மகாவேதாந்தி, உலகத்தில் எல்லாம் நஸ்வரம், பொய், ஒன்று கூட சாஸ்வதம் இல்லை என்ற மகா பெருத்த ஞானத்தை உடையவர்கள் குச்சேல சுவாமிகள். இந்த பகவானுடைய பாதாரவிந்தம் தவிர பாக்கி எல்லாம் நஸ்வரம் அசாஸ்வதம் என்ற நம்பிக்கை உள்ளவர் அந்த குச்சேல சுவாமிகள். அவருடைய பாரிக்கு சுத்ஷாமை என்று பெயர். இதும் காரணார்த்தமாக வந்த பெயர்தான். சுது என்றால் பசி. பசியினாலே மெலிந்து போன சரீரத்தை உடையவளாம் பாவம் அந்த அம்மா. ஆகையினாலே அந்த அம்மாளுக்கு சுத்ஷாமை என்று பெயர் வந்தது. அன்னாகாரங்கள் கிடையாது பாவம். எத்தனையோ நாள் பட்டினி இருப்பலாம். குழந்தைகள் உண்டா? ஆஹா, பேஷா உண்டு. எத்தனை குழந்தைகள்? ஒன்றும் எண்ண வேண்டாம், நட்சத்திரத்தை எண்ணிண்டா போறும். எத்தனை நட்சத்திரம்? 27 நட்சத்திரங்கள். இவருக்கு சந்தானமும் 27 தான். நல்ல வேளையாக அந்த நட்சத்திரம் 27 இருந்ததோ நல்லதா போச்சு. இந்த நட்சத்திரங்களே கூட இருந்திருந்தால் இவருக்கும் சந்தானம் ஜாஸ்தி ஏற்பட்டிருக்குமோ என்னவோ தெரியாது.

27 குழந்தைகள் பிறக்க போறதுன்னு முன்னாடியே தெரியுமோ என்னமோ இவருக்கு. ஆரம்பத்தில இருந்தே அவளுக்கு பேரை கஷ்டப்பட்டு தேடி வைக்க வேணாம் என்று அஸ்வினி பரணி என்று நட்சத்திரம் கொண்டு பேர் இருக்கோம், அதே வச்சுட்டாராம் குழந்தைகளுக்கெல்லாம். ரொம்ப தரித்திர திசை அனுபவிச்சுட்டு வர்றாரு பாவம். ஆனால் கிருஷ்ண பக்தி மாத்திரம் அவருக்கு அதுல விரக்தியே கிடையாது குச்சேர சுவாமிகளுக்கு. இவருடைய கிரகம் எப்பேற்பட்டது சொல்லணுமா? ஒரு கொட்டகை, கீத்து போட்ட வீடு. அதுக்கு கீத்து போட்டு எத்தனை ஜென்மங்களாச்சோ எத்தனை யுகமாச்சதோ பகவானுக்குத்தான் வெளிச்சம். சந்திர சூரியாள் சதா அதில்தான் வாசம் பண்ணுவாளாம். அப்படிப்பட்ட நிலைமை அவருடைய நிலைமை இப்போ ஆகும். குழந்தைகளை ரொம்ப ஆசையாக கூப்பிடுவார், அரே பூரோன்னு கூப்பிடுவான். அந்த பையன் அங்கேருந்து ஓடி வந்து இவரை போட்டு பூரி விடுவான். அத்தனை செல்லம் இந்த குழந்தைகளிடத்துல பாவம். உலகம் தெரியாது மகானுபாவர். அவர் இவர் என்ன உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தாரா? ஒன்றும் கிடையாது. எப்படி ஜீவனம்? உஞ்சவருத்தி தான் ஜீவனம். காலமை எழுந்திருந்து நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுண்டு ஹரே ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமஹ என்று சொம்ப கையில் எடுத்துப்பர். வீதியேற அப்படி உஞ்சவர்த்தி பண்ணிண்டே வருவா. அவ வாக்கெல்லாம் அனாவசியமான வார்த்தை பேசுமா? அக்கப்போர் சமாச்சாரம் பேசுமா? பகவன் நாமத்தை சொல்லிட்டு வர்றார் அவர்.

இப்படி பகவன் நாமத்தை சொல்லுண்டே உஞ்சவர்த்தி பண்ணுவர். சில பேர்கள் உஞ்சவர்த்திக்கு போவாள், கதவை சாத்திருந்ததோ நான் வந்திருக்கேன் அரிசியை கொண்டு வாருங்கள் என்று வாய் விட்டு சொல்வதற்கு பதிலாக ஜாலரை ஓங்கி அழிச்சு உடச்சுடுவான். இன்னும் சில பேர்கள் திருட்டு புத்தியோடே உஞ்சவர்த்தி பண்ணுவான். ஒரு குரு அதற்கு தகுந்த சில சிஷ்யாலும் ஏற்பட்டு போவா. ஒரு ஆத்துல சொம்ப பார்த்து விட்டார், ஹர ஹர சிவ சிவாதிகோ சொம்புரோ, இங்க சொம்பிற்கு கொஞ்சம் கவனிடா அப்படின்னா. அதுக்கு தகுந்த சிஷ்யால் தானே அவளுக்கு பக்க மேடம் பக்க வாத்தியம். அவ பார்த்தால் குமர குரு பரா குய்ய கையத்துறும் அப்படியே சத்தம் பண்ணாது கட்டுறா இந்த சொம்ப என்னாவும். இப்படிலாம் உஞ்சவர்த்தி பண்ணுவான். சத்குரு தியாக பிரம்மம் என்ன, புத்தர் என்ன, இவாளைப் போலதான் குச்சேல சுவாமிகளும் உஞ்சவர்த்தி பண்ணினார். கிடத்த அரிசியை கொண்டு வந்து கொடுப்பர், பாரியனிடம் கொடுப்பர். அதை என்ன

அன்னமாக பண்ண முடியுமா? 27 குழந்தைகளுக்கு எப்படி பங்கிட்டு கொடுப்பளவள்? அதை ஒரு தினசாய் கஞ்சி மாதிரி காய்ச்சி அவளுக்கு கொடுப்பலாம். அந்த கஞ்சி எடுத்துட்டு வர்றா குழந்தைகள் இடத்துல. அந்த பங்கிடும் போது அவள் படும்படியான அவஸ்தையை கவி தெரிவிக்கிறார். பாவம் பாவம்!

ஒரு மகன் கை நீட்டும் ஒரு குழந்தைக்கு கஞ்சி கொடுக்கலாம்னு போவாளாம். அதற்குள்ளே இன்னொரு குழந்தை கையை நீட்டும், இன்னும் இரண்டு மூன்று குழந்தைகள் கைகளை நீட்டுமாம் என் செய்வாள். அதோட போச்சா.

அடி தொண்டை கிழிச்சுண்டு அழுமட்டும். போனா அந்த மாதிரி கத்தினா என் தொண்டை கட்டிண்டுடும். அப்படி கத்துமா ஒரு குழந்தை, கண் பிசைந்தழும் மற்றொரு மகவு, கண்ணை பிசைஞ்சின்றே அழும் ஒரு குழந்தை திடீரென்று கீழே விழுந்துட்டு இங்கே இருந்து அங்கே அங்கே இருந்து புரண்டு, அம்மா அம்மா அம்மா கஞ்சி கஞ்சி கஞ்சி அப்படின்னு அலையுமா. அவ என்னதான் பண்ணுவள் பாவம், அதோட போகாதே

ஐயோ, என் பசி அடங்கலம்மா, என்ன ஒரு குழந்தை சொல்லும், இன்னொன்னு வாங்கி தின்னுட்டு எனக்கு கொஞ்சம் கூட குடுக்கலையம்மான்னு அழுமாம் ஒரு குழந்தை. பொய் செப்பு, ஏ பசி ருசி தாங்க முடியல, பொய் செப்பும். இன்னொரு குழந்தை வரும், அவள் கையில் இருக்க முடியாத கரண்டி இழுக்கும். இப்படி கீழே மேலே அந்த கஞ்சியை கொட்டி இப்படி அவஸ்தை பண்ணுங்களாம். பிரளயப்படும் இந்த கஞ்சியை பங்கிட்டு கொடுப்பதற்குள்ளே ஒரு தினசா கொடுப்பள் பாவம். அவளு கொடுத்து மிச்சம் இருந்தால் பர்த்தாவுக்கு எடுத்து வைப்பள். அதற்குள்ளே ஒரு அதிதி வந்துடுவார். இதெல்லாம் பகவத் சோதனை. அதிதி கொடுக்காமல் சாப்பிட்டால் அது அன்னத்தோடு சேர்க்கையல்ல என்பது சாஸ்திரம். சாஸ்திரம் படிக்காமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப க்ஷேமம். சாஸ்திரம் படிச்சுட்டோமோ அனர்த்தம், தோட்டத்துக்கெல்லாம் சந்தேகம். சாஸ்திரம் தெரியாத வீடு சமுத்திரம்னு சொல்லுவான். அந்த கஷ்டகாலம் அவளுக்கு வந்துடுத்து பாவம் சுற்றாமைக்கு. அந்த அதிதி சத்காரம் பண்ணிடுவள். அவளுக்கு கொடுத்து மிச்சம் இருந்தால்தான் பர்த்தாவுக்கு, பர்த்தாவுக்கு கொடுத்து மிச்சம் இருந்தால் தான் சாப்பிடுவள். மிச்சம் இருக்குமா? இருந்தால் மா பசி வருமே. ஆமா, என்ன பண்றது, சொம்பு நிறைய நல்ல தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு கிருஷ்ணா என்றிருந்துடலாம் பாவம். அப்படிப்பட்டது ஒரு தரித்திர தசை. பர்த்தாவுக்கு முன்னே சாப்பிட மாட்டாள். சில பேர்கள், நான் சாப்பிடல, உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு பார்த்தேன் வா. அந்த உப்பு காரம் பார்க்கறதுக்குள்ளேயே பாதி பாத்திர ஆகாரம் க்ளோஸ். இதுதான் உப்பு காரம் பார்க்கறதா, இல்லை வயிறு உபரத்துக்கு பார்க்கறதோ தெரியாது. அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டாள். அவள்லாம் சாஸ்திர பிராமணிக்காள். ஆகையினாலே முதலே பகவத் ஆராதனம், ததனந்தரம் பர்த்தா, குழந்தைகள் தான். இதெல்லாம் ஏட்டு சுரக்கா வீட்டு சுரக்கான்னு அதெல்லாம் அனுட்டி காட்ட முடியாது. இருக்கட்டும், இந்த கதையோடு இருக்கட்டும், அப்படியே ஞாபகத்துக்கு வச்சுங்கோ. அந்த காலத்தில் அப்படி இருந்தால் என்ற ஒரு ஞாபகமாவது நமக்கு இருக்கணுமே, அதை வச்சுண்டா போறும். சரி, இப்படியே இவா காலத்தை கழிச்சுண்டு வர்றாள். குழந்தைகளுக்கோ கஞ்சி ஆகாரம் தவிர வேறு எந்த ஆகாரம் அவள் அறிய மாட்டாள். அவ தெருக்கோடியிலே ஒரு குளம், அந்த குளத்துக்கு அக்கம் பக்கம் வீட்டு பசங்கள்லாம் போவா. ஒரு நாள் அவளோட சேர்ந்து இந்தவ குச்சேர சுவாமியுடைய குழந்தைகளும் போச்சுதுகள். அவ பல்ல தேய்ச்சிண்டு முகம் கை கால்களெல்லாம் அலம்பிண்டு ஆளுக்கு ஒரு தாமரை இலையை எடுத்துண்டு புறப்பட்டதுகள். இந்த குச்சேர சுவாமியுடைய குழந்தைகளும் அந்த போச்சு அவளோட. அடடே ராமு, ரகு, சோமு, என்னடா இது, இந்த தாமரை இலையை எடுத்துன்னு போறடா, என்னடா இதுன்னு கேட்டா. அடே, எங்க அம்மா இந்த தாமரை இலையில தாண்டா பழது போட்டு கொடுப்பாள். பழது சாப்பிட்டா ருச்சியா இருக்கும், உடம்புக்கு நல்லதுன்னு எங்க அம்மா சொல்லுவள்டா. அவ பழையதுன்றா இவாளுக்கு அது புதியதா இருக்கு. பழையதுன்ற வார்த்தையை அவ கேட்டதே இல்லை இத்தனை நாள் வரைக்கும். ஏண்டா ஏண்டா, என்னடா அது, பழையதுடா, என்னடா அது, அட போடா எங்களுக்கு பசிக்கடா, என்னடா பாரு அவருக்கு பழதுன்னா புரியலடா அப்படின்ட்டு அவ பாட்டு அவ போயிட்டா. ஆஹா, என்ன இத்தனை வருஷம் நம்ம அம்மா நம்ம ஏமாத்திண்டே வந்தா பாத்தியா, பே சிண்டை தானே நாங்கள் விடமாட்டோம் என்று அவளும் ஆளுக்கு ஒரு தாமரை இலையை பறிச்சுண்டாள். ஆத்துக்கு ஓடி வந்தாள். தாயாரை கூப்பிட்டாள், அம்மா இப்படி வாமா

ஆமா. ஏமா, பழையதுன்னு ஒரு ஆகாரம் இருக்காமே, இத்தனை வருஷம் அந்த பேரே சொல்லாமல் ஏமாத்திண்டு வந்தியோ இல்லையோ? இருக்கட்டும், இன்றைய தினம் அந்த பழையதை இப்ப நாங்கள் சாப்பிட்டு ஆகணும், எங்களுக்கு போட்டாகணும்னா. ஒன்னும் புரியலே, கிறுகிறுத்து போச்சு, கண் சொல்றது ஒன்றும் புரியலே, ஜடாலென்று கீழே விழுந்துட்டாள். ஐயோ, யாரோ பழையதுன்ற ஒரு ஆகாரம் இருக்குன்னு நம்ம குழந்தை இடத்துல சொல்லிவிட்டாளே, நாம் இவாளுக்கு

புழுப்பது, ஹே கிருஷ்ணா பிரபோ துவாரகாவாசா, கஷ்டத்துக்கும் ஒரு எல்லை இல்லையா? கஷ்டம்னால மேன்மேலே உன்னை நம்பின வாழ்க்கெல்லாம் கஷ்டத்துக்கு கொடுக்கறதுன்னே வச்சுன்னு இருக்கியா கண்ணா? உன்னை திரஸ்காரம் பண்ற வாழையெல்லாம் நான் வச்சுன்னு இருக்கியப்பா, எங்களை இப்படி சோதிக்க வேணுமா பிரபோ துவாரகாவாசா? என் பர்த்தாவோ உன்னிடத்திலேயே மனசு வச்சு உன்னிடத்திலே லயித்து போயிருக்காரே, அவருக்கு நல்ல புத்தி கொடுக்க கூடாதா? இருக்கட்டும், நம்ம பர்த்தாவை போய் கேட்டு பார்க்கலாம். திரும்பி பார்க்கிறாள் குஜேல சுவாமிகள். கண்ணை மூடிண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கிருஷ்ண பக்தியிலே ஈடுபட்டிருக்கிறார். கிட்ட போனால் கூப்பிட தைரியம் இல்லை. இந்த காலமா இருந்தால் அது செல்லுமா? உங்க பைத்தியம் பாழா போச்சு. இப்படி கண்ணை மூடிண்டோ ஏன் அப்படி உட்காந்துருக்காள்? இப்படி பாவங்கண்ணா, நான் வந்தது கூட தெரியலன்னா நீங்க என்னதான் பிரபஞ்சத்துல என்னதான் பண்றாளோ, நாசமா போச்சு போங்கோ அப்படின்னு அஷ்டோத்திரம் சகஸ்திரநாமம் கோட்டி அர்ச்சனைகள்லாம் நடக்கும். இந்தம்மா என்ன பண்ணாள்? கிட்ட போனாள், பெரிய பிரபுக்கள்லாம் பார்க்க போவா, இதெல்லாம் பிரபு தூங்கிட்டு இருக்காரு அப்பெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுவா. கிட்ட இருக்கிறவா ஜன்னல் வழியா எட்டு பார்ப்பாள், பூசு கால்னாலே கரு புரு கரு புருன்னு இழுப்பா. இந்த மகானுபாவன் எழுந்திருக்கல அப்படின்னு கணச்சு பாப்பா. அதற்கும் அவர் ஒன்றும் சட்டை பண்ணலே, நல்ல காட நிதிரில இருக்கார். கைகுண்டை எடுத்து இப்படி திரிச்சு மூக்கில போட்டு அப்படின்னு தும்புவார். அது கூடவா எழுந்திருக்க மாட்டார் அவர்னா கும்பகர்ணனுக்கு, தம்பியா தமையனா எழுந்துஞ்சு விட்டார். என்ன சார் என்ன சார், ப்ளீஸ் எஸ்கியூஸ் மீன்வர், எழுப்பி விட்டாச்சு, இனிமேல் எஸ்கு என்ன எக்ஸ்கியூஸ் என்ன என்ன பண்ணிருக்கு? எழுப்பி ஆச்சு தன் காரத்தை சாதிச்சுட்டு போடுவார். இந்த மாதிரி வந்த அந்த அம்மா பாவம் எழுப்ப மனசு வரல, நாதான்னு கூப்பிட்டாள். கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து பார்த்தார். ஆ ஓஹோ சுட்சாமே, என்ன எங்கே வந்திருக்கே, என்ன சமாச்சாரம்? நாதா நம்ம குழந்தைகளை அப்படி கொஞ்சம் பாருங்கோ, நாதா குழந்தைகளே பாருங்கோ. ஏ என்ன என்னாச்சு? ஐயோ நம்ம குழந்தைகள் ஒன்றும் கேட்கலே, பழையதுதான் கேட்கிறா, அது கூட கொடுக்க வக்கி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? வாஸ்தவத்தில் இந்த பழையதுன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த காலத்திலே எல்லோரும் பெட் காஃபி சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சுட்டுருக்கா. முதல்ல காஃபியிலே பல்ல தேய்ச்சி விட்டு தான் நெக்ஸ்ட் காஃபி பல்ல தேய்ச்சிண்டு புனாக சாப்பிட்றது, அப்படி ஒரு வழக்கம் வச்சுட்டுருக்கா. எல்லாருக்கும் சொல்ல கொச்சத்து கொச்சத்து கிடத்தில் இருக்குது, அந்த ருச்சி அவளுக்கு தெரியும், அது நமக்கு என்ன தெரியும்? மணிக்கு ஒரு விஷய டீயும் காஃபியும் சாப்பிட்ற இந்த காலத்தில் பழையதை பற்றி சொன்னால் நான்சென்ஸ், வெறும் கட்டுப்புட்டிகள் அப்படின்வா. அந்த பழையதுடைய ஒரு மகிமை அறிந்த ஒரு கவி அது மணிப்பிரமாண ஸ்லோகமாகவே பண்ணி வச்சுட்டார். அது அவசியம் கேட்கணும், எங்களுக்காக தான் பண்ணி வச்சாரோ என்னமோ, நாங்கள் யூஸ் பண்ணுவோன்னுட்டு. பழையது தஜிமிஸ்ரம் பாதி தைலாபிஷிக்தம் கழுவின தில சூர்ணம் காரவல்லி சமேதம் வெடுக்கென வெடுமாங்காய் சுண்டல் கீரை வடாபியாம் பழகின புளியஞ்சி பாக்யவந்தோ லபந்தே. என்ன அழகா பீச்சுதா பாருங்க. நாம என்னமோ பழையதுன்னா ராத்திரி அன்னம் மிஞ்சி போட்டா அதுல தண்ணி கொட்டி வச்சு மறுநாள் சாப்பிடுறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அவர் அந்த பந்தாவை எவ்வளவு விவசரித்து சொல்றார், விஷயத்து கதிச்சு சொல்றார், என்ன விவரிச்சு சொல்றார்? பழையது தஜிமிஸ்ரம், இந்த பழையதுக்காகவே அன்னத்தை ராத்திரி வடிச்சு வைக்கணுமா தனிப்பட்ட முறைமையிலே. தஜிமிஸ்ரம் எரும தயிர் இருக்கணும், எரும பாலில் உரகுத்தி தயிர் பண்ணணும். பசும் பாலுன்னா அது அவ்வளவு கெட்டியா இருக்காது, எரும பாலுன்னா நன்னா கெட்டியா இருக்கும், கட்டி போட்டு அறுக்கணும். டெல்லி துவாரகைங்கள்லாம் லஸ்ஸி லஸ்ஸின்ட்டு அதை கட்டி போட்டு அறுத்து மோர் பண்ணி கொடுப்பா, ரொம்ப நல்லா இருக்கும். ஆகையினாலே தஜிமிஸ்ரம் பாதி தைலாபிஷிக்தம், அதில் கொஞ்சம் போகும் எண்ணெய் குத்தணும், எள்ளாடினா எண்ணெயாக இருக்கணும், நல்ல எண்ணெய்னு பேர் அதுக்கு தான், இதெல்லாம் கெட்ட எண்ணெய். அந்த நல்ல எண்ணெய் குத்தணுமா, அது மாத்திரமா? பாதி தைலாபிஷிக்தம் கழுவின தில சூர்ணம் எள்ளுபடி இருக்கணுமா? எப்படி சங்கீதகாராளுக்கு பக்கவாத்தியம் இருக்கோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு பக்க செட்டு சேர்க்கிறார் பாருங்க அவர். அது மாத்திரமல்ல, காரவல்லி சமேதம் பாகக்காய் கறி இருக்கணுமா, அது என்ன பொருத்தமோ அனுபவரசுகோ விஜயநாத்தி அவர் சாப்பிட்டு ருச்சி பார்த்துருக்கார். அதுக்கப்புறம்
இதுதான் ரொம்ப வேடிக்கை. வெடுக்கன வெடுமாங்காயினார், தெற்க பக்கத்துல எல்லாம் இந்த வெடுமாங்கான்னு போடுவான், ரொம்ப நன்னா இருக்கும். மாங்காய் ஆகாரத்துல தான் இருக்கும், ஆனாலும் சைஸ் சின்ன சைஸா இருக்கும். அது உப்புல ஊற போட்டிருப்பா, அது ஜாஸ்தியும் ஊறப்படாது ஊறாமையும் இருக்கப்படாது. ஊறிட்டாலோ பஞ்சு போரே ஆயிடும், ஊறாமல இருந்தாலும் கட்டியாக இருக்கும். ஆகினால ரெண்டு பல்லு இடுக்கல வச்சு அது கடித்தால் அதனால தான் சவுண்டு சொல்றார் வெடுக்கன வெடுமாங்காயினார். அது அழிச்சு அழுத்தம் திருத்தமாக சொல்றார். அப்படி கடிச்ச உடனே அதில் இருக்க முடியான உப்பு தண்ணி இருக்கோ இல்லையோ, அது எத்தில எத்தாப்புல உட்காந்துருக்கு, அவளுடைய கண்ணில பட்டு அவள் கண்ணில இருக்க முடியாத ஜலம் வரணும். உப்பு தண்ணி பட்டது ஒன்றும் எரியுது. ஐயோ அவனுக்கு பல்லு கழுவனார் அவர் பாவம். அந்த பையன் இந்த பல்லு எடுக்க வச்சு கடிக்கிறான், அந்த பாக்கியம் நமக்கு இல்லைன்னு அவருக்கு அழுக வருது பாவம். உப்பு ஜலம் பட்டது வேற காரணம், கடிக்க நமக்கு அந்த சுவாதீனம் இல்லையேன்னு வேற வயத்தறிச்சலோட அழறார் பாவம். அது மாத்திரமா சுண்டல் கீரை வடாபியாம், மிந்திய நாள் ஏதாவது மிஞ்சி போறது இல்லையோ, கூட்டுக்கறி இந்த கறி பதார்த்தங்கள் எல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் கூட ஜலம் இல்லாமல் அதில் கொஞ்சம் எண்ணெயை குத்தி நன்னா லேச்சியம் போலே கலறி அதை வச்சுட்டு சாப்பிடணுமா. இதெல்லாம் பழகின புளியிஞ்சி பாக்யவந்தோலபந்தே, பாக்யம் என்ன வாழ்க்கு தான் கிடைக்கும், வாழ்க்கெல்லாம் கிடைக்குமான்னு விட்டார். ஆகையினால்தான் அந்த பழையதுரை ருச்சியை அவனுடைய ஸ்னேதாள்லாம் சொன்ன உடனே தான் இவ புடிச்சு விட்டா, எங்களுக்கு பழையது வேணும்னு கேட்குறா, இப்படி யாரோ சொல்லிவிட்டான். அதா நான் என்ன பண்ணுறது, நீங்கள் அவளுக்கு வேண்டியதை நீங்கள் பண்ண வேண்டாமா, அண்ணன் போனாமல் இருந்தார் நம்ம குழந்தை எப்படி பிழைப்பாள் நாதா, சிரிச்சார் குச்சேல சுவாமிகள். சுட்சாமே, இந்த மாயா பிரபஞ்சத்திலே நீ எதை பத்தி கவலைப்பட முடியும், ஒன்னா இரண்டா

சுட்சாமே, எத்ருஷ்டம் தன் அஷ்டம், காணப்பட்டவையெல்லாம் அசாஸ்வதம், அழியக்கூடியது ஒன்று கூட சாஸ்வதம் இல்லை. பகவானுடைய திருவிடிகள் இருக்கே, அது ஒன்றுதான் சாஸ்வதம். ஏன் இந்த வீண் கவலை விடு என்றார். பார்த்தால் சுட்சாமே, நாதா, தாங்கள் சொல்லும்படியான வேதாந்தங்கள் அவ்வளவும் எனக்கு தெரிகிறது. தங்களிடத்தில் பழகினேனே, எனக்கு இவ்வளவு கூட தெரியாதா? ஆனாலும் தங்களுக்கு இருக்கும்படியான வைராக்கியம், திருடச்சித்தம் எனக்கு இல்லையே. அந்த குழந்தைகளுக்கு ஆகாரத்தை ஏதாவது வழி பண்ணுங்கள் நாதா, ஏதாவது வழி சொல்லுங்கோ. என்ன சுட்சாம, இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலையே, என்ன வழி சொல்ல சொல்ற? நீதான் ஒரு வழி சொல்ல. சொல்லட்டுமா, சொல்லட்டுமான்னு கேட்கிற அப்ப கூட நாம் அப்படி சொல்லுமா? ஆமா, நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும். ஆ, உங்களுக்கு அம்மா அங்க முளை இருந்தாதானே அப்படின்னு சடான்னு பதில் சொல்லிடுவோம். அந்த அம்மா என்ன சொல்றாள்?

தாரகாநாதன் கிருஷ்ண பரமாத்மா, தங்களுக்கு பால்ய சகா என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறீர்களே. ஆமா, வாஸ்தவம்தான், அது பொய்யல்லவே. தயவு செய்து தாங்கள் அங்கே போய் அந்த பீதாம்பரதாரியிடம் ஏதாவது யாச்சித்துக் கொண்டு வாருங்கள். நாதா, நம்ம குழந்தைகளுடைய பசியை தீருங்கள், அவர்களை கவனியுங்கள் நாதா, அப்படி பாருங்கள் என்று காலை கட்டியாக பிடிச்சுண்டு கண்ணும் கண்ணீருமாக கதறுகிறாள் சுற்றாமை. சொல்லுகிறார், என்ன ரொம்ப நல்ல வழிதான் காட்டினேன், என்னை யாச்சகத்திற்கா போக சொல்லுகிறாய், அந்த பரமாத்மா அவரிடத்திலே போய், ஆஹாஹாஹா, அவரிடத்திலே சாஸ்வதமான மோட்சம் இருக்கிறது, அதை யாச்சித்தாலும் க்ஷேமம் உண்டு, அதை விட்டுட்டு எம் குழந்தைகளுக்கு பசி ஆற நீ அரிசி கொடு பருப்பு கொடு, நான் யாச்சிக்கிறது போறதா, ரொம்ப நன்னா இருக்கு. ருக்ஷாமே, லோகத்திலே யாச்சகம் பண்றதுன்ற ஒரு விருத்தி இருக்கிறதே, அதை விட கேவலம் ஒன்று கிடையாதம்மா. ஒருத்தரை போய் டே ஈனு பல்ல காட்டுறமே, அதை விட கேவலம் விருத்தி கிடையாது. ஒருத்தர் சொன்னார், திருநாள்லகுதோரோ தூலகா தூலாதபிச்சை யாச்சகா, திருணத்தை காட்டிலும் லேசானது பஞ்சுன்னார், பஞ்சை விட லேசானது எதுன்னா யாச்சகாள்னார். ஐயோ, அப்படின்னா இந்த திருணத்தையும் பஞ்சையும் அடிச்சுட்டு போறதே வாயு பகவான், ஏன் இந்த யாச்சகனை மாத்திரம் தொடர்றது இல்லைன்னா, அந்த வாயு பகவானுக்கு பயமாம், இவனுக்கு யாச்சித்தே வழக்கம், இவனை நாம் தொட்டு தூக்கினால் ஒரு நாலனா இருந்தா கொடுங்களேன் பொடி வாங்கி போட்டுக்கிறதுக்குன்னு, நம்ம கேட்டா நாம என்ன பண்றதுன்னு வாயு பகவான் இந்த யாச்சகாடு இருக்கிற திக்கே வீசுறது இல்லையாம். அப்படின்னா என்ன, இந்த யாச்சகா விருத்தின்றது இருக்க பாருங்கோ, யாச்சகம் பண்றது, அதை விட கேவலமான விருத்தி உலகத்திலே கிடையாதுன்னுட்டா. அதை கேட்டால் சுற்றாமே, நாதா, எத்தனை நாளைக்குத்தான் இந்த வேதாந்த பேசிட்டு இருப்பாள், நீங்க குழந்தைகளை கவனிக்க வேண்டாமா? இருக்கட்டுமே நாதா, ஒன்று சொல்றேன், நீங்க போங்கள், எங்கள் அதிர்ஷ்டம் கிடைச்சால் கிடைக்கட்டும், இல்லை அப்படிதான் கிடைக்கல. வேதங்களெல்லாம் அத்யாபி அந்த பகவானுடைய திருவடியை தேடி தேடி காணாமல் அத்யாபி அலைஞ்சின் இருக்கே, அப்படிப்பட்ட பகவானுடைய தரிசனம் தங்களுக்கு கிடைத்தால் அது போராதா? இதை விட லாபம் தங்களுக்கு என்ன வேணும் நாதா? நன்னா யோசித்து பாருங்கள் என்று மன்னாடி கேட்கிறாள்.

அந்த பகவானை தரிசனம் பண்ண புண்ணியம் தங்களுக்கு வருமே, அது போராதா? நாதா, நன்னாக யோசனை பண்ணி பாருங்கோன்னா. சுக்ஷாமே, இப்ப சொன்னியே, அது சரியான யுக்தி, நல்ல யோசனை கூட. எனக்கு பாக்யோதய காலம் வந்து கொடுத்து, இதோ புறப்படுகிறேன் அப்படின்னார். ஆமா, அந்த புருஷோத்தமனை தரிசனம் பண்ண போறேனே,

சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? கர்ப்பிணி ஸ்திரீ, குரு, மகாராஜா, குழந்தைகள், தம்பதிகள் இவளெல்லாம் பார்க்க போனால் ரிக்தஹஸ்தேனோபேயாது, வெறும் கையோட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஒருத்தர் சொன்னான், நான் வெறும் கையோட போலே, பத்து விரல்கள் இருக்கு, பத்து விரலோட தான் போனேன்னார்வன். இதெல்லாம் வேடிக்கை வார்த்தை. இன்னும் சில பேர் சொல்வா, ஆ அங்கே நிறைய சாத்துக்குடியும் கமலாபுழமும் நிறைய கிடக்கு, நான் கொண்டு போய் என்ன ஆகணும்னு, இவர் போய் அங்கே இருந்து சாத்துக்குடியும் கல்கண்டும் எலுமிச்ச பழம் கொண்டுருவர். இப்படி சில பேர்கள் போவா, அதுதான் சொல்கிறார், அப்படி போகக்கூடாது, பிரபு கண்ணனை தரிசனம் பண்ண போறேனே, ஏதாவது உபகாரம் இருந்தால் கொடுன்னார். யோசித்தாள், ஐயோ என்ன உபகாரம் நம்ம வீட்டில் இருக்கு, எறும்பு இழுத்து கொண்டு போவதற்கு கூட ஒரு நொய் கிடையாது நம்ம வீட்டிலே. இருக்கட்டும், அக்கம் பக்கம் வீட்டுக்கு ஓடினாள். அப்ப சமீபத்தில் தான் கோகுலாஷ்டமி பூஜை நடந்திருந்தது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்றமே, அந்த உற்சவங்கள்லாம் நடந்திருந்தது. ஒத்தொத்தருடைய ஆத்துல கொஞ்சம் அவுள் கிடைச்சது. நாலு வீட்டுக்கு போனாள், கொஞ்சம் அவுள் வாங்கிட்டு வந்தாள். வாங்கிட்டு வந்துட்டாள், அதை மூட்டை கட்டி கொடுக்கறதுக்கு வஸ்திரம் வேணுமே, வஸ்திரம் இல்லை. பர்த்தாவை பார்த்தாள், நாதா தங்கள் மேல் வேஷ்டி கொடுங்கோ. அந்த மேல் வேஷ்டி எத்தனை பொத்தல், எப்படியோ கஷ்டப்பட்டு ஆறு மடிப்பு எட்டு மடிப்பாக மடித்து அந்த முனையிலே அந்த முந்தானியிலே வச்சு அந்த அவுளை ஒரு முடிச்சா கட்டி, நாதா இதை கொண்டு போங்கோ, கண்ணனுக்கு கொடுங்கோ, என் நமஸ்காரம் சொல்லுங்கள், குழந்தைகள் எல்லாம் நல்லா ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கோ. கண்ணும் கண்ணீருமாக கதறாள், நாதா சௌக்கியமா போயிட்டு வரங்கோ என்றாள். சில பேர்கள் பர்த்தா வெளியூருக்கு போனா வேண்டிய லிஸ்ட் கொடுத்து அனுப்பிப்பா, அந்த ஷாப்புக்கு போனா இதை கொண்டு வாங்கோ, இந்த கடைக்கு போனா இதை கொண்டு வாருங்கோ, அங்கே இந்த மாங்காய்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அங்கே இருந்து அது கொண்டு வாருங்கோ, பலாப்பழம் கொண்டு வாங்கன்னு சொல்லுவா. அந்த அம்மா ஒன்றும் சொல்ல, நீங்க சௌக்கியமா போயிட்டு வாருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணினாள். அதுவரையிலும் பாரியும் குழந்தைகளையும் பிரிந்து வழக்கமே இல்லை, அவருக்கு ரொம்ப கஷ்டம். குழந்தைகளை ஜாகிரதையா பார்த்துக்கோ, நான் வரட்டுமா அப்படின்னு புறப்பட்டுட்டார்.

கண்ணா, உன்னை எப்போ நான் தரிசிப்பேன் அப்பா, எப்போ தரிசிப்பேன் என்று இப்படி நடச்சுண்டே வர்றார். எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்து வந்தார், துவாரகை அடைஞ்சுட்டார், கண்ணனுடைய அரண்மனை வாசலையும் அடைஞ்சுட்டார். கண்ணனுடைய அரண்மனை வாசல் எப்படி இருக்கும்? எத்தனை காவலாளிகள் அங்கே காவல் புரிந்து வருவார்கள், எல்லோரும் உருவின கத்தியோடு, பயங்கரமான மீசை வச்சுண்டு இந்த வாசல்லே காவல் புரிந்து வர்றாள். அங்கே போய் நின்றார் இந்த பிராமணோத்தவர். இவர் நிலைமையை பார்த்தாடோ இல்லையோ, பல தேசத்திலே இருந்து பல பாஷைகள் பேசக்கூடிய காவலாளிகள் இங்கே வந்திருக்காள். ஒத்தொத்தரும் தங்கள் தங்கள் பாஷையிலே விசாரிக்க ஆரம்பித்தாள். எவரோய் மீறி பூடி கடை எந்த வச்சிதிரோய், எவரோய் மீறி பூடி கடை எந்த கபடார் மஞ்சினிமே மந்தரும் எப்படும் மன்னிச்சிதிமே, கபடார் மஞ்சினிமே மந்தரும் எப்படும் மன்னிச்சிதிமே. அடுத்தபடி உத்தர பார்த்தார், இங்க இருக்கிறவாள் எல்லாம் திண்டாடி போயிட்டாள்.

யாரையா யாருக்காக காத்து கொண்டிருக்கிறாள், என்ன சமாச்சாரம், உங்க பேர் என்ன, ஊர் என்னன்னு படபடபடபடபடான்னு ரொம்ப ஸ்பீட்ல கேட்டுட்டான். இன்னொருத்தர் வந்தான், ஏன்டா நீ கேங்க ஆவலாய், எந்துக்கு வச்சுட்டி, ஏன் பனி உந்திக்கிற நீக்கு, ஏன் அடுத்தாவுன்ட்டே ஊருக்குண்டாவே அப்படின்னார் ஒருத்தர் வந்து ஆந்திராக்காரர். கர்நாடகக்காரர் வந்தார், ஏனு ஏனு வேக்கு நிமக்கு ஹேட்ரி, ஏனு நிம ஹெசரு ஏனு அப்படின்னு தடபடராய் பண்றார். நைசாமிலிருந்து வந்தவர், கே ஹோனா, நம்மளுக்கு வாய் மேல வெத்தர்பாக் போட்டிருக்கான், நம்மளுக்கு காய் ஹோனா, கே ஹோனா அப்படின்னு தடபடராய் கேட்ட உடனே பயந்து விட்டார் இந்த பிராமணர். ஐயா, நான் துவாரகாநாதன் கண்ணனை தரிசிக்க வந்திருக்கிறேன், என்னுடைய பால்ய சகாவர். இந்த கந்தலுக்கு அந்த பீதாம்பரத்துக்கு ரொம்ப பொருத்தம் தான் போ அப்படின்னு சிரிச்சான். இன்னொருத்தன் பார்த்தான், அவன் கொஞ்சம் விவேகி, அப்படிலாம் சொல்லாதடா, கொஞ்சம் பொறு, நம்ம பிரபுனுடைய குணம் உனக்கு தெரியுது, எனக்கு நன்னா தெரியும், பெரிய பெரிய பிரபுக்காலெல்லாம் திரஸ்காரம் பண்ணிடுவார், இப்படிப்பட்ட கட்டுப்பிட்டிகளெல்லாம் கட்டிண்டு புரளுவதை நான் பார்த்துருக்கேன், ஒரு காலம் அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் நமக்கு நம்ம உத்தியோகத்துக்கு ஆபத்து வந்துடும், கொஞ்சம் பொறு பொறு, நான் போய் உள்ளே போய் கேட்டு வந்துடுறேன். ஓடினான் உள்ளே, போனவுடனே அங்கு சாட்சாத் கண்ணபிரான் சத்யபாமா ருக்மிணி பிராட்டியோடு ஆனந்தமாக பிரகாசிக்கிறார். அங்கே போய் நின்னான். ஏ என்னடா, என்ன சமாச்சாரம், எங்கே வந்தே? வணக்கம், யாரோ குச்சேன சுவாமியாம், உங்கள் பால்ய சகாவாம், உங்களை தரிசிக்க வந்திருக்கிறார் கேட்டார். ஆ என்ன, எங்கள் அண்ணாவா, குச்சேலரா, வந்திருக்கிறாரா, ஜட கறி

சட்டான்னு எழுந்திருந்தார். அதன்னா ஸ்நேகம், அதன்னா ஸ்நேக பாவம். கதவனா இழுத்து போட்டுண்டு இல்லை வெளியே போயிருக்கான்னு சொல்லிடுவா, அதுவா ஸ்நேகம். இதுதான் உண்மையான ஸ்நேகம். எழுந்திருந்தார் கண்ணன். மேல் வேட்டி கீழே விழருது, அதை கூட சரிபடுத்திக் கொள்ளலே. ருக்மணி ஓடி வர்றாள், அவளை தள்ளிவிட்டு தான் முன்னே போறாள். அந்த சேவகன் ஓடினான். ஓஹோ, நம்ம பாடு ஆபத்துல வந்து போறதுன்னு அங்கே போய் காலை பிடிச்சுட்டான் அந்த பிராமணனே. ஐயா, இங்கே நடந்த விஷயம் ஒன்றும் சொல்லாதீங்கோ, நீங்கள் அவசியமாக வாங்கும், நானும் அழிச்சிட்டு போகிறேன், வாங்கணும், நான் அழிச்சிட்டு போகிறேன் வரேன் அப்படின்ட்டு ரொம்ப நாசுக்காக பேசுகிறான். ரொம்ப தூரத்திலேயே பார்த்துட்டார் கண்ணன்னு.

அச்சுதோதூராது பகுதூரத்திலே பார்த்துட்டார். ஓடி வர்றார் கண்ணன், அண்ணா என்றார். அவர் கண்ணா என்றார். ரெண்டு பேர்களும் காடாலிங்கரம் பண்ணி விட்டார். ஒரு முகூர்த்த காலம் பிரஜையே இல்லை. பிறகு ரெண்டு பேர்களும் பார்த்துட்டார்கள். அண்ணா வாங்கோ வாங்கோண்ணா, கையை பிடிச்சு அழிச்சுட்டு போறார் கண்ணபிரான். அண்ணா இத்தனை வருஷம் பொறுத்து வந்தேளே, ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி அனுப்பியிருந்தா நான் ரதம் அனுப்பியிருக்க மாட்டேனா அண்ணா? ஏன் இப்படி நடந்து வந்தேன் அண்ணா? வாங்கோண்ணா, கால் நொந்திருக்குமே. சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்தார். குச்சேலனுடைய இரண்டு காலையும் எடுத்து தன் மடிமேல் போட்டுண்டார். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் பாருங்க. கண்ணபிரான் தன்னுடைய கையினாலே குச்சேல சுவாமியுடைய பாதங்களை பிடிக்கிறாராம். அண்ணா கால் நொந்துதான். ஐயோ பாவம், ருக்மிணி பிராட்டி சாவரம் வீசுகிறாள். சத்யபாமை பார்த்தாள். என்ன இந்த எலும்பு கூட்டுக்கு இவ்வளவு பிரமாதமா? என்ன இப்படி பாடுபடுறதுங்களே அப்படின்னா அவ ஜாடியா நழுவிட்டா அவளுக்கு சைக்கிள் சத்யபாமிக்கு. அவெல்லாம் பார்த்தார். ஆஹா என்ன, லோககுரு கண்ணன் அவருடைய திருவடியை கிடைக்கலன்னு எத்தனை பேர் அவஸ்தை பண்றார். அப்படி இருக்கச்சே இவர் போய் அவருக்கு பாத சேவை பண்றாருன்னா இவருக்கு மேல இவர் ஒரு குருவா அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க.

ಶ್ರೀನಿವಾಸೇನ ಸಂಭೃತ. எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாள். அவரை ஸ்நானம் பண்ண சொன்னார், சந்திராதி தைலம் கொடுத்தார், பன்னீர்லே ஸ்நானம் ஆச்சுது, பீதாம்பரத்தை கொடுத்தார், உடுத்தின்னுட்டார், அண்ணா சாப்பாட்டுக்கு வருங்கன்னார். பெரிய வாழை இலை தலையிலைய போட்டு அதில் பரிமாறுறாள் குணபிராட்டி. அவர் உட்காண்டிருக்கார், இந்த பட்சணங்களாம் பார்க்கிறார், அவர் ஒன்றுமே புரியலே. நல்ல அருமையான குஞ்சாலாடு எடுத்தார், மோர் குழம்புல போட்டு கலக்கிறார், அருமையான பாதம் ஹல்வா முந்திரி பருப்புனால செய்ததில் அசல் பாதம்ல செய்தது பாதம் ஹல்வா எடுத்தார், அதை மிளகா பச்சடியை போட்டு மிளகிக்கிறார், கண்ணனே ஊட்டுகிறார் அவருக்கு. சரி, இவ்வளவு ஆச்சுது. இரவு ஹம்சதுலிகா தல்பத்திலே படுத்துண்டு தூங்கிட்டாள். மறுநாள் காலையிலே கிருஷ்ணன், கண்ணா ஏதோ வந்தேன், பார்த்தாச்சு நான் புறப்படுறேன். அப்பாவது பகவான் ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தார் குஜேர சுவாமி. வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ணா, போயிட்டு வாருங்கோ, மன்னிக்கு நமஸ்காரம் சொல்லுங்க. ஆமா, ஏதாவது கொண்டாந்தாள் அண்ணா, இந்த அவுள் மூட்டை அப்படியே மறைச்சு வச்சிருக்கார். அவர் கம்மு கட்டி வச்சு மறைச்சிருந்தார், அந்த அவுள் மூட்டையை பிடிச்சு இழுத்தார், அதுலேருந்து பொல பொலான்னு அவளெல்லாம் கொட்டி போச்சு. அதை ஒரு பிடி எடுத்தார், வாயிலே போட்டு விட்டார். இது முஷ்டிம் சகிருத் ஜக்துவாதி தீயம் ஜக்து மாததே தாவத் ஸ்ரீ ஜகிருகே அஸ்தம் தத்பரா பரமேட்டினா. அந்த அவளை சாப்பிட்ட உடனே சர்வைஸ்வரிய சித்திரஸ்து அஷ்டைஸ்வரிய பிராப்திரஸ்துன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். ஏன் அவள் கொண்டு வந்தார், பால்யத்திலே குருகுலவாசம் பண்ண போது குரு பத்னி ரெண்டு படி அவளே கொடுத்து, நீ ஒரு பிடி எடுத்துக்கோ, கண்ணனுக்கு ஒரு பிடி ஒன்று கொடுன்னா, இந்த ரெண்டு பிடி அவளையும் இவரே சாப்பிட்டு விட்டார். பகவானுக்குன்னு கொடுத்த அந்த அவளை கொடுக்காத ஒரு தோஷம்தான் இத்தனை காலம் தரித்திர தசையை அனுபவிச்சார் இவர். அந்த காரணத்தினால்தான் பகவத் சங்கல்பம் இவர் அவளை கொண்டு வந்தார். அதை கொடுத்த உடனே ஒரு பிடி சாப்பிட்ட உடனே கடன் தீர்ந்து போச்சு. ரெண்டாவது பிடி எடுக்கிறதுக்குள்ளே ருக்மிணி பிராட்டி தெரிஞ்சு கொண்டாள், கையை பிடிச்சுன்னு விட்டாள். சரி, பார்த்தார், நான் புறப்படுறேன்னார், ஏதாவது கொடுப்பார் கொடுப்பாருன்னு பார்த்தார், ஒன்றும் கொடுக்கலே. சரி, நம்ம பிராப்தம் அவ்வளோதான், அவளுடைய அதிர்ஷ்டம் அவ்வளோதான், புறப்பட்டு விட்டார். புறப்பட்டுட்டாரே அண்ணா போன்னு சொல்லிவிட்டார், இவர் புறப்பட்டு வந்துட்டு இருக்காரு, யோசனை பண்ணுறார். அவள் கேட்டாள், அவளுடைய தரிதரிசை ஒன்றும் கிடைக்கல, சரி இதை இடுப்பில் இருக்கிற இந்த பீதாமரம் வித்தா ஒரு மாதம் சாப்பாட்டுக்கு உதவும்னு நினச்சிட்டு பிளான் போட்டுன்னு வர்றார். கபட நாட்டக சூத்திரதாரி கண்ணன், அண்ணா இப்படி வாருங்கோ, திருட்டு பயம் ஜாஸ்தியாக இருக்கு, அந்த பீதாமரத்தை வச்சுருங்கோ, அடித்து உங்களை அந்த பீதாமரத்தை அபகரிப்பார்னா. அட கோவிந்தா, இதுக்கும் வந்துதா வழி, சரீர் எடுத்து வச்சுட்டார். இந்த பழைய கந்தரை கொடுத்தார், கண்ணன் குடிச்சுண்டு விட்டார், விஸ்வகர்மாவுக்கு உத்தரவு பண்ணிட்டார். சொல்லணுமா, அந்த குஜேரனுடைய பட்டம் குபேர பட்டமாக ஆயிடுத்து. அவருடைய பர்த்தா குழந்தைகள் அந்த ஊரில் எல்லோரும் கிருஷ்ணன் கொடுக்க சொன்னான்னு கொடுத்துட்டா, எல்லோரும் நவரத்ன கச்சிதமான ஆபரணங்களை தரிச்சுண்டு. குஜேர சுவாமி வந்துட்டுருக்கார், எதிர்க்க வர்றார், நம்ம ஊரா இல்லையான்னு பிரமையா ஏற்பட்டு போச்சு குஜேர சுவாமிக்கு. பாரி வந்து சேர்க்கிறார், நீ யாரம்மான்னு கேட்கிறார். என்ன சுவாமி, தங்களுடைய பாரி நான், குழந்தைகள் வர்றார், அபிவாதம் சொல்லி சேவிக்கிறா, அப்போதான் நம்ம பிள்ளைகள்னு தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷப்பட்டார். கிருஷ்ணா, உன்னுடைய சங்கல்பத்தை யாரால் அறிய முடியும், எல்லாம் நன்மைக்குத்தான் பண்ணினேன், எவ்வளவு வந்தாலும் அனுபவிக்க வேணும், உன்னுடைய பாதத்தை மாத்திரம் மறக்கக்கூடாது என்று திடமாக இன்னும் சித்தத்தை திடப்படுத்தி கொண்டார். ஆகையினாலே நாமும் குசேல சுவாமிகளைப் போல பக்தி பண்ண வேணும். ஆனால் ஒரு முக்கிய விஷயம், குசேல சுவாமிகளைப் போல குடும்பம் மாத்திரம் விருத்தி செய்யக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் கிருஷ்ணன் இருந்தார், நேரம் போனார், சாதிச்சுன்னு வந்துட்டார். இந்த காலத்தில் கிருஷ்ணன் இல்லை, நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆகையினாலே அந்த குடும்பத்தை விருத்தி பண்ற விஷயத்துல மாத்திரம் நம்ம ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஆனால் பக்தி மாத்திரம் அபாரமாக பண்ணணும் என்பதை மாத்திரம் பக்தாளுக்கு தெரிவிக்க வேண்டியதில்லை, உலகமே தெரிவிக்கிறது. எல்லா உலகமும் இதைத்தான் பண்ணி பண்ணி சொல்றது. அடியனுடைய பெயர் பன்னி, ஆகையினாலே நானும் பண்ணி பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இப்படி சந்தோஷமாக குஜேல சுவாமிகள் எல்லோரும் பகவான்

0: நேரம் 10:30 ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்கள்.

அடுத்து பிரியா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் ஜென்சி குரல்களில் இந்த பாடல்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை

0: நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நிறைவாக நிழல் நிஜமாகிறது. இந்த திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் குரல்கள்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.1 டிகிரி குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 28.5 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 0.4 டிகிரி கூடுதல். நிலவிய ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.1 டிகிரி குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 28.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.8 டிகிரி கூடுதல். நிலவிய ஈரப்பதம் 77%. சென்னைக்கு முதல் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலையாக 36-37 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலையாக 28-29 டிகிரி செல்சியஸ் வரை நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி நிரல். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் பேராசிரியர் வி அ இளவழகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம். தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. நாளும் அறிவோம். புல்லட் ரயில் இயங்கும் முறை. எழுதி வழங்கியவர் வி விஜயலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பி அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வளம். நெகிழியை தவிர்ப்போம், ஆரோக்கியமான வாழ்வை வரவேற்போம். கே மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9 மணிக்கு அரங்கிசை பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை. டாக்டர் பூர்ண வைத்தியநாதன் அவர்கள் வயலின். பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ராதா ரங்கநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின். எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மண்ணின் மைந்தர், பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ராஜாஸ்ரீ அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. ராமகுணானுபவம், சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்களின் உரை. 2:55 வானிலை. 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகானம். இரவு 7 மணி முதல் பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 351வது பகுதி. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செம்பரியாடுகள் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பி தேவேந்திரன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05-9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் வி ஆர் துரை அவர்களுடன் நேர்முகம். 2வது பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா.

100.1 FM கோல்டில் நாளை பகல் 1:10 இசை மலர். அபிராமா ஜி போது அவர்கள்.

பாட்டு எம் விஜய் அவர்கள் வயலின், திருச்சூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு எஸ் பவனேத்ரா அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பிரசன்னா கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம்.